எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ராஜமுக்தி திரைப்படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

வணக்கம் நேயர்களே, நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ரவண மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆடி மாதம் 32 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 17 நாள் திங்கட்கிழமை. குரல் அமுதத்தை தொடர்ந்து மங்கள இசை கேட்கலாம்.

எளிதாக வாய்க்கும் என்பதற்காக இன்னொருவன் வீட்டிற்குள் காம எண்ணத்தோடு நுழைபவன் என்றும் அழியாத பழியை அடைவான். குறள் எண் 145, அதிகாரம் பிறனில் விழையாமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி

தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். செங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆழித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 வீடுகளில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்புப் படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள். காலை 7 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீஸ் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா, 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்களுடன் பொது அறிவு கேள்விகள் கேட்கலாம், 11:02 மணித்திருநாடு இந்திரா சாகர் அணை, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது, 1:00 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் முதுகு தண்டுவட

மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். ஒன்று ஐந்துக்கு தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் அத்தியின் மருத்துவ பயன்கள் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரை அருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும். 1973 வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி சேவை செய்திகள் கேட்கலாம். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், நிறங்கள் பலவிதம் அறிவியல் உண்மைகள் கேட்கலாம்.

இரவு 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9 மணிக்கு இடைவிடா இசைமழை, 9:30 இலக்கிய சாரல், ஔவையார் பாடல்களில் அறம், 10 மணிக்கு சுகமான ராகங்கள், வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் தொகுப்பு கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இல் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்பு கேட்டீர்கள்.

இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா? உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

இன்னும் சில மணி துளிகளில் எனைத்தானும் நல்லவை கேட்க உரை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் மாசார்குணம் அவர்கள்.

0: நேரம் இப்போது 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என

0: ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள். புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்கத் தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

மலரும் இந்த நாள் மன மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் தருவதாய் அமையுமாக. நேயர்கள் கேட்கவிருப்பது வணக்கப்பூக்கள். எல்லோரும் எல்லாமும் பெற்று இனிதே வாழ்க என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். பேசும் வார்த்தையில் உண்மை இருந்தால் மட்டுமே செயல் தெளிவாக இருக்கும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கு பூக்கள் நிகழ்ச்சிக்காக. லட்சியம் என்ற ஒன்று இருந்தால் மட்டுமே வாழ்வு பயனுள்ளதாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சாரா நவரோஜி குரலில்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

6:33 நேயர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தால் அதை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நகுரியம் ஹனிஃபா குரலில்.

0: அண்ணல் மகன்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்,
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
5: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹட்சன் ஒலிபரப்பு. நேர்கள் இதுவரை கேட்டது வணக்கப்பூக்கள். தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.
1: உறவுகளுக்கான தகவல்.
0: தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி வி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: விதை கடினப்படுத்துதல் என்பது விதைப்பதற்கு முன் விதைகளை குறிப்பிட்ட ரசாயனம் அல்லது தண்ணீரில் ஊற வைத்து பிறகு நிழல்ல உலர்த்தி மூளை ஈரப்பத நிலைக்கு கொண்டு வரும் ஒரு உத்தியாகும். இது வறட்சியை தாங்கி வளரவும் பயிர் முளைப்பு திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது. விதைகளை நீரில் அல்லது குறிப்பிட்ட ரசாயனத்தில் 8 முதல் 12 மணி நேரம் ஊற வைப்பதன் மூலம் விதையின் உடலியல் காரணிகள் தூண்டப்படுகிறது. மீண்டும் அந்த விதைகளை நிழலில் உலர்த்தி அவற்றின் பழைய ஈரப்பத நிலைக்கு கொண்டு வருவதால் விதை முளைவிடுவது தடுக்கப்பட்டு விதை கடினப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு கடினப்படுத்தப்பட்ட விதைகளை விதைப்பதன் மூலம் வறட்சியை தாங்கி ஒரே சீராகவும் வீரியமாகவும் அனைத்து விதைகளும் முளைப்பது உறுதி செய்யப்படுகிறது. விதை கடினப்படுத்துதல் 3 முறைகளில் மேற்கொள்ளப்படும்.

0: நீர் மூலம் விதை கடினப்படுத்தும் முறையில் சுத்தமான தண்ணீரில் விதைகளை 8 முதல் 12 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் உலர்த்தி அவற்றின் மூல ஈரப்பத நிலைக்கு கொண்டு வர வேண்டும். கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், புரோக்கோலி, நூல்கோல், டர்னிப் மற்றும் முள்ளங்கி ஆகிய விதைகளுக்கு இந்த முறைகளில் விதை கடினப்படுத்துதல் மேற்கொள்ளலாம். ரசாயன நீர் மூலம் விதை கடினப்படுத்தும் முறையில் விதைகளை ரசாயனம் கலந்த நீரில், குறிப்பாக 1% பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடில் 12 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் உலர்த்தி அவற்றின் மூல ஈரப்பத நிலைக்கு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக பீன்ஸ் விதைகளுக்கு இந்த முறையில் விதை கடினப்படுத்துதல் மேற்கொள்ளலாம். அங்கக முறையில் விதை கடினப்படுத்துவதற்கு 2% ஜீவாமிர்தம் அல்லது பஞ்சகவ்யாவுடன் 6 மணி நேரம் விதைகளை ஊற வைத்து பின் நிழலில் உலர்த்தி அவற்றின் மூல ஈரப்பத நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இம்முறையில் கடினப்படுத்தப்படும் விதைகள் வறட்சியை தாங்கி முளைப்பதுடன் பயிர்களின் நோய் எதிர்ப்பு திறனும் தூண்டப்பட்டு சீராக முளைப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக ஏற்கனவே ரசாயன முறையில் விதை நேர்த்தி செய்த விதைகளுக்கு அங்கக முறையில் விதை கடினப்படுத்துதல் மேற்கொள்ளாமல் இருப்பது சாலச்சிறந்தது. விவசாயிகளே, பகல் பொழுதில் நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணிலிருந்து நீர் ஆவியாவதை தடுக்க குறிப்பாக காய்கறிகள் மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் வேர்பரப்பில் காய்ந்த இலைகள், சருகுகள் அல்லது தென்னை மட்டைகள் போன்றவற்றை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மேலும் அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க முறையான வடிகால் வசதியை உறுதி செய்யவும். அவ்வப்போது பெய்யும் மழையின் இடையிடையே பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை இலைவழி தெளிப்பாக தெளிக்கலாம். பயறு வகை பயிர்கள் சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் எல் நினோ விளைவு காரணமாக மழை இல்லாததால் வறட்சியை தாங்கி குறைந்த அளவு நீர் தேவைப்படும் உளுந்து மற்றும் பாசிப்பயறு போன்ற பயறு வகை பயிர்களை சாகுபடி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விதைப்பதற்கு முன் விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் என்ற எதிர் உயிர் பூஞ்சாணம் மற்றும் பாக்டீரியா கொல்லியுடன் 1 கிலோ விதைக்கு தலா 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் வேர் அழுகல் நோய் வராமல் தடுத்து அதிக மகசூல் பெறலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் மகசூல் இழப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது. எனவே இதன் பாதிப்பை கட்டுப்படுத்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து அவற்றை கண்காணிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் மற்றும் புங்கம் எண்ணெய் ஆகியவை தலா 75 மில்லிலிட்டர் மற்றும் காதி சோப்பு திரவம் 20 மில்லிலிட்டர் வீதம் ஒரு டேங்கிற்கு கலந்து இலைவழி தெளிப்பாக தெளித்து கட்டுப்படுத்தலாம். கொய்யா மரங்களை தாக்கும் பூச்சிகளில் மாவு பூச்சிகள் முக்கியமானவை ஆகும். இவை தாவரங்களில் இருந்து சாறை உறிஞ்சி வாழ்கின்றன. குறிப்பாக ஈரப்பதம் மற்றும் வெப்பமான பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும். மாவு பூச்சிகள் கொய்யா மரங்களின் இலைகள், தண்டுகள் மற்றும் பழங்களில் படிந்து அவற்றை சேதப்படுத்தும். கொய்யா மரங்களில் மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய் மற்றும் 5 மில்லி பாத்திரம் கழுவும் திரவத்தை கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தெளிக்கவும். பூச்சிகள் மீண்டும் வருவதை தடுக்க அவ்வப்போது தொடர் இடைவேளையில் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கவும். மேலும் பாதிக்கப்பட்ட இலைகள், கிளைகள் மற்றும் பழங்களை அகற்றி அழிக்க வேண்டும். மல்லிகை பூ பயிரில் மொட்டுப்பேன் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. தாக்குதலின் ஆரம்ப நிலையில் பாதிக்கப்பட்ட மொட்டானது மஞ்சள் கலந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும். மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து காபி நிறத்தில் மாறி பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோபனோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடுடன் 10 மில்லி ஒட்டுப்பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. முருங்கையில் இலைப்பேன் மற்றும் புழுக்களின் தாக்குதலை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து இரவு நேரங்களில் ஒளிப்பொறியை பயன்படுத்தி தாய் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் புழுக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி குறைந்த செலவில் பூச்சிகளை கட்டுப்படுத்தி நஞ்சில்லா முருங்கை விளைச்சலை பெற முடியும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாச மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 83 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 66 அடி.

0: மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
1: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உரவில நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 58% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹரிணி. தென்காசி மாவட்டம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பனை வெல்லும் கருப்பட்டி இரும்பு சத்து நிறைந்த இயற்கை இனிப்பு. பனை நீரா கோடை காலத்தில் உடலை குளிர்விக்கும் சிறந்த பானம். ஓலைகளால் பாய் கூரை குடை விசிறி போன்றவை தயாரிக்கப்படுகின்றன. தந்து மரவேலைக்கும் நார்கள் கயிர் துரிகை போன்றவற்றுக்கும் பயன்படுகின்றன. இதில் ஆண்டி ஆக்சிடைட் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. தமிழர்களின் வாழ்க்கை முறையுடன் ஒன்றிய இந்த மரம் கிராம பொருளாதாரத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. பனைமரம் சூழல் பாதுகாப்பின் உயிரோட்டமாக திகழ்கிறது. இன்றைய காலநிலை மாற்றம், இயற்கை பேரழிவுகள் போன்ற சவால்களுக்கு எதிராக இயற்கையின் அரணாக இது செயல்படுகிறது. பனைமரங்களில் வேர்கள் ஆழமாக சென்று மழை நீரை உறிஞ்சி நிலத்தடி நீரின் மட்டத்தை உயர்த்துகின்றன. இது வறட்சியை தடுக்க உதவுகிறது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் ஹரிணி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் பி.ஆர். பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.
3: இனிய காலை வணக்கம் அன்பு நேயர்களே. ஒரு சிறிய கேள்வி. நாம் நம் வீட்டை தினமும் சுத்தம் செய்கிறோம், ஆனால் நம் பூமியை, நம் தெருவை, நம் குளத்தை, நம் ஆற்றை அவ்வளவு ஏன்? நம் வீட்டிற்கு முன்னால் செல்கின்ற வார்காலை, இவை அனைத்தும் நம் வீட்டின் ஒரு பகுதிதானே. பூமி என்பது நமக்கு சொந்தமான இடமல்ல, நாம் தற்காலிகமாக வாழும் ஒரு அழகான இல்லம். அதை அடுத்த தலைமுறைக்கும் பாதுகாப்பாக கொண்டு செல்வதும் ஒப்படைப்பதும் நாம் ஒவ்வொருவரின் பொறுப்பு மட்டுமல்ல, கடமையும் கூட. நீரின்றி அமையாது உலகு, இந்த ஒரு வரி சுற்றுச்சூழலின் முழு தத்துவத்தையும் கூறிவிடுகிறது. நீர் இருந்தால் வாழ்க்கை இருக்கும், மரம் இருந்தால் மழை இருக்கும், மண் வளமாக இருந்தால் உணவு இருக்கும். இவை அனைத்தும் ஒன்றோடு

0: ஒன்று இணைந்திருந்தால் எல்லாம் நலமாக இருக்கும். ஏனென்றால் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை. இன்று நாம் செய்யக்கூடிய சில சிறிய செயல்கள், ஒரு துணிப்பையை பயன்படுத்தலாம், மழை நீரை சேமிக்கலாம், தேவையில்லாத மின் விளக்குகளை அணைக்கலாம், அவ்வளவு ஏன் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், வீட்டு கழிவுகளை தரம் பிரித்து அகற்றலாம். இவை ஒவ்வொன்றும் சிறியதாக தோன்றலாம், ஆனால் இவை அனைத்தும் பெரிய செயல்கள். ஆம், ஒரு விதை சிறியது, ஒரு துளி சிறியது, ஒரு தீப்பொறி சிறியது, ஆனால் அவற்றின் விளைவுகள் மிக பெரியது. என் அன்பு நேயர்களே, இன்று உலகம் முழுவதும் ஒரு புதிய சிந்தனை பரவி வருகிறது. நாம் பூமியை பாதுகாக்க வேண்டியதில்லை, பூமி இல்லாமல் நாம் வாழ முடியாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பூமி கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது, நாம் சில தசாப்தங்கள் மட்டுமே வாழ்கிறோம். எனவே பூமியை காப்பது என்பது உண்மையில் நம்மை நாமே காப்பது போன்று. இந்த தலைப்பின் முடிவாக சிறிய ஒரு முயற்சியாக ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்களேன், ஒரு செடியை நட்டு விடுங்களேன், பிளாஸ்டிக் பையை பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்களேன், ஒரு குழந்தைக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை சொல்லுங்களேன். இந்த வகையான செயல் நாளைய பூமிக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக இருக்கும். ஏனெனில் இன்றைய செயல் நாளைய பூமியை உருவாக்குகிறது. இந்த அழகான பூமியை நாம் பெற்றது நம் முன்னோர்களிடமிருந்து அல்ல, நம் குழந்தைகளிடமிருந்து. ஆகவே அதனை பொறுப்புடன் திருப்பி செலுத்துவோம். மீண்டும் நாளை மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் பி ஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.

0: நேரம் காலை 7 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமா தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி. வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகரன் அவர்கள்.
1: மாவட்டங்களில் இறைச்சி கோழிகள், முட்டை கோழிகள், நாட்டுக் கோழிகளுக்கான தேவை அதிகரித்து விட்டது. முன்பெல்லாம் கரூர், நாமக்கல், திருச்செங்கோடு போன்ற பகுதிகளில் இருந்துதான் குஞ்சுகளை வரவழைத்து இங்கே உள்ள பண்ணைகளில் வளர்ப்பார்கள், தனியார் பண்ணைகளில் வளர்ப்பார்கள், விவசாயிகள் வளர்ப்பார்கள். ஏன் ஒவ்வொரு கிராமத்திற்கும் கூட மீன் விற்பனை செய்வது போல் பெரிய கூடைகளில் கோழி குஞ்சுகளை கொண்டு வந்து தெரு தெருவாக விற்று சென்ற காலம் உண்டு. ஆனால் வர வர அதை வாங்கியவர்கள் பல நோய்கள் வருவதை கண்டறிந்தார்கள். குறைந்த விலையில் வாங்குவதால் அதை எப்படி வளர்ப்பது என்பதை பற்றிய முழுமையான விஷயங்கள் தெரியாததால் பல உற்பத்தியாளர்கள் கஷ்டப்பட்டார்கள். அதன் பின்பு அரசாங்கம் சான்றளிக்கக்கூடிய தரமான பண்ணைகளிலிருந்து பெற வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்பட்டது. தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் தனியார் நிறைய குஞ்சு பொறிப்போகங்களை உருவாக்கியுள்ளனர். ஆனால் இது சிறு தொழில் அல்ல. நீங்கள் சிறு

பதிலாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சாதாரண ஷெட்டு கட்டி முன்பெல்லாம் நாட்டுக்கோழி முட்டைகளை வாங்கி சுத்தமாக தரம் பிரித்து அவற்றை கோழிகள் மூலமாக ஒவ்வொரு கோழிக்கு 10 வீதம் அடை வைத்து 21 நாட்கள் கழித்து குஞ்சுகளை எடுத்தாங்க. இதற்கு இடையில் இந்த 21 நாளைக்கு அதிகம் செலவானது, அதற்குரிய அந்த வெப்பநிலையை சரிவர வைக்க முடியவில்லை, நிறைய பூமுட்டைகளாகின, இப்படியெல்லாம் இருந்த காரணத்தால் இப்போது இது பெரிய தொழிலாக, சிறு தொழிலாக அல்ல, 15 சென்ட் அளவிலே இடத்திலே பெரிய ஷெட்டு கட்டி அதற்குரிய ஆய்வகம், அதற்குரிய குஞ்சு பொறிப்பான்கள் போன்றவற்றை மின்சார வசதியோடு உள்ள கட்டிடத்தை நிறுவி அதுவும் அதே 21 நாட்கள் வைத்திருந்து எடுத்தால் குறைந்த விலையிலே 100%க்கு 100% குஞ்சுகள் கிடைக்கின்ற வகையிலே தரமாக தொடங்கலாம். இப்போது நிறைய பேர் இந்த நபார்டு முத்ரா திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களிலே அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில அரசுகளுடைய எண்ணெல்லாம் நபார்டு வங்கிகள், விவசாய கூட்டு வங்கிகள் மூலம் கடன் உதவி பெற்று அதிலே 25 முதல் 50% மானியம் இருப்பதால் பண்ணையாளர்கள், இடம் வைத்திருப்பவர்கள் இப்போது இந்த பெரிய அளவிலான இயந்திரங்கள் மூலமாக, குஞ்சு பொறிப்பான்கள் மூலமாக குஞ்சு பொறிக்க செய்கின்ற தொழிற்சாலைகளை நிறுவி வருகிறார்கள். குறைந்தபட்சம் 15 சென்ட் இடத்திலே கட்டிடம், ஆய்வகம், அதற்குரிய தரப்பிரிப்பான்கள், தண்ணீர் வசதி, குஞ்சு பொறிப்பான், குஞ்சு பொறித்த பின் அதை அந்த குஞ்சுகளை பாதுகாப்பாக வைப்பதற்குரிய இடம் போன்ற அனைத்துக்கும் குறைந்தபட்சம் 50 லட்சம் ரூபாய் செலவாகும். இதில் 10% 30 செய்ய விரும்புகிறவர் போட்டால் போதும், மீதியை வங்கி கடனாக அல்லது நிறுவன கடனாக பெற்றுவிடலாம். இதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல இடங்களிலே பயிற்சிகள் தருகிறார்கள். எப்படி நல்ல தரமான முட்டைகளை வாங்க வேண்டும், எப்படி தரம் பிரிக்க வேண்டும், எப்படி எந்த அளவிலே வெப்பநிலையிலே அதை பராமரிக்க வேண்டும் என்பதை பற்றி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பல்வேறு இடங்களிலே பயிற்சிகள் கொடுக்கிறார்கள். www.tanuvas.gov.in இந்த வலைத்தளத்தை நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டிலே உள்ள அவர்களுடைய ஆலோசனை மையங்கள், கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய குஞ்சு பொறித்து விற்பனை செய்யக்கூடிய நிலையங்கள் என்று நிறைய இடங்களிலே அவர்களுடைய பயிற்சி மையங்கள் வந்துவிட்டன. எங்கு இது சம்பந்தமான பயிற்சி நடக்கிறது என்பதை இந்த வலைத்தளம் மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயிற்சியை பெற்று தொடங்குங்கள். காரணம், தொழில்நுட்பம் நிறைந்த விஷயம், சிறிதளவு தவறினாலும் தரமான குஞ்சுகள் கிடைக்காது, அதிகபட்ச முட்டைகள் வீணாகிவிடக்கூடும். எப்படி முட்டை வாங்குவது, எப்படி தரம் பிரிப்பது, எப்படி எத்தனை நாளைக்கு அதை பத்திரப்படுத்தி வைக்கலாம் என்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொண்டால் இது ஒரு லாபகரமான தொழில். காரணம், எத்தனை வகையான கோழிகள் இருக்கின்றவோ அளவோ அத்தனையும் வாங்கி நீங்கள் பொறிக்க வைக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக விலை வைத்து அதை தரமாக, அதற்கு தேவையான தடுப்பூசிகள்லாம் போட்டு, அதை சில இடங்களிலெல்லாம் கலர் கலராக சாயம், லேசாக சாயம் பூசி அழகு கலர்களிலே கூட சில கிராமப்புறங்களிலே விற்பனை செய்கிறார்கள். அப்படி தரமான குஞ்சுகளை உற்பத்தி செய்தால் நீங்கள் இந்த 4 மாவட்டமும், தென் மாவட்டம் 4 மாவட்டங்களிலும் குஞ்சுகள் அதிக தேவை இருப்பதால் இதற்கு நல்ல லாபம் உண்டு. கொஞ்சமாவது படித்திருக்க வேண்டும், விவசாயியாக இருப்பது நல்லது. ஏனென்றால் அந்த குஞ்சுகளுக்கு உணவு பழக்கம் எப்படி, அதற்கு என்ன உணவு ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டும், ஹீட்டு அதாவது கோடை வெப்பத்தை அது தாங்குமா அல்லது குளிர்காலத்திலே குளிரை தாங்குமா என்பதை பற்றியெல்லாம் அறிந்து அதற்குரிய கருவிகளை பொருத்தி நல்ல தரமாக நீங்கள் உற்பத்தி செய்தால் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும். 25 முதல் 30% லாபம் வரக்கூடிய அருமையான தொழில். இது சம்பந்தமாக கால்நடை பல்கலைக்கழக அதிகாரிகள், கால்நடை துறை அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து ஆலோசனை கேட்டால் முழுமையான ஆலோசனையை கொடுப்பதோடு உங்களுடைய குஞ்சுகளை விற்பனை செய்வதற்கு யாரெல்லாம் அணுக வேண்டும், எங்கெல்லாம் பண்ணைகள் இருக்கின்றன, எப்படி ஆர்டர்கள் பெறலாம், எப்படி இதர மாநிலங்கள், இதர மாவட்டங்களுக்கெல்லாம் ரயில் மூலம் குறைந்த கட்டணத்தில் அனுப்ப முடியும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள். அரசு முழுமையாக உதவி செய்வதால் இந்த தொழில் மிக லாபகரமாக நடக்கிறது. நம்முடைய தென் மாவட்ட சூழ்நிலை நீங்கள் பார்த்தீர்கள், நிறைய குஞ்சு பொறிப்பான்கள், நிறைய நாட்டுக்கோழி வளர்ப்பவர்கள், இறைச்சி கோழி வளர்ப்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள். வெளி மாவட்டங்களிலே இருந்து வருவதை நிறுத்துகின்ற அளவிலே தென் மாவட்டங்கள், 4 மாவட்டங்களும் வளர்ந்து வருகின்றன. இப்பகுதியிலே கோழி குஞ்சு வளர்ப்பு மட்டுமல்ல, கோழி வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முட்டை விற்பனை, நாட்டுக்கோழி இறைச்சி விற்பனை என்று இது சார்ந்த அவர்களுக்கு வேண்டிய உணவு தயாரித்து கால்நடை கோழி தீவனத்தை விற்பனை செய்வது என்று நிறைய தொழில் இருக்கின்றன. அனைத்தும் லாபகரமானவை. இதில் எந்த தொழில் உங்களுக்கு சூட்டாகிறதோ

0: நம் கையில் இருக்கிற முதலீடுக்கு ஏற்றபடி தேர்ந்தெடுத்து நல்லதொரு தொழிலை தேர்ந்தெடுத்து லாபகரமாக நடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். வழங்கியவர் எழுத்தாளர் மற்றும் தொழில் ஆலோசகர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். உன்னிகிருஷ்ணன், நித்யஸ்ரீ குரலில் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

தகுதிரதா தகுதிரதா கிட்ட தகுதிரதா தகுதிரதாம் தகுதிரதா தகுதிரதாம் தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா தகுதிரதா.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹர்ட்ஸ் ஒலிபரப்பில் வணக்கம் புரணி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம் புரணி நிகழ்ச்சியின் அடுத்ததா தமிழே அமுதே.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: வணக்கம். திருவருள் லத்தீப், கல்லடைக்குறிச்சி. புறநானூற்றில் புகழ்பெற்ற கணியன் பூங்கொன்றனாரின் பாடலை இன்று உங்களிடம் சொல்கின்றேன். யாதும் ஊரே

யாவரும் கேளீர். இந்த சொல் உலகம் முழுவதும் பரவியிருப்பது நமக்கு வியப்பான செய்திதான். ஆனால் அதன் கருப்பொருள் அப்படிப்பட்டது. இந்த பாடலை முழுதும் சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு வரியாக பொருளும் சொல்லித்தர விரும்புகின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும்

0: என்றும் இளமே முனிவின் இன்னாதென்றலும் இளமே மின்னோடு வானம் தன்துளி தலையே ஆனது கல்பொருளது இறங்கும் மல்லர் பேர் யாற்று நீர்வழிப்படுவும் புனைவோல் ஆறுயிர் முறைவழிப்படுவும் என்பது திறவோ காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரே வியத்தலும் இளமே சிறியோரே இகழ்தல் அதனினும் இளமே. இந்த சிறப்பான பாடலில் நான் வரி வரியாக உங்களுக்கு சொல்கின்றேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லா ஊரும் எனது ஊர், எல்லா மக்களும் எனக்கு உறவினர் என எண்ணி வாழ்ந்தால் இனிமையானது சுகமானது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, தீமையும் நன்மையும் அடுத்தவரால் வருவதில்லை என உண்மையை உணர்ந்தால் வாழ்வு இனிக்கும் சுவைக்கும். நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, துன்பமும் ஆறுதலும் கூட மற்றவர் தருவதில்லை. சாதல் புதுமை இல்லை, பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்பது இயற்கையானது. வாழ்தல் இனிது என மகிழ்தன்மையும் இளமே, வாழ்தல் இனிது என மகிழ்தன்றும் இனமே, முனிவின் இன்னாது என்றாலும் இளமே. இந்த வாழ்க்கையில் எது எவருக்கு எப்போது என்னவாகும் என்றும் எவர்க்கும் தெரியாது. இந்த வாழ்க்கையில் எது எவர்க்கு எப்போது என்னவாகும் என்று எவர்க்கும் தெரியாது. நிலையற்ற இந்த வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் மகிழ்வதும், துன்பம் வந்தால் வெறுக்கவும் வேண்டாம். மின்னோடு வானம் தன்துளி தலையை ஆனது கல்பொருள் இறங்குமல் மல்லல் பேர் யாற்று நீர்வழி படிவும் புறைபோல ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம். இந்த வானம் நெருப்பாய் மின்னலையும் தருகிறது, நாம் வாழ மழையையும் தருகிறது. இயற்கை வழியில் அது அது அதன் பணியை செய்கிறது. வாழ்க்கையும் சடங்குகள் சங்கடங்களில் அவரவர் ஊழ்படி அதன் வழியில் அடிபட்டு போய்கொண்டு இருக்கும். இது இயல்பு என தெளிந்து கொள்ள வேண்டும். ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. பெரிய நிலையிலுள்ள பெரியவர்களை பார்த்து வியந்த பாராட்ட வேண்டாம், சிறிய நிலையிலுள்ள சிறியவர்களை பார்த்து இகழ்வதும் வேண்டாம். அவரவர் வாழ்வு அவரவருக்கு, அவற்றில் அவர் அவர்கள் பெரியவர்கள். இதைவிட வேறு எவர் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தர முடியும்? வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. வழங்கியவர் திருவருள் லத்தீஸ் அவர்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:27. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கிலம் அறிவோம். வழங்குபவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள்.
2: வணக்கம். சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்தாச்சு, இன்னைக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். இது என்னன்னா, நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருப்பது. நேற்று பார்த்தது ருட்டீனா போயிட்டு இருக்குது, இது நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருப்பது. இப்போது நான் என்ன செய்றேன்? நவ். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நவ் ஐ ஆம் டாக்கிங் டு யூ. இப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அதை தான் நம்ம வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்கிறோம்.

0: இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வெர்ப் கூட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்கணும், பி ஃபார்ம் சொல்கிறோம் இது பேர். அந்த வெர்புக்கு அதுக்கு முன்னால் பி ஃபார்ம், பி வெர்ப்ஸ் அது என்னதுலாம், ஆம், ஆம், ஆர், இஸ், மூணும் போட்டுட்டு மூணையும் சேர்த்துட்டு அது கூட அந்த அந்த வெர்புடைய ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதணும். உதாரணத்துக்கு வாக்னே எடுத்துக்கலாம். அப்போ எப்படி வரும்னா, ஐ ஆம் வாக்கிங், யூ ஆர் வாக்கிங், வி ஆர் வாக்கிங், தே ஆர் வாக்கிங், ஹி ஆர் வாக்கிங் வருமா? வராது. அது என்ன வரப்போ, ஹி இஸ் வாக்கிங், ஷி இஸ் வாக்கிங், இட் இஸ் வாக்கிங். கொடுக்கப்பட்ட அந்த வெர்பு கூட பி ஃபார்மில் எது அது பொருத்தமாக இருக்குதோ அதை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி அந்த அந்த அந்த பி ஃபார்மை முதல்ல எழுதிட்டு அப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். இப்போ அவங்க அதாவது அவங்க சென்டென்ஸ் கொடுப்பாங்க, இதில் நம்ம எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா போட்டு என்ன கொடுப்பாங்க, உதாரணத்துக்கு ராஜன் டேஷ் போட்டுட்டு ஒரு கோடு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ப்ளே அப்படின்னு போட்டிருக்காங்க, விளையாடுறது ப்ளே ஃபுட்பால் அப்படி போட்டிருக்காங்க, ஃபுட்பால் நவ் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ நம்ம ராஜன் இப்பொழுது விளையாடி கொண்டு இருக்கிறான், அந்த ப்ளேங்கிறது தான் இதில் வெர்பு. இந்த ஆக்ஷன் வெர்புக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், ராஜன் ஆம் வராது, ராஜன் ஆர் வருமா? வராது. ராஜன் வந்து ஹி அப்படிங்கிறதுனால ராஜன் இஸ் பிளேயிங் ஃபுட்பால் நவ், இஸ் பிளேயிங். அதுக்கடுத்தது பார்க்கலாம், த கேட் ஒரு ஒரு டேஷ் போட்டு அதில் ட்ரிங்க் போட்டிருக்காங்க, ட்ரிங்க்னா குடிக்கிறது, மில்க் அப்படி போட்டிருக்காங்க வச்சுக்கிறாங்களே, மில்க் நவ் இப்படி போட்டிருக்காங்க. அப்போன்னா த கேட் டேஷ் ட்ரிங்க் மில்க் நவ், த கேட் இஸ் ட்ரிங்கிங் மில்க் நவ், ஐ டேஷ் டாக் வித் யூ நவ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா என்னது, நான் உன்னோடு இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன், ஐ வந்திருக்கனால நம்ம என்ன செய்யணும், ஆம் டாக்கிங். பொருத்தமான வார்த்தையை நம்ம எடுத்து எழுதணும். இது மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட்னா நம்ம ருட்டீனாக செய்கிற வேலை, தினமும் செய்கிற வேலைகள் தான் சிம்பிள் ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா இப்பொழுது என்ன செஞ்சிட்ருக்கோம், இப்பொழுது நவ் அப்படிங்கிற வார்த்தை அதில் முக்கியமாக வரும். அதை நீங்கள் கவனித்து நான் சொன்ன மாதிரி அந்த வெர்புக்குள்ளே முன்னால் பி வெர்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த வெர்பை போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் நீங்கள் போட்டு எழுதணும். கம்னா கம்மிங்னு எழுதணும், கோனா கோயிங்னு எழுதணும். அதை மாதிரி பார்த்து நம்ம எழுதிக்கிற வேண்டியதுதான்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், சித்ரா குரலில் பாடல்.

0: காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு காய்கறிகள், கீரைகள், பழங்களுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

இன்றைக்கு தக்காளி 1 கிலோ 23 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 24 ரூபாய்க்கும், சுரக்காய் 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 18 ரூபாய்க்கும், தடியங்காய் 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 70 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 30 ரூபாய்க்கும், பாகக்காய் 60 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 48 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 44 ரூபாய்க்கும், காராமணி 20 ரூபாய்க்கும், கோவக்காய் 65 ரூபாய்க்கும், தேங்காய் 63 ரூபாய்க்கும், வாழைக்காய் 30 ரூபாய்க்கும், வாழைப்பூ 15 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 20 ரூபாய்க்கும், கீரை 15 ரூபாய்க்கும், மல்லி இலை 45 ரூபாய்க்கும், புதினா 55 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 30 ரூபாய்க்கும், நார்த்தங்காய் 30 ரூபாய்க்கும், முள்ளங்கி 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 28 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 32 ரூபாய்க்கும், விழப்பூடு 280 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 46 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பட்டர் பீன்ஸ் 120 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 180 ரூபாய்க்கும், சேம்பு 55 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், சீனிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்களை பொறுத்த அளவில் வாழைப்பழம் செவ்வாழை 100 ரூபாய்க்கும், ஏலக்கி 90 ரூபாய்க்கும், மட்டி 80 ரூபாய்க்கும், நேந்திர வாழைப்பழம் 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி கோழிக்கூடு நாட்டு வாழைப்பழங்கள் 60 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. எலுமிச்சம்பழம் 110 ரூபாய்க்கும், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், அன்னாசி 70 ரூபாய்க்கும், மாதுளை 180 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், சப்போட்டா 50 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 50 ரூபாய்க்கும், திராட்சை 120 ரூபாய்க்கும், சாத்துக்குடி 80 ரூபாய்க்கும், கிர்ணிப்பழம் 50 ரூபாய்க்கும், சீத்தாப்பழம் 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 80 ரூபாய்க்கும், தர்பூசணி 30 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பழங்கள், கீரைகள், வாழைப்பழங்கள் இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் இதோடைய விலையை பார்க்காம இது தரக்கூடிய சத்துக்களையும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் பார்க்குறதே நல்லது. பாடல் வந்துட்டே இருக்குது உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நிலைமன்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் பரணி நிகழ்ச்சிக்காக. தமிழ்நாட்டில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறந்த முறையில் வாழ்வதற்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் செயல்பட்டு வருது. இந்த பயன்களை பெறணும் அப்படின்னா நலவாரியத்தில் பதிவு செய்வது கட்டாயமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வலைதளத்தில் பதிவு மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், ஆதரவற்ற மகளிர் மற்றும் பேரிளம் பெண்கள் தங்களுடைய விவரங்களை www.tnwidowelfareboard.tn.gov.in அதாவது www.tnwidowelfareboard.tn.gov.in அப்படிங்கிற வலைத்தளத்தில் புதிதாக பதிவு செய்து பயன்பெறலாம். அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலிங்கிற முகவரியிலையும் போய் பதிவு செஞ்சுக்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு 0462257627 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மறுபடியும் சொல்கிறேன், 0462257627 என்று தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா சீனு திரைப்பட

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது வணக்கப்பரணி நிகழ்ச்சிக்காக. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் மக்கள் தொடர்பு முகாம் 9/9/2026 அன்று நடைபெற இருக்கு. எனவே அதற்கு முன்னோடியா 18/8/2026 அன்று வெங்கடாசலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் மனுக்கள் பெறப்பட இருக்கு. இந்த முகாமில் வருவாய் கோட்டாட்சியர், திருநெல்வேலி தனித்துணை ஆட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ஆகியோர் கலந்துக்கிட்டு இந்த குழுவினரால் மனுக்கள் பெறப்படும். முகாம் நிறைவுற்றவுடன் அன்று பிற்பகல் அக்கிராமத்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் இந்த குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்படும்.

0: அதனால இந்த முன்னோடி முகாமில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இதுவரை கேட்டீர்கள். வணக்கம் புரணி.
1: சைட்வாலின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவே காட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:04 இணைந்திருக்கிறோம். வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்பொழுது நாம் கேட்கப் போவது நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கிறத பற்றியும் அதை எப்படி மீட்கிறது என்பதை பற்றியும் நாம் இப்பொழுது கேட்கலாம். லேண்ட் என்க்ரோச்மெண்ட் அண்ட் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். ஆதி காலத்திலே பார்க்கலாம், நம்ம ஒரு நாடு மற்றொரு நாட்டின் எல்லைகளில் ஆக்கிரமிப்பு செய்வதும் நமது நாட்டிலும் நடந்த அந்நிய படையெடுப்புகள், உள்நாட்டு படையெடுப்புகள் போன்றவை நம் தேசத்துக்கு ஒன்றும் புதிதல்ல. அதுபோன்று குடியானவர்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் விவசாய நிலங்களில் பக்கத்து உரிமையாளரின் நிலத்தை ஆக்கிரமிப்பதும் நிலங்களில் அத்துமீறுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உரிமையியல் நீதிமன்றங்களில் இது சம்பந்தப்பட்ட வழக்குகளே அதிகமாக தாக்கல் செய்யப்படுகிறது. வாய்க்கால் பிரச்சனைக்கு வயலை விற்று வழக்கு நடத்தும் சங்கதிகளையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக்கிரமிப்பு மற்றும் அத்துமீறல் இவைகளுக்குள் வேறுபாடுகள் உள்ளன. நாம் இதில் இப்போ என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆக்கிரமிப்பு என்பதை மட்டும் நான் இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ அரசாங்க நிலங்கள் புறம்போக்குகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே கேட்டுவிட்டோம், பேசிவிட்டோம். தனியார் நிலங்களே ஆக்கிரமிப்பு செய்யப்படும் போது அதைவிட அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வது எளிதானது என பொதுமக்கள் நினைப்பதே ஆக்கிரமிப்புகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிறது. ஆக்கிரமிப்பு என்றால் என்ன? ஆக்கிரமிப்பின் செல்லுந்தன்மை, ஆக்கிரமிப்பு அகற்றம், ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான நடைமுறைகள், நீதிமன்ற செயலாக்கம் போன்ற விஷயத்தை வந்து நாம் இந்த தொடரில் கொஞ்சம் கேட்கலாம். ஆக்கிரமணம்னு சொல்லுவாங்க, அதாவது வருவாய் ஆவணங்களில் இந்த ஆக்கிரமிப்புங்கிறத ஆக்கிரமணம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள். ஆக்கிரமணம் என்ற சொல்லுக்கு ஆக்கிரமிப்பு என்று பொருள். அரசின் நிலங்களை, அதாவது புறம்போக்கு, தரிசு நிலங்கள், பயனற்ற குளங்கள் போன்ற நிலங்களில் தனிநபர்கள் செய்யும் அனுபவங்களை ஆக்கிரமிப்பு என்று கூறலாம். ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் அதை ஒப்படை செய்வதற்கும் வரைமுறைப்படுத்துவதற்கும் அரசு 1905 சென்னை நில ஆக்கிரமிப்பு சட்டம் என்ற ஒன்றை இயற்றியது. 19/4/1905 ஆளுநரின் ஒப்புதலை பெற்ற இந்த சட்டம் இயற்றப்படும் போது தமிழ்நாடு என்ற மாநிலம் கிடையாது. ஆங்கிலேய அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டங்கள் அனைத்தும் இந்திய சுதந்திரத்துக்கு பின்னர் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு அரசு என பெயர் மாற்றம் செய்த பின்னர் மாநில சட்டங்களில் தமிழ்நாடு என்ற பெயர் சேர்க்கப்பட்டது. இந்த சட்டத்தில் உள்ள வகையங்களை நிறைவேற்ற வருவாய் நிலை ஆணைகள் ஏற்படுத்தப்பட்டு நில ஆக்கிரமிப்புகளில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை முறைகள் மற்றும் ஆக்கிரமிப்பு குறித்த விளக்கமும் இதில் வகுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க சொத்துக்கள்னா என்னன்னு நம்ம தெரியணும். அரசாங்க சொத்துக்கள் என்பது பொது சாலைகள், தெருக்கள், சந்துகள், நடைபாதைகள், பாலங்கள், வெட்டுக்குழிகள், சாக்கடைகள், வேலிகள், அவைகளின் மீதோ அல்லது அருகில் அடைக்கப்பட்டுள்ள சுற்றடைப்புகள், கடற்கரை, துறைமுகங்கள், உயர் தண்ணீர் வழிகள், சிற்றோடைகள், வளைகுடா பகுதிகள், ஆறுகள், ஓடைகள், நலாக்கள், குளங்கள், உப்பங்கழிகள், நீர்நிலைகள், ஓடும் நீர் ஆகியவை அரசாங்க சொத்து என்று சொல்லணும்னு நிறைய இருக்கு. ஆக்கிரமிப்பு என்பது ஒருவருக்கு சொந்தமில்லாத நிலத்தை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒருவரின் அல்லது ஒரு குழுவின் முயற்சியும் மற்றும் அரசு நிலங்களை அரசின் அனுமதியின்றி தனியாரால் தனது சொந்த நன்மைக்காக ஆக்கிரமித்து பயன்படுத்துவது என்பதாகும். அரசுக்கு சொந்தமான

0: நகரங்களை பொதுமக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டாலும் அவ்வாறு ஆக்கிரமிப்பு செய்தவர்களை அரசு உடனடியாக அப்புறப்படுத்திவிட முடியாது. ஆக்கிரமிப்பை ஏன் அகற்றக்கூடாது என்று ஆக்கிரமிப்பாளருக்கு முறையான அறிவிப்பு கொடுத்த பின்னர் தான் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற முடியும். 1905 தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு சட்டம் தவிர தமிழக அரசு இயற்றியுள்ள பல்வேறு ஆக்கிரமிப்பு அகற்றும் சட்டங்கள் உள்ளன. குறிப்பாக பார்க்க போனால் தமிழ்நாடு பொது வளாகங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுதல் சட்டம் 1975, தமிழ்நாடு பொது வளாகங்கள் அதாவது ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றுதல் விதிகள் 1978, தமிழ்நாடு குளங்கள் பாதுகாப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு அகற்றுகை விதிகள் 2007, தமிழ்நாடு பொது கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் சட்டம் 1976, தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பீட்டு தடுப்பு சட்டம் 1992, சென்னை வருவாய் மீட்பு சட்டம் 1864. இந்த மாதிரியான சட்டங்கள் நிறைய இயற்றப்பட்டு இந்த அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பதை தடுத்து கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய தொடர்ச்சியை நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கன்று வந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 8:15. தொடர்வது வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: பரதநாட்டியத்தில் வாசிக அபிநயத்தை பற்றி சிந்தனை செய்யும் போது சேக்லார் சுவாமிகள் சில சொற்களை சிறப்பாக அடிக்கடி வழங்குகிறார். அவற்றுள் மூன்று சொற்களை இங்கே கருதுவோம். முதலாவது ஐயர் என்ற சொல் வழக்கு. இது பொதுவாக இறைவனை குறிக்க பயன்படும் சொல். மன்றுள்ளே மாலையன் தேட ஐயர் தாம் வெளியே ஆடுகிறார். ஆறு சூடிய ஐயர், ஐயர் திருவடி நிழல், ஆறுலாவ செய்ய சடை ஐயர் என்ற தொடர்களின் மூலம் அறியலாம். ஆனால் சேக்லார் சுவாமிகள் ஐயர் என்ற சொல்லை சிறப்பாக தாழ்ந்த குலத்தில் பிறந்த நாயன்மாரை மேற்குலத்தார் விழிக்க பயன்படுத்தும் சொல்லாக தருகிறார். இவ்வாறு விழிக்கப்படும் நாயன்மார் கண்ணப்பர், திருநாளை போவார் அதாவது நந்தனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் ஆவார். அடுத்து நாயனார் என்ற சொல் வழக்கு. நாயன் என்பது நாயகன், கடவுள். இச்சொல்லை கல்வெட்டுக்களிலும் காணலாம். சிந்தாமணியில் தந்தை என்ற பொருளிலும் இது வருகிறது. பெரிய புராணத்தில் கடவுளை குறிப்பிடுவதாக இச்சொல்லுக்கு அதிகமான ஆட்சி உள்ளது. அதுபோலவே நாயனார், நாயன்மார் என்ற வடிவில் அடியவரை குறிப்பிடவும் இச்சொல் இங்கு வழங்குகின்றது. ஞானசம்பந்தர் இந்த நாயனார் காணும் கண்ணப்ப நாயனார் என்று பாடுகிறார். சேக்கிழாருக்கு மிகவும் விருப்பமான சொல் வள்ளலார் என்பது. பெரிய புராணத்தில் இச்சொல் சில இடங்களில் இறைவனை குறிக்க வழங்குகின்றது. அயனும் மாலும் கண்ணுதற்கரிய வள்ளல், வள்ளலை தொழுது போர்ந்தார், திருத்தோணி வள்ளலார், அறத்துறை வள்ளலார் என்பன போன்றவை இறைவனை குறிப்பிடுபவை. ஆனால் அடியவரை குறிப்பிடுவதற்கு இச்சொல்லை பெரிய புராணத்தில் அதிகமான இடங்களில் சேக்கிழார் சுவாமிகள் பயன்படுத்துகிறார். அதிகமான இடங்கள் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுகின்றன. பிற்காலத்தில் திருஞான சம்பந்தரை வழிபடு தெய்வமாக கொண்ட கண்ணுடைய வள்ளல் என்பவர் வள்ளல் ஆதீனம் என்ற ஓர் ஆதீனத்தையே தோற்றுவித்தார். அப்பேருடைய பிற வள்ளல் ஆதீனமும் இருந்தமை அறிகிறோம். மிக பழைய காலத்தில் வள்ளல் என்ற சொல் பொருள் கொடைக்கு மட்டுமே பயன்பட்டது. பிற்காலத்தில் அருளை வழங்குபவனாகிய இறைவனுக்கும்

அருள் பெற்று வாழ்ந்து உலகத்திற்கு வழிகாட்டும் அடியவர்க்கும் வள்ளல் என்ற பெயர் அருள் காரணமாக பொருந்தி வந்தது. சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என்றே வழங்க பெற்றார். தில்லையில் பெருமான் நடனம் ஆடும் இடம் சிற்சபை சிற்றம்பலம். வெளியே நின்று சேவிக்கும் மேடை கனகசபை பொன்னம்பலம். கனகசபையில் இருந்து சிற்சபைக்கு ஏறும் படிகள் பஞ்சாக்கரப்படிகள் எனப்படும். இப்படிகளிடத்து அடியவருக்கு மிக்க ஈடு

0: உருகுவதற்கு சமய உணர்வு வேண்டும் என்பதில்லை. கலை உணர்வு இருந்தாலே போதும். கோயிலின் அமைப்பை கண்டு அனுபவிப்பதற்கு சாஸ்திரம் அறிய வேண்டுவதில்லை. அமைப்பின் அழகே உள்ளத்தை பரவசப்படுத்திவிடும். இதனை மனதில் கொண்டு வாசிக அபிநயத்தை பரதநாட்டியத்தில் கையாள வேண்டும். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். அவர்களுக்கு நம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 8:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு.
4: இன்றைய குறுஞ்செய்தி.
5: இது என்னவாக இருக்கும்? இதை எப்படி திறப்பது என்றுதான் தெரியவில்லை. யாரிடம் கேட்பது?
6: என்ன இது? மன்னரின் கைகளில் ஏதோ இருக்கிறது.
7: அட, அட்டை பெட்டி! அதை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
6: தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை விடுத்து கேட்டுவிடுவோம்.
7: காலை வணக்கம் மன்னா.
5: காலை வணக்கம் வார மந்திரியாரே.
7: மன்னர் வேந்தே, அந்த பெட்டியை திறக்க நான் வேண்டுமென்றால் சற்று உதவி செய்யட்டுமா?
5: உதவி இந்த 73 எளியேசி மன்னருக்கே. சரி சரி, ஆசைப்பட்டு விட்டீர். இந்த பெட்டியை நீரே திறந்துவிடும். மந்திரியாரே, எனது நண்பன் எனக்கு முக்கியமான ஒரு பொருளை அனுப்பி இருப்பதாக கூறினான். கவனமாக திறந்து பாருங்கள், தீப்பிடித்து விட போகிறது.
7: தீப்பிடிக்குமா? என்ன மன்னர் உளறுகிறார்? மன்னா, இதோ பாருங்கள், திறந்து விட்டேன்.
5: என்ன இது? காட்டின் சுடரை அனுப்பியிருப்பதாக கூறினான். ஒரு மரக்கன்று அனுப்பியிருக்கிறான். மாற்றி அனுப்பிவிட்டானோ? பெட்டிக்குள் ஒரு சுடரையும் காணவில்லையே.
7: மன்னா, தங்களது நண்பர் மாற்றி அனுப்பவில்லை. மன்னா, தாங்கள் தான் மாற்றி புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன்.
5: எதையும் சரியாக புரிந்து கொள்பவன் இந்த 73 எளியேசி மன்னர். இந்த 73 எளியேசி மன்னரை பார்த்து நீர் எப்படி இந்த கேள்வியை கேட்கலாம்?
7: ஆனால் மன்னா, இந்த முறைதான் மாறிவிட்டதே.
5: என்ன கூறுகிறீர்?
7: மன்னா, இந்த மரக்கன்றின் பெயர் புரசு மரம். இந்த மரத்தின் பூக்கள் பூத்து குலுங்கும் போது காட்டுத்தி பற்றியது போல தெரியுமா? அதனால் தான் இதனை காட்டின் சுடர் என்று அழைக்கிறார்கள். அதைத்தான் தங்களது நண்பர் கூறியிருக்கிறார் என்று நினைக்கிறேன்.
5: ஓஹோ, புரிந்து விட்டது. இப்போது எனக்கு புரிந்து விட்டது. இந்த புரசை மரமும் காட்டின் சுடரும் இரண்டுமே ஒன்றுதான். ஆனால் போயும் போயும் ஒரு மரக்கன்றை பரிசாக அனுப்பியிருக்கின்றானே. இந்த மரத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? தந்ததுதான் தந்து விட்டான். இந்த மரத்தை நட்டு வைப்போம். வளர்ந்த பிறகு விறகுக்கு பயன்படுத்தலாம், இல்லை என்றால் மரப்பொருட்கள் செய்ய பயன்படுத்தி விடலாம்.
7: மன்னா, இதற்கு தான் குருகுலத்தில் தாவரவியல் வகுப்பை கட்டடித்து விட்டு தாத்தா பூவை பறித்து விளையாட போகாதீர்கள் என்று சொன்னேன். கேட்டீர்கள் அம்மண்ணா? இப்போது தாவரங்களை பற்றி ஒன்றும் தெரியாமல் திணற வேண்டியது.
5: ராஜ ரகசியங்களை எல்லாம் எதற்கு மந்திரியாரை கசிய விடுகிறீர்? அட்டக்கி வாசியும் அதுதான் வரவில்லை என்று தெரிகிறதல்லவா? அந்த மரத்தின் சிறப்பை நீரே கூறிவிடும்.
7: மன்னா, இந்த மரத்தை பலாசு, பொரசு, புரசை என்று அழைக்கிறார்கள். இந்த மரத்தின் தண்டு பகுதியில் இருக்கும் அரக்கை ஷெலாக் என்று அழைக்கிறார்கள். இந்த அரக்கில் மனமுள்ள பிசின் நிறப்பொருள் மெழுகு, புரதங்கள், கனிம உப்புகள், மனப்பொருட்கள் போன்றவை அடங்கியுள்ளன. இது பழங்களின் ஆயுட்காலம் நீட்டிக்க உதவும் என்பதால் இந்த பிசினை பழங்களின் மேல் தடவுகிறார்கள்.
5: ஓஹோ, ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் எல்லாம் பளபளவென்று பளபளப்பதற்கு காரணம் இதுதானா?
7: ஆம் மன்னா, இந்த மரத்தின் பட்டைகள் மாதவிலக்கு பிரச்சனையை சீர் செய்கிறதாம். புரசை மரத்தின் விதைகள் குடல் புழுக்களை நீக்குகிறதாம். பூக்களோ ஆர்த்ரைடிஸ், மூட்டு வலிகள் போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வல்லதாம். பாம்பு கடிக்கு கூட பாரம்பரியமாக புரசை மரப்பட்டையை பயன்படுத்துகிறார்களாம்.
5: நீ கூறுவதை பார்த்தால் எக்கச்சக்கமான

0: சத்துவகுணங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது போலவே இந்த புரசை மரம்.
1: ஆம் அண்ணா, உடலின் நச்சுக்களை அகற்றவும் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் புரசை மர பூக்கள் பயன்படுகிறதாம். ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தப்படும் புரசு மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்துவதாக இருந்தால் நாம் மருத்துவரின் அறிவுரையோடு தான் பயன்படுத்த வேண்டும்.
0: மந்திரியாரே, என்னையா தாவரவியல் வகுப்பை கட்டடித்தேன் என்று கூறுவீர்? இப்போது கூறுகிறேன் கேளு. குறிஞ்சி பாட்டில் வருகின்ற 99 மலர்களில் இந்த புரசை மலரும் ஒன்று. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் மாநில மலர் இந்த புரசை மலர். சென்னையின் மத்திய பகுதி முழுவதிலும் ஒரு காலத்தில் இந்த புரசை மரம் தான் நிறைந்திருந்திருக்கிறது. அதனால் தான் அப்பகுதியை புரசை வாக்கம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உமக்கு தெரியுமா? ஹோலி பண்டிகையின் போது துவப்படும் நிறப்பொடிகள் செய்ய பயன்படுகிறது இந்த மலர். ஆர்கானிக் காட்டன் சேலை ரகங்கள் தயாரிக்க தான் இது பெரிதும் உதவுகிறது. இதெல்லாம் உமக்கு தெரியுமா?
1: ஆஹா, என்றோ ஓரிருந்தால் மன்னர் வகுப்பிற்கு சென்றிருக்கிறார்கள். நமக்கு தெரியாமல்
0: எனது நண்பன் பல நன்மைகளை தரும் ஒரு மரக்கன்று தான் எனக்கு பரிசளித்திருக்கிறான். இந்த மரத்தின் நிறை கன்றுகளை வாங்கி நமது கோட்டையை சுற்றி நெருக்கமாக நட்டு வைக்க வேண்டும்.
1: அது எனக்கு மனா.
0: இங்குதான் நீர் 73 மேலியேசி மன்னரின் ராஜதந்திரத்தை பார்த்து வியந்து விட போகிறீர். இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து பூத்து கொழுங்கும் போது நமது கோட்டையை சுற்றி காட்டுத்தீ கபகபென்று எரிந்தது போல காட்சியளிக்கும். அப்போதுதான் வீரபாகு பயந்து போருக்கு அழைக்க மாட்டான். எப்படி எனது ராஜதந்திரம்?
1: தாங்கள் எங்கேயோ போய்விட்டீர்கள்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

சிகரெட். ஓகே, வெக்கம். மீசை.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: அன்பு உள்ளங்களின் நினைவூட்டலுக்கு இன்னைக்கு 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண் 0462-256-1132 மற்றும் ஓர் எண் 0462-256-1133 என்ற எண்கள்.

0: நேரம் 8:50.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
4: காசியில ஒரு பண்டிதர் இருந்தார், நிறைய படித்தவர், அதனால தான் பண்டிதர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தார். வழியில் மழை பிடிச்சிக்கிட்டது. சரி, மழை நிற்கிற வரைக்கும் பக்கத்தில் எங்கேயாவது ஒதுங்கி இருந்துட்டு புறப்படுவோம் அப்படின்னு நினச்சார். பார்த்தார், அங்கே ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உக்காந்துக்கிட்டார். அந்த வீட்டு மாடியில் ஒரு அம்மா குடியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தெருவில் சில பேர் ஒரு இறந்தவர் உடம்பை தூக்கிக்கிட்டு போய்கிட்டுருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அந்த அம்மா தன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு, இதை பாருமா, இந்த இறந்து போனவர் எங்கே போகிறார், சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பொண்ணு வெளியில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தது. இப்போ தூக்கிட்டு போனாங்களே, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, மழை ஓயலை. பண்டிதர் இன்னமும் அந்த திண்ணையில் தான் உட்காந்துருக்கிறார். இந்த சமயத்தில் இன்னொரு ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. மாடியில் இருந்த அந்த அம்மா மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுது. இதை பாருமா, இப்போ தூக்கிட்டு போகிறாங்களே, இவர் எங்கே போகிறார், அதையும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு மறுபடியும் வெளியில் ஓடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வந்தது. இவர் வந்து நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிச்சு. இவ்வளவையும் அந்த பண்டிதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம். யோசிச்சு பார்த்தார், நானும் எவ்வளவோ சாஸ்திரம்லாம் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கிறத தெரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் இந்த சின்னோண்டு பொண்ணு எங்கேயோ ஓடுது, திரும்பி வருது, அவர் சொர்க்கத்துக்கு போகிறாருங்குது, இவர் நரகத்துக்கு போகிறாருங்குது, இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணார். சரி, நேரிலேயே கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு மாடிக்கு போனார். அந்த அம்மா அவரை வரவேற்று என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறாரா அப்படிங்கிறத அந்த சின்ன பொண்ணு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த சிறுமியை வந்து அவர் முன்னாடி கூப்பிட்டு நிற்க சொல்லிச்சு. அந்த சின்ன பொண்ணே விவரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டுது. அதாவதுங்க, முதல்ல ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர் வாழ்ந்த இடம் எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. மகாராசம் போயிட்டாரு, எவ்வளவோ நல்ல காரியம்லாம் பண்ணார், தான தர்மங்கள்லாம் பண்ணார், அடுத்தவங்களுக்கு உதவியாக இருந்தார், அவர் போயிட்டாருன்னு சொல்லி எல்லோரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் சொர்க்கம் போகிறாருன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெண்டாவதாக ஒருத்தரை தூக்கிட்டு போனாங்களே, அவர்

0: வீட்டையும் தேடிட்டு போனேன். அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அயோக்கியம் தொலைஞ்சான், எவ்வளோ அக்கிரமம் பண்ணிகிட்டு இருந்தான், இனிமேல் நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த ஆள் நரகத்துக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் அப்படின்னுது அந்த பொண்ணு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் அந்த பண்டிதருக்கு தான் படித்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து தான். அதாவது, நல்ல காரியங்கள் செய்கிறவர்கள் நல்ல கதி அடைகிறார்கள், கெட்ட காரியங்கள் செய்கிறவர்கள் கெட்ட கதி அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சாஸ்திரத்தில் படித்ததுக்கு இப்போ தான் அவருக்கு விளக்கம் கிடைச்சிது. எவ்வளவு படித்து என்ன பிரயோஜனம்? படித்தது ஞாபகத்துக்கு வர்றதுக்கே ஒரு சின்ன பொண்ணோட உதவி தேவைப்படுறது மாதிரி ஆயிட்டுதே. நரகத்துக்கு போய் சேர்ந்த ஒரு ஆள் தன் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நான் இறந்து போனப்போ கூட எங்கள் ஊரில் பல பேர் கூடி நின்று அழுதாங்க. இருந்தாலும் கூட நான் சொர்க்கத்துக்கு போகலை, நரகத்துக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் இருந்தவன் கேட்டிருக்கான். எப்படின்னு, அழுதவங்க அத்தனை பேரும் எனக்கு கடன் கொடுத்தவங்க அப்படின்னு நானும் இவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேரம் 8:55. விளம்பரத்தை தொடர்ந்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நான் அவன் நிலை திரைப்படத்திற்காக.
5: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்காரவடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு இனிய அட்டகாசமான மகிழ்ச்சியான உற்சாகமான காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இணைந்திருக்கிறேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தன் வந்து ரொம்ப பெரிய திறமைசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் செய்யக்கூடிய வேலை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொருத்தன் ஒரு சாதாரண திறமை.

0: கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கான். ஆனால் அவன் வந்து நேர்மை, மரியாதை, பொறுப்பு இப்படி ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவனாக இருக்கான். காலம் ரெண்டு பேரையும் உயர்த்துது. ஒருத்தனுக்கு வந்து புகழ் கிடைக்கிது, இன்னொருத்தனுக்கு வந்து மரியாதை கிடைக்கிது. ஒரு நாள் அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, இந்த இருவரில் உண்மையாகவே உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு. அப்போ மக்கள் ரெண்டாக பிரிகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க திறமை தான் மனுஷனை உயர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கம் தான் மனுஷனை உயர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்டையும் கேட்குறேன். ஒரு மனுஷனை உயரத்தில் கொண்டு செல்வது திறமையா ஒழுக்கமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. நீங்கள் சொல்ல போகிறீங்க, நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அழைக்கலாம் 04462 அப்படிங்கிற அந்த என்னோட சேர்த்து 2561132 மற்றும் ஒரு எண் 04622561133 அப்படிங்கிற அந்த எண்களில் அழைக்கலாம். மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு உள்ளம் யார் எங்கிறது? வணக்கம். வணக்கம் யார் எங்கிறது?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலில் ரகுமான் சகோதரி, நல்லா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி.
1: மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா? உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அவனுடைய பண்பு உயராதுமா. ஒரு மனிதனை உயர்த்துவது ஒழுக்கம் தான்மா. ஒழுக்கம் தவறிட்டான்னு உண்டுமானா? அவன் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் எவ்வளவு திறமை இருந்தாலும் திறமையற்றவன், ஒழுக்கம் இல்லாத, அதாவது ஒரு சீர்கட்டம் தாம்மா.
0: அப்படியா?
1: மனிதனுக்கு தேவை ஒரு ஒரு உண்மையான ஒரு படிப்பினை வந்து ஒழுக்கம் தாம்மா. ஒழுக்கம் தான் விழுப்பம் தரலான்னு வள்ளுவர் பிறந்தைய கூட சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையும் சரியாகாது, ஒழுக்கம் இல்லாத நடத்தையும் ஒரு மனிதனை நேர்வழிப்படுத்தாதுமா. ஒழுக்கம் தாமா எந்த வகையிலுமே எல்லா வகையிலுமே சிறப்பானது என்று கூறி என்னுடைய உரையை நெல்ல ரெயின்போக்கு நிறைவு செய்யற வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி அம்மா. நன்றி.
0: நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. அவங்க வந்து அடிச்சு சொல்றாங்க ஒழுக்கம் தான் வேணும் அப்படின்னு. அடுத்த நேயர் வணக்கம் யார் எங்கிறது? வணக்கம் யார் எங்கிறது?
2: வணக்கம் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் சோனாபுரத்துலேருந்து பழனியாக பேசுறேன். நலமா இருக்கு?
0: நலமா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும். அருமையான தலைப்பு. அந்த மனிதனை உயர்த்துவதற்கு வந்து நமக்கு அந்த ரெண்டு கண்ணு மாதிரி இந்த ரெண்டு குணமுமே வேணும். திறமையும் இருக்கணும், ஒழுக்கமான குணமும் இருக்கணும். அந்த அதை கட்டுப்பாடுங்கிறது நமக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் கூட நம்ம அந்த சுயக்கட்டுப்பாடு இல்லைன்னா அதுக்கு நம்மளை உயர்த்தாது. திறமையோட அந்த ஒழுக்கமான குணம், அந்த சுயக்கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும். அதான் அந்த நம்ம நேர்மை. இந்த திறமையோட நம்ம அந்த நல்ல குணங்களையும் நம்ம வளர்த்துக்கிட்டு ஒரு சமுதாயத்துல எல்லா விதத்திலையுமே நம்ம வந்து ஒரு நேர்மையோட பண்பாடோட நம்ம பண்பாடோட நடந்துக்கிட்டோம்னாமே நமக்கு சமுதாயத்துல நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும்பா.
0: பழனியம்மா ஒரே ஒரு கேள்வி கேக்கிட்டா? என்னன்னா ஒருத்தவங்க வந்து ஏதோ நிறைய பேரை ஏமாத்தி ஒரு பெரிய பணக்காரங்களா கார்ல ஊருக்கு வராங்க, அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? இல்ல ஊர்லயே ரொம்ப ஒழுக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்களா?
2: நம்ம ஊர்ல இருக்கிற ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு தாப்பா. அது எங்க கிராமத்துல நாங்க இப்ப வரைக்கும் நாங்க அப்படித்தான் நடந்துட்டு இருக்கோம். பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லப்பா. நமக்கு நல்ல மனிதர்கள், நல்ல ஒழுக்கமா இருக்கிற குணம், அந்த நல்ல மனிதர்கள் தான் நாங்க வந்து மரியாதை கொடுப்போம். முறை அந்த பணத்துக்கு வந்து நாங்க மரியாதை, அதாவது நான் யதார்த்தமா நம்ம பண்பு பேசுறக்காகனும் கிடையாது. நான் மனசார சொல்றேன், யதார்த்தத்தை சொல்றேன். நாங்க அந்த மாதிரி உள்ள மனிதர்கள்
0: பாக்குறது. அருமைமா அருமை அருமை
2: அவங்களுக்கு.
0: அருமைமா. நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றிமா நன்றி அருமை. அடுத்த நேயர் வணக்கம் யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம் யார் எங்க இருந்து?
3: சத்தியமங்கலம் பழையம் பேச்சு முத்து.
0: சொல்லுங்க ஐயா, நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க.
3: ஒரு மனிதனை உயர்த்துவது என்ன பொறுத்த அளவுக்கு ஒழுக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். காரணம் என்னன்னா திறமையை எத்தனை வயசு வேணாலும் வளர்த்துக்கலாம், ஆனா ஒழுக்கத்தை அதாவது 5 வளையாதது 50 வளையுமா அப்படிம்பாங்கல்லாங்க மேடம். அது மட்டும் இல்ல, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் ஈரணும் ஓம்பப்படும் சொல்லுவாங்கல்ல. அப்ப வந்து மனிதனை உயர்த்துவதற்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு ஒழுக்கம் தான் நான் சொல்லுவேன் மேடம்.
0: அருமை அருமை. நன்றி.
3: தேங்க்யூ.
0: நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்தில இருந்து அதற்கு முன் விளம்பரம்.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:13 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில மனுஷனா உயர்த்துறது திறமையா ஒழுக்கம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம். வணக்கம். யாருமா?
2: ரூபினா, லைலா ரூபினா.
1: சொல்லுங்க.
2: ஒழுக்கம் தான் இது.
1: ஒழுக்கம் தான் சிறந்ததா? இன்னைக்குதான் முதல் தடவை பேசுறீங்களா?
2: ஆமா, முதல் தடவை பேசுறேன்.
1: நன்றிமா.

0: ஊர் சொன்னீங்க?
1: எழவாரி.
0: ஏர்வாடியில இருந்தா உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி ரூபினாமா.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி
0: அருமை அருமை அருமை. ஒழுக்கம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: இனிய காலை வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சிய உற்சாகமா இருக்கிற சொன்னா மேம்.
0: என்ன மாதிரி?
2: அதேதான்
0: சொல்லுங்க
2: மேம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவையான ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மேம் நான் சொல்லுவேன். ஏன்னா மனிதனுக்கு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல அதிகமா இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். ஆனா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அவனுடைய திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த உலகத்தாரால மதிக்கப்படாது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திறமைசாலிகள் அவங்க அழகாக திறமையாக இருந்தாலும் அவங்க வந்து நெகட்டிவா ஒழுக்கமற்ற நபர்களாக இருந்தானா அவங்க அடையாளப்படுத்த மாட்டாங்க. திறமை அதையும் தாண்டி ஒரு மனுஷனை உணர்வு பூர்வமாக உயர்த்துவது அப்படிங்கறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம் தான். அதுதான் அவங்களை அடுத்த படிநிலைக்கே ஏற்றி செல்லும். அவங்க தான் மற்றவங்களுக்கு சிறந்த முன் உதாரணமாகவும் இருக்கிறாங்க மேம்.
0: நன்றிமா, நன்றி நன்றி நன்றி சார், நன்றி.
2: தேங்க்யூ.
0: அருமை அருமை. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அம்மா.
0: யார் எங்க இருந்துன்னு சொல்லவே இல்லையே.
3: குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீசன் அம்மா. ஒழுக்கந்தாமா தேவை மனுஷனுக்கு. எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லைன்னு சொன்ன மாதிரி, ஒழுக்கம் இல்லைன்னா ஊரார் மதிக்கவே மாட்டாங்க. யாருமே உற்றார் உறவினர்ல இருந்து நண்பர்கள் இருந்து யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால மனிதனுக்கு தேவை, எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஒழுக்கம் தேவை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.
0: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் தொட்டால் பூமலரும் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன் விளம்பரம்.
4: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 9:22 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு மனுஷனை உயர்த்தக்கூடியது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நிலைய உறவுகளுக்கு பணிவான கலை வணக்கத்துடன் திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசன் பேசியிருக்கிறோம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமே இருக்கு. நலம மலர வாழ்த்துக்கள் சொல்றீங்க.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க.
1: மனிதனை உயர்த்துவது ஒழுக்கமா திறமையான்னு கேக்குறீங்க?
0: ஆமா,
1: இடத்த தகுந்த மாதிரி மாறுபடுங்க. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் திறமை தேவைப்படுங்க. ஒரு நிறுவனம் மாதிரி தொழில் புரியும் வேலை மாட்டேங்க பாத்தீங்கன்னா, திறமைசாலி தான் வேலைக்கு வச்சுப்பாங்க. ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா, ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா வச்சுங்களேன், அவன் தான் பர்சனல் மேட்டர். அவன் வெளியில பண்ண நம்மளுக்கு தேவை தேவை, நம்மளுக்கு நிறுவனம் உயரணும்னு நினைப்பாங்க. அதை இன்னொரு நிறுவனத்துல என்ன நினைப்பாங்க, சாமி நாளைக்கு பிரச்சனை ஆயிரு, கம்பெனி நிர்வாகத்தை ஓட்டையும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஒழுக்கம் தான் தேவைன்னு இருக்காங்க. பட் ஒவ்வொருத்த இடத்துக்கு அதை மாதிரி மாறுபடுங்க. அதனால மிஞ்சின் இப்ப ஒண்ணுதான் சொல்லணுங்க, ஆனா ஒழுக்கம் தான் தேவைப்படுங்க. என்னைக்கு இருந்தாலும் சிக்கலாயிருத்து, இந்த திறமைசாலை வந்து என்னைக்கு தான்
0: மாட்டிக்குவானுங்க.
1: அதனால வந்து ஒழுக்கம் தான் சிறந்தது. வாய்ப்பு
0: நன்றி நன்றி நன்றி. யாருமே அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: இருக்கும், சொல்லுங்க.
2: திறமைகள் வந்து எவ்வளவு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மனிதனை வந்து உயர்த்தும் வந்து ஒழுக்கமான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா ஐயா நான் திறமையை வந்து திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேற பாதையில போய் திறமையை காட்டுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். அப்பதான் வந்து நம்மள வந்து உயர்த்தும் ஒரு மனிதனை உயர்த்தும். அதே மாதிரி நாலு பேர் பார்த்தா இவர் நேர்மையா நடந்துக்குவாரு, எப்பயுமே எதுலையுமே தவற மாட்டாரு, சொன்ன சொல் மாற மாட்டாரு அப்படின்னு அப்படிலாம் நினைச்சு நம்மள வந்து இது பண்ணாதான் நம்ம ஒரு மனிதனை உயர்த்துமே தவிர, திறமைகள் பல திறமைகள் இருந்தாலும் நேர்மையும் ஒழுக்கமும் கண்டிப்பா வேணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி.
0: யாருமே யாருமே. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து ஐயா?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: ஆமா, திறமை வந்து ஒழுக்கத்தோடும் கூடிய திறமை இருக்கணும். அது இது இருந்து அது இல்லைனாலும் மரியாதை இல்லை, அது இருந்து இது இருந்தா இல்லைனாலும் மரியாதை
0: இல்லை.
3: ஆமா, அதான் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சிந்தன் அன்னைக்கே ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, மாடா உழைச்சவன் வாழ்க்கையில பச்சை வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்வதனால் வரும் தொல்லையடி. அவன் திறமையாக இருந்து எவ்வளவு சம்பாதிச்சு எவ்வளவு பேர் வாங்கினாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அது கெட்டு போயிடும்.
0: கண்டிப்பா.
3: ஆமா, அதனால ஒழுக்கத்துடன் கூடிய திறமை இருக்கணும். இது

நன்றி ஐயா, நன்றி நன்றி. அருமை அருமை அருமையான பதிவு. நிகழ்ச்சியில் ஒழிக்கிருக்கக்கூடிய பாடல் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz.

0: நேரம் 9:29. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனுஷனை உயர்த்தக்கூடியது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா ஜோதிமா?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். சொல்லுங்க,
1: எப்படி சொல்லுங்க. மறுபடியும்
0: கேட்கலையா? மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு கேட்டிருக்கோம்
1: மேடம். சின்ன வயசுல இருந்தே இந்த ஒழுக்கத்தோட வாழ்ந்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே அது ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சு வந்தா நம்மளுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும், திறமையோடு வளரலாம், வாழலாம், உயரலாம்.
0: நன்றி நன்றி நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். யார் எங்க இருந்து? வணக்கம், நிகழ்ச்சி அணிஞ்சிருக்கீங்க. யார் எங்க இருந்து?
2: அன்பு மகளுக்கு அன்பான நல் வாழ்த்துக்களுடன் விழுப்புரத்திலிருந்து சையத்தேட்டர்மா.
0: நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: உங்க அன்பே போதும். அதாவதுமா, ஒழுக்கம் என்பது சொல் மட்டும் இல்லை, எதுவும் சொற்கள் கிடையாது. உள்ளத்தால் வர வேண்டிய ஒழுக்கம், அது சும்மா வெறும் வார்த்தைகள் இல்லை. சும்மா வார்த்தைகள் அள்ளி விஜயத்தில் ஒழுக்கம் என்பது அது தெரியல. உள்ளத்தாலும் மனதாலும் இருக்க வேண்டும். அது 100% உறுதியா சொல்ல முடியும் என்னால். ஏனென்றால் எனக்கு தெரியும் என்னால விஜயத்தில் இருப்பதும். அடுத்தது வந்துமா, திறமைன்னு கேட்டிருக்கீங்க. ஒழுக்கத்துடன் திறமை சேர்ந்தால் எங்கிருந்தாலும் அவன் வாழலாம், எப்படி இருந்தாலும் வாழலாம். அவனு வேலை யாராலும் முடியாது. ஒழுக்கத்துடன் கூடிய திறமை ரெண்டும் கலந்தால் எந்த யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எவருக்கும் பயப்பட வேண்டியதில்லை.
0: அருமை அருமை.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த நீர் வணக்கம். யார் எங்கிருந்து?
3: சோனா மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுகம் போல இருக்கு மேடம்.
0: நல்லமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கீங்களா மேடம்? நீங்க நலமா இருக்கு. வரும்போதேதான் போயில வரீங்களா? சோனா மேடம் வந்து வரும்போது மேடம், அதாவது எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஒழுக்கம், குடும்பத்துல அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும் போது என்ன, அந்த ஒழுக்கத்துக்கு ஒரு விளக்கமும் சொல்லுவாப்ல. எங்க அப்பா, ஒழுக்கமா இருந்தா நீ தங்கம்டா, திறமையில இருந்தா நீ வெள்ளிக்கு கொலுசுதான் பாப்பல. ஏன்னா அந்த கொலுசு பாத்தீங்கன்னா திறமையை காட்டுனா, காலில் இருக்க காலில் இருக்க காலில் இருக்க. இந்த ஒழுக்கங்கிறது வேணா எடுத்துக்காட்டு பண்பையில ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில பேசணுங்கும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அந்த ஒழுக்கத்துக்கு. அதே மாதிரி சுருக்கமா முடிக்கணும்னு நினைப்போம். அதனால இந்த ஒழுக்கம் தான் மேடம் எப்போதுமே நம்ம திறமை வந்து ரெண்டாவதுதான் மேடம். ஆனா ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கும் திறமை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒரு வேலை பாக்குற இடத்துலயே ஒரு குடும்பத்திலயே நம்ம ஒழுக்கமா இருக்கும் போது நீங்க சொல்லிருக்கீங்க, உச்சத்துல இருக்கிறது தங்கம்.
0: நிகழ்ச்சியில ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:37. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்? வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஆலங்குளத்திலிருந்து சின்னத்திர பேசுறேன் மேடம்.
1: நல்லமா இருக்கீங்களா
2: மேடம்? எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் ஒழுக்கம் நல்லா அந்த மனுஷன் வந்து நெருங்கிய சொந்தக்காரங்களே மதிக்க மாட்டாங்க மேடம்.
1: மதிக்க மாட்டாங்கன்னு
2: சொல்றீங்க? ஒழுக்கம் தான் முக்கியம் மேடம்.
1: கண்டிப்பா, நன்றி நன்றி. யாருமே யாருமே யாருமே. அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், நிகழ்ச்சியில யார் எங்கிருந்து? நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, யார் எங்கிருந்துமா? கொஞ்சம் தள்ளி நின்று பேசுங்க, எனக்கு கேட்க மாட்டேன்றது. யாரு சொல்லுங்க சார். நன்றி நன்றி நன்றி. மேகவர்ணன் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊர்னு சொல்லல, அவங்க சொல்ல வர்றது இதுதான். திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவல்.
1: நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கம்மா. எவ்வளவு திறமை இருந்தாலும்
1: சொல்லுங்க,
3: நம்ம எவ்வளவு திறமையா இருந்தாலும் அதுக்கு ஏத்த இது இருந்த ஒழுக்கம் இருந்தா தாம்மா வாழ்க்கையில கடைபிடிக்கப்படுமா? ஏன்னா ஒரு பொண்ணு பார்க்கணுமா, ஒரு பையனை பார்க்கணும், அந்த பொண்ணை பத்தி பக்கத்துல கேட்கும்போது ஒழுக்கமான பொண்ணா இல்ல ஒழுக்கமான பையனா, இதான முத கேள்வி.
1: ஆமா கண்டிப்பா.

0: அதனால வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சம் ரெண்ட சொன்னீங்க, ரெண்டுல ஒண்ணு வந்து ரொம்ப சூப்பரா ஒரு பழமொழி, வாய்ப்புக்கு நன்றி.
1: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சி கலந்துடுறதுக்கு நன்றி. நிகழ்ச்சி ஒழிக்கு இருக்கக்கூடிய பாடல் பாய்ஸ் திரைப்படத்துல வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 9:46. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸின் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். மனிதனை உயர்த்துவது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு தான் கேட்கிறோம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு அடுத்த அன்பு உள்ளவன் என்ன சொல்றாங்க? வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்துமா?
2: ராணிப்பேட்டையிலிருந்து.
1: ராணிப்பேட்டையிலிருந்து?
2: ராணி தேனியிலிருந்துமா?
1: ஓ, தேனி ராணிமா, வா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குரல் கண்டுபிடிக்க முடியல.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்குமா.
1: சொல்லுங்க.
2: அதாவது எவ்வளவு திறமை இருந்தாலுமா ஒழுக்கம் இல்லையா அந்த திறமை அடிபட்டு போவாங்க. இப்படிப்பட்டவங்க அந்த அந்த மதிப்பு குறைச்சு போகும். ஒழுக்கம்தான்மா,
1: ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்களாமா? நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. கிட்டத்தட்ட எல்லாரும் ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நீர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
3: வணக்கம். நலம் நலமறியாவல் இன்றைய பொழுதும் இனிய பொழுதா சமய வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறோம், மகிழ்ச்சி. அப்புறமா ஒழுக்கம் விழுப்புந்தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும். ஒழுக்கம் வந்து ஒரு எந்த ஒரு மாநிலத்துக்கும் மாநில குலத்துக்கு இன்றியமையாத ஒன்று. அப்புறமா திறமை வந்து திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் தேசம் அவனிடம் ஓடும். அப்படித்தானே? ஆமா. அப்ப தேசம் அவனிடம் ஓடணும்னா அந்த ஒழுக்கம் நிறைஞ்ச நிறைஞ்சவர்கிட்ட திறமை இருந்தால்தான் தேசம் அவனை தேடி ஓடும். ஆமா. அப்புறம் வந்து ரெண்டுமே, நீங்க ரெண்டுமே சரிசமமா தான் கேள்வி கேட்டிருக்கேன். யாராவது எப்படியாவது அதை மாத்தி இதை மாத்தி சொல்வீங்களான்னு பாக்குறீங்க. நான் ரெண்டுமே தேவைன்னு சொல்றேன். ஆனா ஒழுக்கம் வந்து இன்றியமையாதது. திறமை வந்து நம்முடைய வெற்றிக்கு வந்து ஒரு கேடயம். அதனாலே வந்து ஒழுக்கம், நம்ம வந்து ஒழுக்கத்தை வாழ்க்கையில நம்ம நினைவு திறந்த நாள் வந்து அந்திமகானவரை கடைபிடிக்க வேண்டும். திறமை நம்ம ஓடி ஊடுருவி கொண்டே இருக்கும். அதையும் ஒரு காலகட்டத்து வரை நாம வந்து அதை வந்து பிரத்யோகம் செய்யலாம்.
1: நன்றி நன்றி.
3: வாழ்க்கை நன்றி. வணக்கம்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
4: அவடானூர் ராமர் பேசுறேன் மேடம்.
1: நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
4: முதல்ல வந்து ஒழுக்கம் மேடம். ரெண்டாவது திறமை வந்து அவங்க தொழில்களில் காட்டும். அதான் அடுத்தவங்க அடிக்க போறேன் வைக்க போறேன்ட்டு சொல்லி இருந்து பண்ணுவான், அது திறமை கிடையாது. அவங்க தொழில்ல இருந்து திறமை காட்டலாம். ஒழுக்கங்கிறது வந்து நாளே நிற்கும் போது பேசுறது ட்ரெஸ் எல்லாமே ஒழுக்கமா இருந்தாதான் மதிப்பு.
1: மதிப்பு அப்படின்னு சொல்றீங்க.
4: கண்டிப்பா ஒழுக்கம் முதல்ல, ரெண்டாவது திறமை.
1: திறமை அப்படின்னு சொல்றீங்க. ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒழிக்க இருக்கக்கூடிய பாடல் பூவை உனக்காக திரைப்படுத்த உன்னிகிருஷ்ணன் குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 9:54 இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மகாஹெர்ட்ஸ் ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில். இன்னைக்கு ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் ஒரு மனுஷனை உயர்த்தக்கூடியது திறமையா ஒழுக்கமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்த்தா ரெண்டு

பக்கங்கள். ஒரு பக்கம் திறமை, மனுஷனை உயரத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. இன்னொரு பக்கம் ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த உயரத்துக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திறமை இருந்தும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா உயரம் கிடைச்சாலும் மரியாதை கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஒழுக்கம் இருந்து திறமை இல்லைனாலும் நல்ல மனுஷனாவது இருக்கலாம். ஆனால் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னோடய பார்வையில் நான் சொல்ல வர்றது இதுதான், திறமை நம்ம வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் அந்த உலகத்தோட முன்னாடி நம்மை நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா திறமையை வளர்க்கணும், உயர்ந்த மனிதரை வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒழுக்கத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன். நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா. நேரம் 9:55 ஒழுக்கி இருக்கக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுவர்ணலதா குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். 4 நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்று வருவாய்த்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:03 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒரு சில பாடல்கள் எதுக்கு பிடிக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக திருப்பி திருப்பி அந்த பாடலை கேட்டுட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனா நமக்கு பிடிச்ச பாடல்களை யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம எங்க இருந்தோ நமக்காக கேட்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே டயல் பண்ணுங்க. 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா யார் எங்கிருந்து தன்னுடைய விருப்ப பாடலை கேட்கறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். பாடல் கேட்க வந்திருக்குது யார் எங்கிருந்து?
2: பொன்னாகூர்ல இருந்து காடுகுச்சி கிருஷ்ணன் பேசுறேன். நல்லா இருக்கலாமா?
1: நல்லா இருக்கேன் சார். கிருஷ்ணன் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு

0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சுப்பிரமணிய படத்துல இருந்து மதுரை குழுங்க குழுங்க அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: நிச்சயமா நிகழ்ச்சியில உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு தொடரலாம். அதுக்கு முன்னாடி 1 முதல் 12 வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவை ஒரு முக்கிய பாடமாக அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி கேரளா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10:12 நேயர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தன் விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நாங்க நேர்ல இருந்து கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? ஒன்று முதல் 12 வகுப்பு வரை சேர்க்கை நுண்ணறிவை ஒரு முக்கிய பாடமாக அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆப்ஷன் பி கேரளா.
2: பஞ்சாப் மேடம்.
1: சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. பஞ்சாப் மாநிலம் 1 முதல் 12 வகுப்பு வரைக்கும் செயற்கை நுண்ணறிவை ஒரு முக்கிய பாடமாக அறிமுகப்படுத்தின முதல் இந்திய மாநிலம். இந்த முடிவு சாப்ட் ஏஐ அப்படிங்கிற திட்டத்தின் கீழே எடுக்கப்பட்டிருக்கு. இது மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கான திறன்களை வழங்குறத நோக்கமாக கொண்டிருக்கு. கரும்புக்கான நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு ஒப்புதல் அளிப்பது யார்? ஆப்ஷன் ஏ பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, ஆப்ஷன் பி இந்திய உணவுக் கழகம். பாடலை கேட்டு தொடரலாம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரங்க இந்த பேசுறீங்க?
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க சார்.
3: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேம்மா.
2: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல்?

0: வேணும்
1: மேடம். ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டை போடுங்க.
0: கண்டிப்பாக சார், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி கரும்புக்கான நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு ஒப்புதல் அளிப்பது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, ஆப்ஷன் பி இந்திய உணவுக் கழகம்.
1: மேடம் அந்த முதல்ல சொன்னீங்களா ஆப்ஷன் பொருளாதாரத்துக்கான அந்த.
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி கரும்புக்கான நியாயமான மற்றும் ஆதாய விலைகளுக்கு ஒப்புதல் அளிப்பது பொருளாதார

0: பரிவர்த்தன் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ காற்று மாசுபாடு, ஆப்ஷன் பி வனவிலங்கு பாதுகாப்பு. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே இணைஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்கு.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம்பெரும் உதய நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாக தான் தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: அன்பு அறிவிப்பாளர் கோமதி நாராயணனுக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கிற விஜயன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயன் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு படம் நியூ தர்மதுரை, பாடல் வந்து ஆண்டிப்பட்டி கணவாய் ஆள பேசுது.
0: கண்டிப்பா சார், இந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், பரிவர்த்தன் திட்டத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ காற்று மாசுபாடு, ஆப்ஷன் பி வனவிலங்கு பாதுகாப்பு.
1: காற்று மாசுபாடு
0: சரியான பதில். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. பரிவர்த்தன் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் காற்று மாசுபாட்டை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டம் 2016 டெல்லி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மேலும் இது பழைய வாகனங்களை புதிய சுற்றுச்சூழல் நடப்பு வாகனங்களாக மாற்றுவதையும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கு. இந்தியாவின் முதல் மொழி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நாக்பூர், ஆப்ஷன் பி கொல்கத்தா. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருங்க.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 10:33 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வணக்கம். யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மேலாத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுறேன் மேடம்.
0: ஜெயக்குமார் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: தசாவதாரம் படத்திலிருந்து முகுந்தா முகுந்தா.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக பாடல் வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்தியாவின் முதல் மொழி அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ நாக்பூர், ஆப்ஷன் பி கொல்கத்தா.
1: நாக்பூர்.
0: கொல்கத்தா அப்படிங்கிறது தான் சரியான பதில். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்தியாவின் முதல் மொழி அருங்காட்சியகம் கொல்கத்தாவில் திறக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகம் 2011 அறிமுகப்படுத்தினாங்க. மேலும் இது இந்தியாவின் பல்வேறு மொழிகளின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்குது. கொல்கத்தா மொழி அருங்காட்சியகம் இந்தியாவின் மொழி பன்முகத்தன்மையை கொண்டாடும் ஒரு முக்கியமான கலாச்சார நிறுவனம். இந்த அருங்காட்சியகம் பல்வேறு மொழிகளின் வரலாறு, இலக்கியம், கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் குறித்த தகவல்களை நமக்கு வழங்குறாங்க.

0: நேயர்களின் கவனத்திற்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நெல்லை பண்பலை 102.6.
0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேக்கிறதுக்காக. வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
3: தர்மத்தப்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறேன்.
0: வெள்ளிங்கிரி சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரியான பதில் சார், நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. பாரத் ஸ்டீல் 2026 உச்சி மாநாடு புதுடெல்லியில நடைபெற இருக்கு. இந்த உச்சி மாநாடு எஃகு தொழில்நுட்பம், சுரங்கம் மற்றும் வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அடுத்த தலைமுறைக்கு எஃகு சுற்றுச்சூழல் அமைப்பு குறித்து விவாதிக்கக்கூடிய ஒரு மாநாடு ஆகும். நோபல் பரிசு எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் B 6. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சுட்டே பாடலை கேட்டு நினைச்சிருக்கேன்.

0: தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 10:49 நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததாவதா தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: வணக்கம் சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பிரியமான தோழி படத்துல இருந்து இந்த தேசத்தில் தேசத்தில் அந்த பாட்டு.
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக பாடல் வழங்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நோபல் பரிசு எத்தனை பிரிவுகளில் வழங்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6.
1: 6
0: சரியான பதில் சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நோபல் பரிசு 6 பிரிவுகளில் வழங்கப்படுது. 1968 முதல் இது வழங்கப்படுது. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், உடலியல், இலக்கியம், அமைதி, பொருளாதாரம், இந்த பிரிவுகளில் சிறந்த சாதனை புரிந்தவங்களுக்கு ஆண்டுதோறும் நோபல் பரிசு வழங்கப்படுது. இந்தியர் மனித மேம்பாட்டு குறியீடு எந்த பரிமாணத்தை உள்ளடக்கியது? ஆப்ஷன் ஏ ராணுவ வலிமை, ஆப்ஷன் பி ஆயுட்காலம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில தன்னுடைய விருப்ப பாடல் கேட்கறதுக்காக வரக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: சுதா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு கோயில் படத்துல இருந்து புயலை புயலை.
0: கண்டிப்பா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மனித நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை

மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்புக்கு 51 ரன் எடுத்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஓர் உற்சாகமான முற்பகல் வணக்கம். இணைந்திருக்கிறோம் பாரதத்தின் பெருமை பேசும் மனித நாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா? இயற்கையும் மனிதனோட உழைப்பும் சந்திக்கக்கூடிய ஒரு அழகான இடம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்வா மாவட்டத்தில் நர்மதை ஆற்றின் மீது கம்பீரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திரா சாகர் அணை பற்றிய தகவல்களை தான் இன்றைக்கி மனித நாடு நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன்னா உங்கள் சுட்டி பஞ்சோனா. மலைகளையும் பசுமையான நிலப்பரப்பையும் கடந்து ஓடக்கூடிய நர்மதை நீரை தேக்கி ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாற்றியிருக்கக்கூடிய இந்த இந்திரா சாகர் அணை இயற்கையின் அழகையும் மனுஷனோட பொறியியல் திறனையும் ஒரே இடத்துல காட்டுது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஆமாங்க, அந்த இந்திரா சாகர் அணை பற்றி தான் இன்றைக்கி தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழுக்கியிருக்கக்கூடிய பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அதற்கு முன் விளம்பரம்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
3: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: காத்து நிற்குது முன்னே.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: நேரம் 11:10. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில. இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில இந்திரா சாகர் அணை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். காலையில அப்படியே முழிச்சதும்

சூரியன் மெதுவாக உதிக்கும்ல, அந்த உதிக்கும்போது அந்த சூரியன் வந்து நீர்மலை விழக்கூடிய அந்த பொன்னிற ஒளி பார்ப்பவர்களோட கண்களுக்கு ஒரு ஓவியம் மாதிரி தெரியுமாங்க. அதோடு சேர்த்து அப்படியே காற்றில் அசையக்கூடிய அந்த மரங்களாக இருக்கட்டும், தூரத்தில் தெரியக்கூடிய அந்த நிலப்பரப்பாக இருக்கட்டும், அமைதியாக பறந்து விரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த தண்ணியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ஒரு தனித்துவமான இயற்கை அழகை தருதான். என்னதான் நர்மதை ஆற்றோட நீரோட்டத்தை மனுஷன் கட்டுப்படுத்தி இருந்தாலும் அதோட சுற்றுப்புற இயற்கையின் உயிரோட்டம் இன்னும் அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இந்திரா சாகர் அணை ஒரு அணை மட்டும் இல்லைங்க, இது ஒரு பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அணையின் நீர்த்தேக்கம் வந்து கிட்டத்தட்ட 12 பில்லியன் கனமீட்டருக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முழு நீர்த்தேக்க கொள்ளளவில் இந்த நீர்ப்பரப்பு சுமார் 900 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமாக விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சேமிப்பு கொள்ளளவு அடிப்படையில் இது இந்தியாவில் மிகப்பெரிய இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, வீரா திரைப்படத்திலிருந்து.

11:17 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சி. மணித்திராடு நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்திரா சாகர் அணை பற்றி தான் தகவல்களை கேட்டு தெரிஞ்சிட்டோம். இந்த அணையோட பிரம்மாண்டத்தையும் அதோட கட்டுமான வலிமையும் பார்த்தோம் அப்படின்னா மனுஷனோட பொறியியல் சாதனையை வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 653 மீட்டர் நீளமும் 92 மீட்டர் உயரமும் கொண்ட ஒரு காங்கிரீட் கிராவிட்டி அணையாக இருக்குது. நர்மதையோட நீரை தேக்கி வச்சு தேவைக்கேற்ப வெளியேற்றுறதுக்கான ஃபில்வே அமைப்புகளும் இதில் காணப்படுது. இந்த அணையோட இன்னொரு முக்கியமான சூப்பரான சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தாங்க நீர்மின் உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்திரா சாகர் அணையில் வந்து மின் நிலையத்தில் 125 மெகாவாட்ஸ் திறன் கொண்ட 8 பிரான்சைஸ் டர்பைன் அலகுகள் காணப்படுறதா சொல்கிறாங்க. நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறன் 1000 மெகாவாட்ஸ். அதாவது ஓடுற நீரோட ஆற்றலை மின்சாரமாக மாற்றி மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படும் சக்தியாக இருக்குது இந்திரா சாகர் அணை. இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, எஜமான் திரைப்படத்திலிருந்து.

வெளிக்கு அப்படின்னு சொல்லலாம். அணையிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் வலையமைப்பின் மூலம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு பாசன வசதியை வழங்கக்கூடிய மிக பெரிய அணையாக இருக்குது இந்த அணை. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது முத்து திரைப்படத்திலிருந்து.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

11:26 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் மனிதநாடு நிகழ்ச்சி. எனக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் இந்திரா சாகர் அணை பற்றி தகவல்கள் தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த அணை விவசாயத்துக்கும் இந்த திட்டம் முக்கிய பங்கு

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 11:33. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்றைக்கி மணித்திராடு நிகழ்ச்சியில் இந்திரா சாகர் அணை பற்றி தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். நர்மதை நதி அப்படின்னு சொன்னல, அது வந்து வெறும் நீரோட்டம் மட்டும் கிடையாதுங்க. மத்திய ஆசியாவோட இயற்கை, விவசாயம், வாழ்வாதாரம் இதோடு பின்னி பிணைஞ்ச ஒரு முக்கியமான நதி அப்படின்னு சொல்லலாம். இந்த நதியின் நீரை சேமித்து மின்சாரம் உற்பத்தி செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய திட்டம் தான் இந்த இந்திரா சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். இயற்கை கொடைய மனுஷனோட அறிவால பயனுள்ளதா மாற்றிய ஒரு பெரிய முயற்சி தான் இந்த இந்திரா சாகர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இத்தகைய பெரிய நீர்த்தேக்க திட்டங்களை பார்க்கும்போது சுற்றுச்சூழல் மற்றும் மக்களோட வாழ்வாதாரம் போன்ற அம்சங்களையும் பொறுப்போட கருத்தில் நம்ம கொள்ள வேண்டியது அவசியம். அதனால நீரை பயன்படுத்தும் போது பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் இப்போ சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. தளபதி திரைப்படத்திலிருந்து

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேரம் 11:39 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்றைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் இந்திரா சாகர் அணை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுருக்கோம். கடைசி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்திரா சாகர் அணையை ஒரு அணையாக மட்டும் பார்க்க முடியாதுங்க. நர்மதையோட இயற்கை அழகும் மனுஷனோட கனவும் பொறியியலோட வலிமையும் விவசாயியோட நம்பிக்கையும் சந்திக்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக பறந்து கிடக்கக்கூடிய அந்த நீரை பார்க்கும்போது அதன் பின்னால் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மனிதர்களோட உழைப்பும் இயற்கையோட அளவற்ற சக்தியும் நம்ம நினைவுக்கு கண்டிப்பாக வரதா செய்யும். நதி ஓடிட்டே இருக்குது, ஆனால் அதை தேக்கி வச்சுட்டே இருக்குது. அந்த நீர் ஒரு பகுதியோட வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்திரா சாகர் அணை பற்றிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி குரலில் பாடல் இதோ

0: கணக்கில்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: 11:45 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz மணித்திராடு நிகழ்ச்சியில். இன்னைக்கு மணித்திராடு நிகழ்ச்சியில் இந்திரா சாகர் அணை பற்றிய தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சிட்டோம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்

0: நம்மளோட உள்ளூர் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக என் கூட இணைஞ்சிருக்காங்க யாரு அப்படின்னா,
1: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
0: என்ன உள்ளூர் தகவல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க
1: ஜோனா? நமக்கு வந்து ஐஐடி என்ஐஐடியில் படிக்கிறதுக்கு வந்து, அதாவது பிஜி படிக்கணும் அப்படின்னா கேட் நுழைவு தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த தேர்வு வந்து பிப்ரவரி மாதம், அதாவது அடுத்த வருஷம் 2027 வருஷம் பிப்ரவரி 6, 7, 13, 14, 20, 21 தேதிகள்லாம் நடக்க இருக்குது. இதற்கான விண்ணப்ப பதிவு வந்து நேற்று முன்தினம், அதாவது ஆகஸ்ட் 14 தொடங்கி செப்டம்பர் 21 வரைக்கும் அப்படின்னு முதல்ல அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த தேதியை மாற்றிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு ஆகஸ்ட் 27, அதாவது 14 முந்தா நாள் தொடங்கணும் அப்படின்னு இருந்தது, இப்போ வந்து 27 தேதின்னு மாத்திட்டாங்க. ஆகஸ்ட் 27 இருந்து செப்டம்பர் 27 தேதி வரைக்கும் இந்த கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 14 ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கூடுதல் நாள் இருந்திருக்கும். இப்போ ஆகஸ்ட்ல 27 தான் ஆரம்பிக்க போறாங்க, செப்டம்பர் 27 அதே தேதியோட முடிச்சிருவாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த ஒரு மாச காலம் தான் இருக்கு அப்படிங்கும்போது கவனமாக அதுக்கு உண்டான விண்ணப்ப உங்களுக்கு தேவையான அந்த சான்றிதழ்கள் அதெல்லாம் வச்சு கரெக்டாக விண்ணப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் அபராத கட்டணத்தோட அக்டோபர் 5 இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபைன் கட்டி எல்லாம் அது பண்ணாமல் செப்டம்பர் 27 முடிச்சிடுறது நல்லது.
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு ஊர்காவல் திரைப்படத்திலிருந்து.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் 11:52 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல. அடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு ஜப்பான் செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க.
3: அது என்னன்னு கேட்டீங்க, கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும்.
2: அதான் இன்ஸ்பயர் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருது ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா, புதிய கண்டுபிடிப்புகளில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியரை ஊக்குவிக்கக்கூடிய இன்ஸ்பயர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அழைப்பு விடுத்துருக்கு. மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு இன்ஸ்பயர் விருதுகள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. சுற்றுச்சூழல் மாசுகளை கட்டுப்படுத்துறது, புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், இதில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய விருதுகள், இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு. புத்தாக்க முயற்சியில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர் இந்த இன்ஸ்பயர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் தெரிவிச்சிருக்கு. இதுக்கு முதல் கட்டமாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களோட புத்தாக்க முயற்சியில் சிறப்பான 5 பேரோட திட்டங்களை தேர்வு செய்வாங்க. அதை எப்படி அனுப்பணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, www.inspireaward.dst.gov.in அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 15 நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த புத்தாக்க திட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு சார்பில் 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுது. இந்த ஊக்கத்தொகையை வச்சு தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் சார்பில் மாவட்டந்தோறும் நடத்தப்படும் போட்டியில் தங்களோட புத்தாக்க திட்டத்தை மேன்மைப்படுத்தி காட்சிப்படுத்தணும். அதில் சிறப்பான படைப்புகளை உருவாக்கிய மாணவர்கள் மாநில அளவுகளால் போட்டிக்கு தேர்வு செய்வாங்க. மாநில அளவில் போட்டியில் வெற்றி பெற்றவங்க தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்பாங்க. அதில் சிறப்பாக பங்களிக்கக்கூடியவங்களுக்கு இன்ஸ்பயர் விருது வழங்குறது மட்டும் இல்லை, ஜப்பான் செல்றதுக்கான வாய்ப்பையும் வழங்கப்படுது. ஸோ உங்களுக்கு புதுசாக ஏதாவது யோசிக்கிறாங்க அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்கள ஊக்கப்படுத்துங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.
3: கண்டிப்பாக முக்கியமாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்த. அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இணைய வழி மூலமாக வீட்டு சமையல் எரிவாயு அதாவது கேஸ் சிலிண்டர்களுக்கான அந்த வாடிக்கையாளர் விவரம் சரிபார்ப்பதற்கான பணி வந்து நடந்துகிட்டே இருக்குது. இகேஓஐசி இது வந்து சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் வந்து ஆகஸ்ட் 23 வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 16 இந்த அவகாசம் வழங்கியிருந்தாங்க, இப்போ ஆகஸ்ட் 23 வரைக்கும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி யூஜிசி நெட் தேர்வுக்கான உத்தேச விடைக்குறிப்புகள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விடையில் வந்து ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது இது இருக்குது அப்படின்னா 18ஆம் தேதிக்குள்ளே ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 பாடங்களுக்கு மறுதேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செப்டம்பர் 9 காலை 9 முதல் மதியம் 12 வரைக்கும் ஆங்கிலமும், வணிகவியல் பாடத்திற்கு அன்று மதியம் 3 முதல் 6 வரைக்கும் அதாவது செப்டம்பர் 9 சமூகவியல் பாடத்திற்கு 10ஆம் தேதி காலை 9 முதல் மதியம் 12 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 3 சப்ஜெக்டில் மட்டும் குவஸ்டின்ஸில் நிறைய பிள்ளைகள் இருக்குது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து

0: அவங்களோட இதை தெரிவித்ததுனால இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே சீக்கிரமாக வரக்கூடிய விடைக்குறிப்பு இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு. அதனால் அவங்க வந்து கரெக்டாக அந்த இணையதளத்தில் போய் https://ugcnet.nta.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம்
1: அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியில் நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 11:56 ஆனதுனால நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. மாப்பிள்ளை திரைப்படத்தில் தான் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டி பஞ்சோனா, என் கூட
0: நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.
1: நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் இதோ.

0: மயக்கும் இளமானி.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் பொதுத்துறை வங்கிகளின் இரண்டு நாள் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்கும்.

செய்கிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் தொடர்பாக அமைச்சர்கள் அளித்த பதில் திருப்திகரமாக இல்லை என்று கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் கடந்த 100 நாட்களில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்கியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இதற்கான பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தொடக்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 114,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் ஹரியானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், தில்லி, உத்தராகண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. கலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்புக்கு 90 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
2: இனிய வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 12:03 ஆயாச்சு. நேர்களே, இன்று இனி ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். இன்று பிற்பகல் 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது என்ற தலைப்பில் சிநேகிதிகள் கலந்து கொண்டு பேசலாம். 1 நலம்தானா நிகழ்ச்சியில் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்களுடன் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 2 அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1973 வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம். 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றியில் சேவை செய்திகள். ஆறு 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் நிறங்கள் பலவிதம் அறிவியல் உண்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 8:05 குக்கு நிகழ்ச்சி கேட்கலாம். 9 இடைவிடா இசைமலை கேட்கலாம். 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஔவையார் பாடல்களில் அறம் தெரிந்து கொள்ளலாம். 10 சுகமான ராகங்கள் வீரவநல்லூர் பேரூர் பேராட்சி அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 9:00 இன்று ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க மறவாதீர்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் சரியா 12:11 ஆயாச்சு. கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க சிநேகிதியே. ஜோனா
1: சொல்லு,
0: சிநேகிதிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தலைப்புன்னு உனக்கு தெரியுமா?
1: அது என்ன தலைப்பு நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்.
0: முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம். என்னாச்சு?
1: தெரியல.
0: முதன் முதல்ல நீங்கள் வாங்கின கடன் எது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கோம்.
1: இப்போ நான் சொன்னேன்ல, எதுக்கு நான் வந்து பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல, ஏன்னா மனுஷன் இருக்கிற பிரச்சனை இப்போ கடன் பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு ஒரு டாப்பிக்கா அப்படின்னு ஒன்று திட்டுறதுக்காக தான் சொன்னேன்.
0: கடன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரூபாயை மட்டும் கடன் வாங்குறது ஆகாது, சரியா? பணம் மட்டுமே வாங்குறது கடன் சொல்ல முடியாது. சின்ன வயசுல பாத்துருந்தா 90ஸ்ல பேனால மை காலிய போயிடும். பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட இருந்து கொஞ்சம் மை கூடன்னு கடன் வாங்குவோம், பென்சில் கூடன்னு கடன் வாங்குவோம், ரப்பர். நமக்கான தேவைகள், நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையில வந்து சில விஷயங்கள் கிடைக்காம அது மத்தவங்க கிட்ட இருக்கும்போது அந்த தேவைகளுக்காக மத்தவங்க கிட்ட கேட்கக்கூடியதுதான் கடன். இப்ப ஒன்னும் இல்ல, பக்கத்து வீட்டு மல்லிகாக்கா அடுத்த வீட்டு சித்ராக்காவோ சுத்தமாக்காவோ யாருக்கிட்டேயோ போய் ஏக்கா கொஞ்சம் மிளகா பிடி தாயே, கொஞ்சம் தேயிலை தாயேன்னு அவசரத்துக்கு வாங்குதாங்களே, அது கூட கடன் தான். பொதுவாக பெண்கள் மத்தியில் வந்து கடன் அப்படின்னு சொல்லும்போது பெரிய குடும்பத்துக்காக பணம் வந்து சம்பாதிச்சு கடன் வாங்குறது மட்டும் கடன் ஆகாது. சின்ன வயசுல இருந்து நான் இப்போ என்னையெல்லாம் முதல் முதல்ல நீ வாங்கின கடன் என்னன்னு கேட்டேன்னா மையை வாங்கினேன்.
1: அதுவும் பக்கத்தில் உள்ளவங்க
0: இல்ல, அந்த மைய பேனால மர டெஸ்க் ஒரு பக்கம் உறிஞ்சிரும், அதே நேரத்துல பேனா கொஞ்சம் தான் உரியும். அவங்க கிட்ட இத்தனை துளி மை வாங்கிருக்கோம்னு கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணும்.
1: இத்தனை துளி, அதுவும் டேபிள் வைப்பாங்க, அதை அப்படி எடுத்து கை ஃபுல்லா மையா இருக்கும். அது வந்து ஒரு அழகான அனுபவம்.
0: ஆமா, அதுதான் முத முதல்ல நம்ம வாங்கின கடனா இருக்கும். அப்புறம் எழுதுறதுக்கு பென்சில் பருப்பு ஒடிஞ்சிரும், சீவதுக்கு ஸ்கட்டர் கடன் வாங்குறது, இந்த
1: மாதிரி
0: வாங்கிருப்போம். அதே மாதிரி பெண்கள் இப்ப சிநேகிதியை
1: எப்படி கேப்பேன், அழிரப்பர் தான் எப்படி கேப்பேன்?
0: அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ரப்பர் தாயே அப்படின்னு தான் கேக்குறது. வேற என்ன கேக்குறது?
1: ப்ளீஸ் கொஞ்சம் அழிரப்பர் தாவே.
0: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில யார் பேசுறாங்கன்னு கேட்டுலாம் முதல்ல. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க.
1: நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு அழைக்கலாம். 0462561132 மற்றும் 0462251133 என்ற எண்கள்ல முதல் தோழி யார் எங்கிருந்து? வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்து?
2: கோமதி, பாளையங்கோட்டையில இருந்து.
1: பாளையங்கோட்டையில இருந்து கோமதி, சொல்லுங்க.
0: சொல்லுங்க, முதன் முதல்ல நீங்க வாங்கிய கடன் எது?
2: எனக்கு நிறைய நினைவுகள். கடனுக்கு பஞ்சமே இல்ல, ஏகப்பட்ட பொருள் கடன் வாங்கி இருக்கு.
1: சொல்லுங்க.
2: ஸ்கூல்ல படிக்கிறதுல இருந்து நம்ம வாங்கின கடனுக்கு அளவே கிடையாது. பக்கத்து வீட்டுல தை வாங்கறதுல இருந்து எல்லாம். அதனால எனக்குன்னு உள்ள ஒரு ஒரு சம்பவம் மட்டும் சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு வந்து நான் ஒரு ரிலேஷன் வீட்டுலதான் மேடம் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வாடகைக்கு இருந்தேன். அப்ப அவங்க வந்து எனக்கு ஒரு மாசத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வீடு வேணும்னு கேட்டுட்டாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமாயி போச்சு. என்ன பண்ணேன்னு தெரியல, வாடகைக்கு போகவா இல்ல, எனக்கு வந்து மாமனாரோட இடம் கிடக்கு, அப்ப நம்ம அந்த இடத்துல வீடு கட்டுவோமா அப்படின்னு ஒரு யோசனை ரெண்டு மணிக்கிட்டு இருந்தோம். சரி, அப்ப எனக்கு எங்க வீட்டுல நகை போட்டது 10 பவுன் வச்சிருந்ததுனால அந்த 10 பவுன கொண்டு பேங்க்ல வச்சு அந்த ரூபாய வாங்கி நான் முதன் முதல்ல செஞ்ச கடன்
0: அதுதான்.
2: அப்புறம் ஸ்கூல்ல படிக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி பேனா இல்ல, பேப்பர் இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கொண்டு போதான், அது நிறைய கடன்கள் இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு பெரிய கடனா முதன் முதல்ல வாங்கின கடன் உங்க ஜுவல்ஸ் அடகு வச்சு நீங்க கடன் வாங்கியிருக்கிறது தான் உங்களுக்கு தெரியும். நன்றி கோமதியம்மா.
2: தேங்க்யூ மேடம்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் வந்து கொஞ்ச நேரம் மொபைல் போன கடன் வாங்கினேன்
1: மேடம். யார்கிட்ட இருந்து இப்பவா?
0: இல்ல, வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி இங்க ஒரு புகழ்பெற்ற ஜவுளி நிறுவனம் வந்து ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, காய்கறியில வந்து சிற்பங்கள் செதுக்கிறது. அந்த இதுல வந்து எனக்கு வந்து ஆறுதல் பரிசு அனௌன்ஸ் பண்ணாங்க. அத உடனே எங்க சாருக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அந்த அப்ப வந்து இந்த மாதிரி எல்லார் கையிலயும் மொபைல் போன் இருக்காது. அப்போ எங்க தெரிஞ்ச ஒரு பொண்ணுட்ட, ஏ கொஞ்ச நேரம் மொபைல் போன கூட நான் இது பண்ணி சொல்லணும் அப்படின்னு அவட்ட மொபைல் போன் கடன் கேட்டேன். அவ பிகு பண்ணிட்டு தான் கொடுத்தா, ஏன்னா அப்பம்லாம் இந்த மாதிரி ரீசார்ஜ் எண்ணி நிமிஷங்களை எண்ணி பேசுற டைம் அப்பம்லாம்.
1: ஆமா, இதே மாதிரி அன்லிமிட்டடா பேச முடியாது. இல்ல
0: கிடையாது, பேச முடியாது. சார்ஜ் இறங்கிட்டு அவ வீட்டுல போய் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். ஆனாலும் அவ என்னுடைய முகத்துல இருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு கொடுத்தா உடனே நான் எங்க சாருக்கு, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டாங்க.
1: சரி,
0: எல்லாரும் ரூபா கடன் வாங்குவாங்க, புடவை கடன் வாங்குவாங்க, வித்தியாசமா நான் மொபைல் கடன் வாங்கினேன்.
1: இந்த முதல் முதல்ல நீங்க வாங்கிய கடன்ல இந்த மொபைல் கடன் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா,
1: நன்றி.
0: கடவுள் புண்ணியத்துல அது வரைக்கும் நான் கடனே வாங்கல.
1: நன்றிமா, நன்றி
0: வாய்ப்புக்கு, நன்றி.
1: ஜோனா, முதல் முதல்ல வாங்கின கடன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் என்னென்ன ஞாபகத்துக்கு வருது பத்தியா?
2: எனக்கு வந்து இந்த அட்லஸ் சொல்லுவாங்க தெரியுமா, அட்லஸ், அட்லஸ் கேம் காம்போ சாங் வந்துருமா பக்கத்துல வீ காம்போ சாங். அவர் இந்த வேர்ல்டு மேப்ல வந்து கலர் பண்ணுறதுக்கு, இந்தியா மேப்ல வந்து ட்ரா பண்றதுக்கு அந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து ப்ளூ கலர்ல வச்சு இது பண்ணும்.
1: ஆமா, கடல்
2: கடல் வரையிறது அதெல்லாம் இப்ப எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு.
1: நீ எல்லாமே கடனா தான் வாங்கிருப்பேன், உனக்கு முதல் கடனை சொல்லவே முடியாது.
2: அப்படி சொல்லக்கூடாது, என்னோட பொருள் எல்லாருக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லணும். அதை நான் கேட்டுட்டு கிடப்பேன் பொருளத்தான் அப்படி.
1: சரி, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். நீங்கள் முதல் முதலில் வாங்கிய கடன் எது என்ற தலைப்பில்?

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பனிரெண்டு மணி 22 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது அப்படிங்கிற தலைப்புல தான் ஸ்நேகிதிகள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டுலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்கிருந்து
2: பேசுறேன்?
1: ரெட்டியார்பட்டி காந்தி மத்தி சொல்லுங்க.
2: ஆமா மேடம், நான் முத முதல்ல நகை வாங்கினேன். ஒரு நகை, அப்புறம் நகை விலை குறைஞ்சதுன்னா நகையை கொண்டு அடகு வச்சு மறு நகை ஒன்று வாங்கினேன், மாலை வாங்கினேன். அது கடன் தானே?
1: ஓ
2: ஆமா மேடம்,
3: அது சொத்து லிஸ்ட்ல வரும்.
1: இல்ல, நீங்க அடகு வச்சு அந்த இதை வாங்கிட்டு திரும்ப அதுக்கப்புறம் வாங்கிருக்கீங்க.
2: அதுக்கப்புறம் ஒரு நகை வாங்கினேன், 4 பவுனுக்கு நகை வாங்கினேன் மேடம். யோசனை பண்ணி வாங்கின, கடன் வாங்குறமே பயமா இருக்கேன்ட்டு
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
4: கடன் வாங்குறத பத்தி நல்லா
1: கலாய்க்கிறீங்க.
4: பள்ளிக்கூடத்துல வாங்கினது அந்த ஒரு நினைவு. அது வெளியில வந்து என்னன்னா, என் தோழிகளோட சேர்ந்து போவான், ஊர் சுத்துவான். அப்ப ஒரு பாட்டி வந்து இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு பழம் வச்சிருக்கான். அது நல்லா இருக்கும், கமலா இருக்கு. அந்த குட்டி ஆரஞ்சு பழம் வாங்குறதுக்காக என் தோழி எட்ட 5 பைசா தாமா எனக்கு நாளைக்கு தாரு அப்படின்னு சொல்லுவேன். மாத்தி மாத்தி கடை வாங்கிட்டேன், வாங்குவான். நவா பழம், குட்டி குட்டி ஆரஞ்சு பழம், அப்புறம் அந்த இது நெல்லிக்காய், இதுக்கு அப்புறமே அந்த பாட்டி வச்சிருந்துருக்கேன். அதுக்கிட்ட மாத்தி மாத்தி அந்த பாட்டிட்ட வாங்குவான். அப்புறம் ஒரு பாய் கடை, டெய்லர் கடை இருக்கு, அங்க போய் துணி அந்த பொம்மை செய்யறது துணி வாங்குவான். அவரு ஏமா துணி எல்லாம் கிடையாது, போடு கேப்பாரு வயசான தாத்தா. அப்ப நாங்க சொல்லுவா, தாத்தா தாத்தா குடுங்க, எங்க தீவாளிக்கு நாங்க துணிமையை தச்சு கொடுப்போம், தகை கொடுக்கும் போது எடுத்துக்கங்க, துணி எல்லாம் எடுத்துக்கங்க. இப்ப எங்களுக்கு துணி வேணும்னு அடம் பிடிச்சி துணியெல்லாம் அழிக்கிட்டு வருவோம், கட் பண்ண துணியெல்லாம் அழிட்டு வந்து பொம்மை செய்வோம். அதே மாதிரி புள்ள ஏற்ற புள்ள குட்டி ஏற்ற புட்டாச்சோர் ஆக்குவோம். நீ போய் பருப்பு எடுத்துட்டு வா, நீ போய் மிளகாப்பொடி எடுத்துட்டு வா, தெரியாம எடுத்துட்டு வாங்க எல்லாரும். நான் நாளைக்கு வந்து எங்க வீட்டை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடை வாங்கி கூட்டாஞ்சோரை ஆக்கி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: முதல் முதல்ல கடன் கேட்டா உங்களுக்கு நிறைய இருக்கு போல சொல்றதுக்கு.
4: அது ஏகப்பட்டது இருக்கா இருந்தாலும் இதெல்லாம் சுவாரஸ்யமானது இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா,
4: கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற சொல்றேன்.
1: சரிம்மா, நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
3: டீச்சர் டீச்சர் டஸ்டர் வாங்கிட்டு வர சொன்னாங்க டீச்சர்.
1: டீச்சர் கிட்டேயே கடன் பக்கத்துக்கிட்டே நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, கேட்டுட்டு பேசுவோம்.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: பன்னிரண்டு மணி 31 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது? இந்த தலைப்புல தான் வந்து ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஜோனா ஏதோ சொல்ல வந்தீங்களே?
2: இல்லை, நானும் அதை தான் சொல்றேன். என்று தலைப்பு இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அது தலைப்புன்னு சொல்ல வந்தேன்.
1: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில யார் பேசுறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோனா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சாந்தி, நல்லா இருக்கேன்.
1: சரி சொல்லுங்க, நீங்க முதல்ல வாங்க.

0: கடன் இது.
1: நான் முத முத வாங்கின கடன் வந்து இப்போ ஒரு 30 வருஷத்துக்குள்ளே எங்க வீட்டுல ஒரு மிக்சி கிடையாது. மிக்சி வாங்கினேன், இந்த வாரம் வாரம் போடுறவங்க கிட்ட வாங்கினேன்,
0: கடன் போட்டு வாங்கிருக்கீங்க.
1: ஆமா வாங்கினேன். முதல்ல அப்ப வந்து 50 ரூபா 30 வருஷத்துக்குன்னா 50 ரூபா தான் கட்டுவோம்
0: நாங்க.
1: அப்ப 50 ரூபா கட்டி மிக்சி வாங்கினேன்.
0: அது கடன் மிக்சிய வாங்கிட்டு 50 ரூபா
2: எல்லாம் சொத்து சேர்த்துட்டு கடன் கடன் வந்து பேச வேண்டியது.
1: பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்குதுமா.
2: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: பார்த்தியா, அவங்க வந்து இந்த வார கடன் ரூபாயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ஒரு மிக்சியை வாங்குறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பொருளாக ஆனந்தாலும் அது கடனுக்கு தானே வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற முறையில் சொல்கிறாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: குருவன்கோட்டையிலேருந்து லலிதா பேசுகிறேன்.
0: குருவன்கோட்டை லலிதா?
3: ஆமாம் மேடம்.
0: சொல்லுங்கள், நீங்கள் முதன் முதல்ல வாங்கிய கடன் எது?
3: என் பொண்ணு சரிட்டு வயசுக்கு வந்துட்டா, அப்போ செயின் பக்கத்துல போய் கடன் வாங்கி போட்டேன்.
0: ஓ, செயின் கடன் வாங்கி போட்டீங்களா? சரி சரி சரி சரிம்மா.
3: அது ஒரு எதிர்பாராத நிகழ்வுதான்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா நன்றி. முதல் முதல்ல வாங்கின கடன் எல்லாரும் எப்படி ஞாபகம் வச்சு சொல்றாங்க பாரு, இதுக்கு கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 12:38 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது என்ற தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கிறோம். நாம நிகழ்ச்சியில பேசக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கேடிசி நகர்ல இருந்து லட்சுமி.
0: கேடிசி நகர் லட்சுமி, கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிக்கிறீங்களா?
1: குறைச்சேன்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கின முதல் கடன் வந்து, அப்போ வந்து இப்ப இஎம்ஐன்னு கேட்டுறீங்கல்ல, நாங்க இடிஐ டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு இந்த கட்டம் கட்டமா போட்டு ஒரு அட்டை கொடுப்பாங்க. ஒவ்வொரு கார்பரேஷன்ல இருந்து வருவாங்க, அதுல டெய்லி 5 ரூபா 10 ரூபா நம்மளால முடிஞ்சதை கட்டலாம் அப்படி கட்டி 800 ரூபா கட்டிட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சேன், அது 1000 ரூபா சொன்னாங்க. முதன் முதலா 200 ரூபா கடன் பட்டு அந்த 800 ரூபாய கட்டி ஹெர்குலஸ் சைக்கிள் ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். அதான் நான் முத முதலா வாங்கின கடன்.
0: சரிமா, சரி, நன்றி.
1: சைக்கிள் இன்னும் பத்திரமா வச்சிருக்கோம்.
0: பரவாயில்ல, நன்றிமா. முதன் முதல்ல வந்து 200 ரூபா கடன் பட்டு ஒரு சைக்கிள் கணவருக்காக
2: கூட, தனக்காக இல்ல பாரு,
0: கணவருக்காக. நன்றிமா, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கேடிசி நகர்ல இருந்து.
0: கேடிசி நகர்ல இருந்து இப்பதான் லட்சுமி பேசுனாங்க, நீங்க யாரு?
2: சுமதி.
0: நீங்க யார்? நீங்க தான் சொல்லணும் புனிதா, எப்படினாலும் உங்க பேரை நாங்க தான் சொல்லணும் இல்லையா?
3: ஆமாங்க, அதான் நல்லா இருக்குது.
0: அதான் நல்லா இருக்குதா, சொல்லுங்க.
3: ஆமா, 18/6/1995 எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, படிச்சுட்டு இருக்கும்போது மேக்ஸ் நோட்டு அந்த இது பேஜ் முடிஞ்சிச்சு. அப்போ வீட்லயும் கேட்க முடியல, கேட்க ரொம்ப தயக்கமா இருக்கும், ஏன்னா வீட்லயும் கஷ்டம் அப்படின்னால என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அப்புறம் என் கூட படிக்கிற தோழிகிட்ட சொன்னேன்,
0: தோழிகள்லாம் சேர்ந்து உங்களுக்காக வாங்கி கொடுத்த கடன் நோட்டு.
3: ஆமா ஆமா, 7 ரூபா.
0: நன்றி மேடம். நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பன்னிரெண்டு மணி 46 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதன் முதலில் நீங்கள் வாங்கிய கடன் எது என்ற தலைப்பில் தான் ஸ்நேகிதிகள் பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்து யார் பேசுறான்னு கேட்டுடலாம். வணக்கம்.

0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், எப்படி பார்த்தீங்க? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கிறோம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் பாளையங்கோட்டை குழந்தைங்கபுரத்துலேருந்து மாரியம்மாள் பேசுகிறேன்.
0: மாரியம்மாள், சொல்லுங்கள்.
1: நீங்கள் சொன்ன சின்ன பிள்ளைகள் எல்லாமே நான் கடன் வாங்கியிருக்கேங்க. டெஸ்டர் பக்கத்து கிளாஸ்லேருந்து பேனா பென்சிலு, அதுக்கப்புறம் கல்யாணம் அப்புறம் அந்த கடையில் போய் நம்ம காய் வாங்க போனால் ஒரு 10 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டு தான் வருவோம்.
0: கொண்டு போன 1 ரூபாய்க்கு மேலே காய் வாங்கிடுவீங்க.
1: வாங்கிட்டேன்னா கூட ஒரு 50 ரூபா 70 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிரும். அது கடன் வச்சுருவோம், மறுநாள் கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் இப்போ நான் குழுவில் இந்த லோன் கொடுக்குறாங்களா? இப்போதான் ஒரு கடன் தான், இப்போதான் வாங்குதான் கடனே. அதிகமான அமௌண்ட் தான்,
0: அதிகமான பெரிய அளவில் தொகை வந்து இப்போதான் கடன் வாங்குறீங்க நீங்கள்?
1: ஆமாம், வாங்கிட்டு இருக்கேன், நான் அடைச்சிட்டு இருக்கேன் இப்போ.
0: கண்டிப்பாக. நன்றிம்மா, நன்றி.
1: நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.
0: அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: பாவசத்துக்குலேருந்து மேலப்பேர் ரோட்லேருந்து சுதா பேசுகிறேன்.
0: சுதா, சொல்லுங்கள்.
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல, யாரும் இந்த மாதிரி பேசுனேன், நல்லா விசாரிக்கிறதுக்கு மறந்து போச்சு. இப்போ யோசனை பண்ணேன், ஐயோ நலத்தை விசாரிக்கலையே.
0: சரி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள்.
2: நம்ம சின்ன பிள்ளையில உள்ளதுனாக்கி பார்க்க படிக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க கஷ்டத்தை பொறுத்து ஒரு பென்சில் வாங்குறது, அதாவது நோட்டு புஸ்தகம் வாங்குறது அவங்ககிட்ட கேட்குறது. அப்புறம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொஞ்சம் நல்ல வசதியாக உள்ள வீடு தான் எங்கள் வீட்டில். அப்புறம் என்ன, உனக்கு இவ்வளோ வசதி இருக்கும்போது என்னட்ட என்ன நீ பென்சில் கடை வாங்குற? அவங்க அப்பெல்லாம் நல்லா மோதிரம் போட்டிருக்காங்க, நீ எப்படி என்ன கடை வாங்குவ அப்படின்ட்டு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து எப்போ அப்படி சொல்லுதாங்க எனக்கு நோட்டு வாங்கி கொடுங்க அப்படின்றேன். அப்படி சொல்லும் போது நம்ம சங்கடமா இருக்கும் அப்படின்னு தந்துருவா. அது வரைக்கும் அது ஒரு கடனா இருக்கும்போது அது நம்மளுக்கு வாங்கிடும். அந்த நேரம் வந்து படிப்புக்கு வந்து நோட்டு புஸ்தகம் நம்மளுக்கு வந்து சுதந்திரமா வாங்கிருக்கும் பிள்ளைங்க என்ன கடன்.
0: சரி, இப்போ சமீபமா பக்கத்து வீட்டுல அதை வாங்குறது இதை வாங்குறது கடன் வாங்குறது இருக்கா?
2: அந்த பழக்கமே கிடையாது, வாங்கவே கூடாது. இருந்ததை வச்சு சமைக்கணும், எந்த வீட்லயும் போய் எதுவுமே உள்ளாலும் வாங்கினதே கிடையாது, வாங்கியாந்து போடுறேன் செய்யும்.
0: சரிம்மா, சரி. அப்போ உங்களோட முதல் கடன் அப்படிங்கறது நீங்க பள்ளி பருவத்துல நோட்டு பென்சில் இதெல்லாம் வாங்கினதுதான்?
2: அதான், மத்த பக்கம் நான் யாருமே வாங்க மாட்டேன்.
0: சரிம்மா, நன்றி, நன்றி,
2: நன்றி.
0: ஜோனா, கடன் வாங்குற விஷயத்த பத்தி சொல்லியிருந்தோம் இல்லையா? ரூபா வாங்குறது மட்டும் கடன் இல்லை, எதுனாலும் கடன் தான். ஒரு நேயர் கூட சொன்னாங்க, தன்னோட பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு, பக்கத்து வீட்டுல செயின் வாங்கி கடன் வாங்கி போட்டேன் அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன கடன்கள் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே கடன் அப்படிங்கறது
3: அவங்கள சொல்றது இருக்கட்டும். நீங்க என்ன கடன் வாங்குனீங்க?
0: நான் சொல்லிட்டேனே முதல்ல, நான் இந்த பேனால மை வாங்குறது இதெல்லாம் பறிச்ச நேரத்துல
3: பெருசா
0: நான் ஒன்னும் கடன் இனிமேதான் உங்ககிட்ட தான் வாங்கணும்னு நினைக்கேன். சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுருவான்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: பன்னிரண்டு மணி 55 நிமிடத்துல ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சியின் நிறைவான நேயர். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: கலகலன்னு கலக்கி கொண்டிருக்கும் ஜோனா மேடத்துக்கும் சுப்பகலா மேடத்துக்கும் வணக்கம் சொல்வது உங்க அன்பு நேயர் பார்க்கிறேன். வசந்தா, நல்லா இருக்கிறோம்.
2: நல்லா இருக்கிறோம் வசந்தா, சொல்லுங்க. நீங்க
3: முதல் கடன்
2: பீடி சுத்தையில இந்த வண்டல் எல்லாம் கடன் வாங்குவீங்கல்ல, கணக்கு
3: போட இருக்கோம். அதுல பீடி நிறைய கடன் வாங்கிருக்கோம். இன்னைக்கு வேணும் கொடுப்போம். அது அந்த கடன் அதான் கேட்டேன், படிக்கும் போது வாங்கின கடவா, பிடிக்கும் போது வாங்கின கடவான்னு.
2: எதுவும் உங்க எல்லாம் அதை தான் நான் முதல்லயே சொல்லிட்டேன். காசு வாங்குறது மட்டும் கடன் சொல்ல முடியாது, நம்மளோட தேவைகளுக்காக வந்து பிறரிடம் வாங்கி இருக்கிறது கடன். அந்த வகையில நீங்க முதல் முதல்ல இதுதான் என்னோட கடன் அப்படின்னு சொன்னா அது எதுன்னு கேட்டிருந்தேன்.
3: என்ன
4: எங்க அம்மாட்ட போய் கேளுங்க, அது என்ன டைலாக், என்ன படத்துல சொல்லு
2: பேட்டா, எனக்கு தெரியல.
3: இது சக்கரவர்த்தி சொல்வாரு,
4: இப்படி ஒரு பிள்ளை வைக்கிறேன்டா.
3: எவ்வளவு நேரத்துக்கு தெரியுதா?

0: தெரியலே.
1: அடையா நீங்க உங்க இந்த உங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து தெரியும். சரி நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி. வந்தாங்க. கடன் வாங்கினது எது அப்படின்னா பீடி சுத்துற வண்டலும் கடன் வாங்கியிருக்கோம், இந்த மாதிரி பணமும் கடன் வாங்கியிருக்கோம். நிறைய பேர் அவங்களோட தேவைகளுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியறது எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்து பேசின நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரை ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா,
2: நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா.
0: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேளுங்கள்.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.
1: விட்டமின் டி இதாக இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி இருக்கலாம், விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய இருக்கிறத பார்க்குறோம். வேலை பார்க்க முடியாமல் ஒரு சார் அசதியாக இருக்குது சார், ரொம்ப அசதியாக இருப்பாங்க. ஸோ அந்த விட்டமின் டியெலாம் நம்ம கரெக்ட் பண்ணும்போது இந்த வழியெல்லாம் தானாகவே குணமாயிரும். ஸோ நம்ம இப்போ மாத்திரைகள் இருக்குது, ஊசிகள் இருக்குது. ஸோ அது கால்சியம் டேப்லெட்ஸோடைய ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு 2000 யூனிட் எடுக்கிறதுங்கிற கணக்கு இருக்குது. ஒரு ML தான் டோட்டலாக, ஒரு 1 ML தான் இன்ஜெக்ஷன் வரும். சில இருக்க இந்த 60K மாத்திரைகள்னு சொல்லுவோம், அது ஒரு டெய்லி ஒன்றும் இல்லைன்னா வாரத்துக்கு ஒன்று 10 வாரங்களுக்கு எடுக்க சொல்லுவோம். டேங்கை நிறைக்கிற மாதிரி முதல்ல அதை மாதிரி டெய்லி அதை ஃபில்அப் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு வழிமுறைகளில் இருக்குது. நிறைய குழந்தைகள் பார்க்குறோம், இது முதுகெலும்பு வலி மட்டும் இல்லை, கால் வளையிறது, அந்த எலும்பு வளர்ச்சி பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வளைஞ்சு இருக்குது. இல்லைன்னா சின்ன ஒரு அசதியாக இருக்கும், குழந்தைகள் வலிக்குதும் வலிக்குதும் முதுகெலும்பு சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ அந்த விட்டமின் டி அளவு வந்து கம்மியாக இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்களையும் நம்ம வந்து படிப்பு படிப்புங்கிற கவனம் நிறைய கொடுக்குறமே தவிர, இப்போதைக்கு நம்ம காலங்கள் மாறுதுன்னு நினைக்கிறேன். இப்போவும் குழந்தைங்களை நிறைய அந்த கராத்தே அனுப்புறது, இதுக்கு அனுப்புறது, குழந்தைங்களை டான்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால அந்த ஹார்மோன் சத்து வெயிலில் அவங்க ஒழுங்காக எக்ஸ்போஸ் ஆகிறாங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். தொண்டை விடத்தில் தொற்றுங்கிறது ஒரு மேஜர் நோய்கள். இதெல்லாம் இப்போதைக்கு ஆனால் குறைஞ்சிருக்கு எல்லாமே. இந்த டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சில் காச நோய், அந்த காச நோய் வந்து நெஞ்சில் மட்டும் வரதான் எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் அது உடலில் எந்த பகுதியிலும் வரலாம். முக்கியமாக அடுத்தது பாதிக்கிறது பார்த்தா தண்டு படத்தில் தான், முதுகெலும்பில் அந்த ஜவ்வு பக்கத்தில் போய் அது வந்து இந்த இரத்தத்தில் கிருமி மூலமாக பரவுது, பரவி அந்த எலும்புகளை பாதிக்க ஆரம்பிக்கும், அரிக்க ஆரம்பிக்கும், அதில் சலங்கட்டும், தண்டு படத்தில் வந்து பாதிப்பு உண்டாகும். அது இல்லாமல் இந்த அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் வச்சுருப்பாங்க, சம்டைம்ஸ் இந்த ஐவி இந்த ட்ரக் அப்யூஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து அந்த தண்டு படத்தில் மற்ற விதமான அந்த நேரடி தொற்றுகளும் ஏற்படும். விருலண்ட்டாக அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், டிபி இன்ஃபெக்ஷன், அந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுக்குன்னு சொல்லுவோம், கூஞ்சான் அந்த மாதிரி உள்ள வகைகளில் உள்ள நிறைய நோய்கள் வரும். அந்த தண்டு வடத்தில் சில கட்டிகள் ஏற்படுறது உண்டு. மெயினாக இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், உடலோட நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வலின்னு ஒன்று வந்துட்டாலே அதை கவனிக்கணும். உடம்புல வலின்னு இல்லைன்னா வந்து யாருமே போக மாட்டாங்க. அந்த வலி வந்து என்றைக்கு சொன்னோம் இல்லையா, ஒரு ரெஸ்ட் எடுத்து குணமாகலை, அது எதுவாகவும் இருக்கலாம், ஒரு தேய்மானமும் இருக்கலாம், இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ அந்த வலின்னு ஒன்று வந்ததுன்னா அது ஒரு 10 நாட்கள் மேலே ஒரு வலி நீடிச்சுட்டே இருக்குது, ரெஸ்ட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வருது. நீங்கள் அந்த சமயத்தில் அதை இக்னோர் பண்ணக்கூடாது. அது உடம்பு நம்ம கொடுக்கக்கூடிய மொதல் இன்ஃபர்மேஷனே அதுதான், இந்த ரோடு சரியில்லை நீ போகாதுன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்குது அதை போய் பாருன்னு அந்த கொடுக்குது. அந்த ஆரம்ப காலத்தை வலியை நம்ம வந்து உதாசீனப்படுத்துறது தான் பல மேஜர் ப்ராப்ளம் வர்றதுக்கும். முதுகு தண்டு படத்தை பொறுத்த வைக்கும் பெயின் ஒன்று, விடாத வலி, 24 மணி நேரம் படுத்தாலும் வலி, திரும்ப முடியாத அந்த மாதிரி உள்ள அதிகபட்ச வலி, இந்த ரெண்டுமே இம்மிடியட்டா நீங்க பார்த்தாகணும்.
0: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. முதுகு தண்டுவட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் முதுகு தண்டுவட மருத்துவ நிபுணர் டாக்டர் சேகர் அவர்கள்.

0: ஒரு மணி 5 நிமிடம் ஆயாச்சு, கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நலம்தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா, அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் தொலைபேசி வழியாக தகவல்களை சூரில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: நீங்க அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து உங்ககிட்ட கேக்குறதா இருந்தோம். இந்த அத்தியில வந்து எந்த மாதிரியான பாகங்கள் எல்லாம் மருந்தா பயன்படுது? அத்தி காய், அத்தி பழம், இதுல இதெல்லாம் மருந்து?
1: ஓகே மேடம். அத்தி ஒரு விஷயம் தெரியவே நம்ம சொன்னோம்னா, மொத்தம் வந்து நம்ம தமிழகத்துல வந்து தோற்கு சுவையுள்ள ஒரு 5 மரங்கள் வந்து ரொம்ப பழங்காலத்துல நம்ம பயன்படுத்துறோம். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இத்தி மரம், நாவல் மரம். சரிங்களா, இந்த 5 மரங்களுமே வந்து ரொம்ப முக்கியமா வந்து மருத்துவத்துல சித்த மருத்துவம் ரொம்ப காலமா பயன்படுத்தப்படுது. இதுல அத்தி மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா பல நோய்களுக்கு வந்து நீண்ட காலமா பயன்படுத்தப்படும். சரிங்களா.

0: அதனுடைய தாவரவில் பேர் பார்த்தீங்கன்னா பைக்கஸ் புளோமெரிட்டான் பேர். அது பைக்கஸ் புளோமெரிட்டா அதனுடைய தாவரவில் பெயர். அதனுடைய என்ன குடும்பம்னா மோரியஸ் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. அது வந்து ஒரு மர வகையை சேர்ந்தது. அதுக்கு அத்தி வந்து ஒரு மரம் தான், நமக்கு எல்லாருக்கும் தெரியாது. எல்லா இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா மரம் வந்து ரொம்ப சூப்பரா வளர்ந்துருக்கும். அந்த அத்தி மரத்துல வந்து நீங்க கனிகள் பாத்தீங்கன்னா அந்த பழங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், ஷோப்பா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப வடிவரியா இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்க பாத்துருப்பீங்கல்ல எல்லா இடத்துலயுமே. அதே மாதிரி அத்தி பழம் நம்ம சாப்பிட வந்து ஜூஸ் கிடைக்கும் போது அத்தி பழம் ஜூஸ் நிறைய சாப்பிடுவோம். ரொம்ப அற்புதமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெண்டாவது என்னன்னா அந்த அத்தி மரத்துல வந்து மொத்தமே வந்து அதோட எல்லா பகுதியுமே யூஸ் பண்றோம். அத்தி மரத்தை வந்து பிஞ்சு அத்தி அத்தி பிஞ்சு யூஸ் பண்றோம், அத்தி காய் யூஸ் பண்றோம், அத்தி மரத்துடைய பட்டை யூஸ் பண்றோம், அத்தி மரத்துடைய பால் லாட்டக்ஸ் அது யூஸ் பண்றோம், அதே மாதிரி அத்தி மரத்துடைய மதுன்னு சொல்ற வேர்ந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து யூஸ் பண்றோம். இந்த அஞ்சு வகைகளையுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் மேடம்,
1: யூஸ் பண்றோம்
0: சரிங்களா. ஆமா. அதுக்கப்புறம் அத்தி மரத்துக்கு காமனான சில சுவைகள் இருக்கு. அத்தி பழத்துக்கு மட்டும் இனிப்பு சுவையுடையது, குளிர்ச்சி கரியமானது. அத்தி பழம் மட்டும் மத்த அதனுடைய பாகங்கள் சொல்ற அத்தி பிஞ்சி, அத்தி பட்டை, அத்தி காய், அத்தி பால், அத்தி மது, இது எல்லாமே வந்து என்னன்னா குளிர்ச்சி சுவை, குளிர்ச்சி கரிய முடியும். இது எல்லாமே வந்து இந்த எல்லா பாகங்களுமே வந்து பெரும்பாலும் ரத்தம் சார்ந்த நோய்களுக்கு சித்த மருத்துவம் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுது. ரத்தம் சார்ந்த பிணைகள் தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்தும். இப்ப ரொம்ப காமனா ஒரு விஷயத்துக்கு என்னன்னா நமக்கு வந்து டிசென்ட்ரி ஆகுது, அதாவது வயிற்றுப்போக்கு. ஒரு பேபி ஆகுதுன்னு சொல்லுங்களா, அந்த பேபியை நிறுத்துறதுக்கு வெறும் அத்தி பிஞ்சியை வந்து நம்ம வந்து ஒரு நாலஞ்சு அத்தி பிஞ்சியை வெறும் தண்ணியில வந்து நல்லா பிழிஞ்சி அதாவது குடிச்சோம்னாலே அந்த பேபி படிப்பே நிற்காது. அத்தி மரப்பட்டை குடிநீர் ஆக்கி கொடுத்தாலும் அந்த பேபி ஸ்டாப் பண்ணும். ஆன்டி டைரியல் ஆன்டி டிசென்ட்ரிக் ஆக்டிவிட்டின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து இந்த அத்தி பிஞ்சிலையும் அத்தி மரப்பட்டையிலும் இருக்கு நம்ம சரிங்களா. அடுத்தது ரொம்ப ப்ளீடிங் டிசார்டர் நம்ம காமனா பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து பெரும்பாலும் சொல்லுவோம், நீங்க கேள்விப்பட்டிருங்க, மெலரோஜியா மெட்ரோஜியா, அதாவது ப்ளீடிங் ரொம்ப ஓவரா அதிகமா ஆகிட்டே இருக்கும் இந்த மென்சஸ் டைம்ல.
1: மாதவிடாய்
0: சமயத்துல வந்து நார்மலா 3 to 5 days அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வரும் இல்லையா, இந்த சமயத்துல ப்ளீடிங் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா வரும். எப்ப வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமா வருதோ அப்ப ஏதாவது ப்ராப்ளம் அவங்க கருப்பையில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. கருப்பையில ரொம்ப அதிகமா ப்ளீடிங் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு சித்தாவில பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க.
1: பெரும்பாடு
0: ப்ளீடிங் ரொம்ப அதிகமா வருது, அது 3 நாள் வந்து ஒரு 5 நாள் வந்து ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கு நிக்கவே இல்லைன்னா அது ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த ப்ளீடிங்க ஸ்டாப் பண்றதுக்கு அத்தி மரப்பட்டை குடிநீர் நாங்க ரொம்ப யூஸ் பண்றோம். ரொம்ப எக்ஸ்டான மருந்து இந்த ப்ளீடிங் ஸ்டாப் பண்றது. அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய ஒயிட் டிசார்ஜ் வெள்ளைப்படுதல், நீங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பெண்களுக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் ஆயிட்டே இருக்கு வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க. அது வந்து உடம்பு அதிகமான ஹீட் ஆச்சுன்னா பெண்களுக்கு அந்த உடம்பு ஹீட்டை வந்து சரி பண்றதுக்காக ஒயிட் டிசார்ஜ் வந்துட்டே இருக்கும்
1: அவங்களுக்கு.
0: அந்த ஒயிட் ஆமா அந்த ஒயிட் டிசார்ஜ் அந்த வெள்ளைப்படுதலை சரி பண்றதுக்கும்
2: மேல்ந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஒரு மணி 10 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம் தானா நிகழ்ச்சியில். அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் பேசிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து அவங்களோட பேசியெல்லாம் சொல்லுங்க டாக்டர்.
0: இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அத்தியில வந்து ரொம்ப விசேஷமா யூஸ் பண்றது அத்தி பழத்துடைய மணப்பாகம்னு சொல்ற விஷயம். அத்தி பழம் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். அந்த அத்தி பழத்தை வச்சு சித்தாவில அத்தி பழம் மணப்பாகம் நாங்க அதை பயன்படுத்திட்டு வரோம். அது எந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாம் பயன்படுத்துறோம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நமக்கு வந்து பிளட் டிசார்டர் அதாவது அனிமிக் கண்டிஷன் பாண்டுன்னு சொல்லுவோம் சித்தாவில, கிட்னி கவுண்டர்

0: ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபெர்ரஸ் சொல்ற இரும்பு கம்மியா இருக்கும், அதே மாதிரி எசிபி ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப அவங்களுக்கு அவங்களை அந்த மாதிரி பாண்டு நோய் அனிமிக்கா இருக்க பேஷண்ட் மே அது என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கு தீர்றதுக்கு ரொம்ப மூச்சு எடுக்கும். ஒரு பெரிய ஒரு வேலையை வந்து அதிகமா செய்யும்போது ரொம்ப மூச்சு வந்து இழைப்பு அதிகமா உண்டாகும். அவங்க கொஞ்ச தூரம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப அதிகமா வந்து அந்த அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து கர்ப்பிணி காலத்துல வந்து அவங்களால வந்து குழந்தைக்கு தேவையான ரத்த சத்துக்கு இந்த அத்திப்பழ மணப்பழம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அத்திப்பழ மணப்பழம் எடுத்துட்டா அவங்க பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஆர்பிசி ப்ரொடக்ஷன் ரத்த தட்டுக்களை வந்து உடம்புல அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி இந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து அதிகமா அந்த லேடிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலக்கட்டு உருவாகும். நீங்க பாத்தீங்கன்னா காமனாவே நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பிணி காலத்துல வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க மோஷன் போகிறதுக்கு, ஏன்னா அது ப்ரெஷர் கொடுக்கும் அந்த கருப்பையும் அந்த குழந்தையும். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த மலக்குடல் அளக்குறதுனால அவங்களுக்கு மோஷன் போது ரொம்ப சிரமப்பட்டு போவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த அத்திப்பழ மனப்பா கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரீயா அவங்களுக்கு மோஷன் போயிடும், ரொம்ப வலி இல்லாம அவங்களுக்கு வந்து மலம் வந்து கழிஞ்சிடும். ஸோ அதுக்காக நாங்க அத்திப்பழ மனப்பா கொடுக்கணும். அதே மாதிரி அத்தி பழத்தை வந்து கார்டியாக் அவருடைய ஸ்ட்ரென்த்னஸ்க்காக இருக்கும், இதயத்தை வலிமைப்படுத்துவதற்காக அத்திப்பழத்தையும் இது வாழைப்பழத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது இதயம் வந்து ரொம்ப பலப்படுது. ஏன்னா அத்திப்பழத்துல பொட்டாசியம் இருக்கு, அதே மாதிரி வாழைப்பழத்திலையும் பொட்டாசியம் இருக்கு. ரெண்டுத்துலயும் இருக்கு அந்த பொட்டாசியம் என்ன பண்றது இதயத்தை வலிமையடைய சேர்ந்து அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து அதை துடிக்க வைக்கிறதுனால அதனுடைய இதயம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு அத்திப்பழம் மனப்பாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட் ஏன்னா அதே மாதிரி ஹைப்பர் லிபிடிமியா கொலஸ்ட்ரால், இந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற பேஷண்ட்டுக்கு நாங்க வந்து அத்திப்பழம் மனப்பாக நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அத்திப்பழத்துடைய மிக முக்கியமான நீங்க பயன்களை பார்த்தோன்னா எல்லாமே வந்து இதயம் சார்ந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அதிகமாகவே நம்ம ரொம்ப காலமாக பயன்படுத்திக்கிறோம். மிக முக்கியமா எச்பி கவுண்ட் வந்து குறைஞ்சிருந்தாலோ அனிமிக்கா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அத்திப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அத்திப்பழம் மனப்பாங்க எடுத்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான பழப்பாங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, அடுத்தது நம்ம வந்து இந்த அத்தி பிஞ்சுதான் நம்ம வந்து காய்கறியில நம்ம விஜிடபிள் செஞ்சு சாப்பிடுவோம்ல வீட்டுல வதக்கி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி அத்தி பிஞ்சு நீங்க வதக்கி சாப்பிட்டாலே கேஸ்ட்ரைட்டிஸ் வயிற்றுல வரக்கூடிய அந்த வாயு பிரச்சனையை சரி பண்ணக்கூடியது. ரெண்டாவது வயிற்றுல புண்ணு இருந்தா பெப்டிக் அல்சர் சொல்லுவோம், அதே மாதிரி ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் சொல்லுவோம், வயிற்றுல குடல் எல்லாம் புண்ணு இருந்தாலே அந்த மாதிரி கண்டிஷன்ல அச்சு பிஞ்சு நீங்க வதக்கி சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப அற்புதமா குறையக்கூடியதா. அத்தி பிஞ்சிக்கு அந்த மாதிரி ஒரு மருத்துவம் உண்டு. இதெல்லாம் வந்து நம்ம போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போய் நிறைய செலவு பண்ணி நம்ம சரி பண்ண அவசியமே கிடையாது. இல்ல நம்ம வீட்டு பக்கமே இருக்க அத்தி மருத்துவம் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம கை வைத்தியம் வீட்டிலே செஞ்சுக்கலாம். பெருசா போயிட்டு எங்க நீங்க ஒரு லைன் நின்றுட்டு எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நின்று நம்ம வந்து டாக்டர்ஸ் பார்த்துட்டு சரி பண்ண அவசியமே கிடையாது. அத்தி பழம்னா நீங்க வந்து அந்த மரத்தை பாத்துக்கலாம். அத்தி பட்டை வந்து நீங்க அந்த அத்தி மரத்து பட்டை எடுத்து அதை கஷாயம் செஞ்சு பெரும்பாட்டுக்கு மெனரேஜியா கண்டிஷனுக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் வந்து சித்த மருத்துவ பற்றிய கருத்துகள் இந்த எஃப்எம்ல சொல்றோம்னா கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான மனிதன் உடம்ப வந்து மனசு சரி பண்ணதுக்கு தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயத்த பக்கத்துல செஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம நாலு பேரும் பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா மேடம். எஃப்எம்ல மக்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச மருத்துவ மருத்துவத்தை வந்து அவங்களே செஞ்சுட்டாங்கிறது பட் டெய்லியும் பேசிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து அத்தி மரத்துடைய பட்டை வந்து குடிநீர் செஞ்சு டயபெட்டிக் வூண்டு அதாவது சுகர் நோயில உண்டாக்கூடிய புண்களை வந்து கழுவி சரி பண்றதுக்கு பயன்படுத்துவாங்க.
1: அத்தி பட்டையோட நீரை வந்து புண்ணுல வச்சு கழுவுவாங்களா?
0: ஆமா, கழுவும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த புண் சீக்கிரமா குணமாயிடும் மேடம். அதே மாதிரி அத்தி பட்டைய வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அது வந்து அங்க தூவும் போது வெகு சீக்கிரமா எல்லா புண்ணும் நாற்றம் உள்ள இந்த வாத்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சித்தாந்தம் சொல்லிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மெல் வரக்கூடிய பேட் ஸ்மெல் வரக்கூடிய புண்கள் மேல வந்து இந்த அத்தி மரப்பட்டையை குடிநீர் வச்சு கழுவிட்டு அத்தி மரப்பட்டை பவுடர் மேல தூவம்னா சீக்கிரமா புண்ணு சரியாயிடும் அப்படின்றது. ஸோ புண்களுக்கு நம்ம ரொம்ப அதிகமா அதை பயன்படுத்திடுவோம். அத்தி பல மரப்பட்டை குடிநீரோ அத்தி மரத்துடைய பழத்தின் மலப்பாகவும் வந்து நம்ம டயபெட்டிஸ் அதிகமாக பயன்படுத்துகிறோம் சுகர் நோய்களுக்கு.

0: சுகர் நோய்களுக்கும் வந்துட்டு நம்ம இதை பயன்படுத்தும் போது அந்த சுகர் நல்லாவே குறையுதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பூர்வமாகவே இதை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அத்தி மரத்துடைய மதுன்னு சொல்றோம், அதாவது அத்தி மரத்துக்கு வேர்ல வந்து ஒரு ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டு அதுல வந்து வந்து நீர் மாதிரி வடியும். அது வடி அது வடிக்கட்டி ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அது அதிகாலே குடிக்கும் போது டயபெட்டிக் ரொம்ப ரொம்ப அற்புதமா குறையுது அப்படின்னு
1: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: அதே மாதிரி வந்து எலும்புகளுக்கு உண்டாகக்கூடிய உஷ்ணம் அஸ்தி வெப்பம்னு சொல்லுவாங்க சித்தாவில். அஸ்தி வெப்பம்னா எலும்புகளுக்கு உண்டாகக்கூடிய உஷ்ணத்தை வந்து தணிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தி மரத்துடைய வேர்ல படக்கூடிய இந்த மது, அத்தி மர மது. ஹலோ,
1: கேக்குது சார், சொல்லுங்க.
0: சோ இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா வந்து சித்தாவில நம்ம பயன்படுத்த விடக்கூடிய அத்தி மரத்துடைய பாகங்களின் மருத்துவ பயன்கள் மேடம்.
1: சரி சரி, இப்போ இந்த அத்தியில வந்து என்னென்ன முக்கியமான வேதிப்பொருட்கள் இருக்குது சார்?
0: அத்தி மரத்துல வந்து நம்ம அதிகமா நிறைய வேதிப்பொருட்கள் நம்ம காமனாக நிறைய இருக்கு மேடம். அதுல வந்து காப்பர் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, பொட்டாசியம் காப்பர் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து நம்ம இதுல நம்ம அத்தி மரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஃபேட்டோ புரோட்டீனோ அதிகமாக கிடையாது, ஃபைபர் கண்டென்ட் ஆகுது, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக அந்த இதுல நம்ம அத்தி பழத்தை இருக்கு மேடம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம், ரிபோஃப்ளாவின், விட்டமின் B6 இருக்கு மேடம், அந்த விட்டமின் கே இருக்கு
1: சரிங்களா.
0: பொட்டாசியம், ரிபோஃப்ளாவின், விட்டமின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கலந்துருக்கு. விட்டமின் B6 அப்படிங்கிற ஒரு விட்டமின் அது ரொம்ப முக்கியமான விட்டமினா இருக்கு. அதே மாதிரி வந்து விட்டமின் கே அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த GIT சொல்ற குடல் சார்ந்த நோய்களை சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இது நமக்கு பயன்படுது. விட்டமின் B6 வந்து இந்த குடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா ரொம்ப.
1: அப்போ அல்சர் மாதிரியான நோய்களுக்கு வந்து இந்த அத்தியை சாப்பிடலாமா?
0: தாராளமா அற்புதமா வேலை செய்யும் மேடம். அல்சர் சார்ந்த உள்ள எந்த விதமான புண்கள் உண்டானாலும் அந்த அந்த நோய்களுக்கு வந்து அத்தி பழத்து அத்தி பழம் மலப்பாதம் அதிகமா பயன்படுத்துவது. அதே மாதிரி அத்தி பழத்துடைய பால், அத்தி பழ பால் வந்து நம்ம இந்த உடம்புல மறு உண்டாகும் பாத்தீங்களா, வைரல் வாட்டர் சொல்லுவோம், கருப்பு கருப்பா ஒரு மாதிரி சின்ன சின்னதா உருவாயிட்டு வரும் உடம்புல. அந்த மருவுக்கு காலையில நீங்க அத்தி பால் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமா அந்த மரு அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துடும். அதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் மேடம்.
1: சரி சரி சரி, இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் பேசலாம் சார்.
0: ஓகே மேடம், ஓகே.

15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பி டெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: ஒரு மணி 24 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா. நலம்தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் தகவல்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். டாக்டர் சொல்லுங்கள், இந்த அத்தி மரத்தோட பாகங்கள் வந்து எந்த பாகங்கள் எல்லாம் இப்போ அறிவியல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க, எதுவும் தகவல்கள் இருக்கா?
1: பொதுவாக மேடம், அத்தி மரத்துடைய பல பாகங்கள் வந்து அறிவியல் ஆராய்ச்சிக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் என்ன ஆக்டிவிட்டீஸ் தான் அத்தி மரத்தில் இருக்குன்னா, பொதுவான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டிக்கு அத்தி மரத்துடைய பாகங்களுக்கு இருக்கு. அத்தி பழத்துக்கும் அத்தியுடைய மரப்பட்டைக்கெல்லாம் காமனாகவே இருக்கு. ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி இல்லைங்களா, சுகர் நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஒரு காம்போ ஒரு ட்ரக்கா வந்து அத்தி மர பட்டையும் அத்தி மர பழமும் இருக்கு மேடம். அதே மாதிரி ஆன்டி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டி, ஆன்டி கன்வர்ஷன் தான் வந்து சீசர் ஃபிட்ஸ் வரும் பாத்தீங்களா, காக்கா வலிப்பு, அந்த காக்கா வலிப்பை வந்து குறைக்கக்கூடிய அந்த சக்தி வந்து இந்த அத்தி மரத்துடைய பிஞ்சிக்கும் அத்தி மரத்துடைய பாலுக்கும் அத்தி மரத்துடைய பழத்துக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆன்டி ஒபிசிட்டி வெயிட் ரிடக்ஷன் வந்து இந்த அத்தி மரத்துடைய பட்டை குடிநீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, வெயிட் ரிடக்ஷனுக்காக பயன்படுத்தலாம். ஆன்டி கொலஸ்ட்ரால் ஆக்டிவிட்டி, கொலஸ்ட்ரால் உடம்ப தேங்கினா அதையும் குறைக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் வந்து அத்தி மர பட்டை குடிநீருக்கு உண்டு. அண்ட் ஆல்சோ ஹைப்போகிளைசெமிக் ஆக்டிவிட்டி தெரியும், ஹைப்போகிளைசெமிக்னா நம்ம உடம்புல சுகர் லெவலை வந்து குறைக்கக்கூடிய ஒரு செய்கை வந்து இந்த அத்தி மர பழத்துக்கும் அத்தி மர திஞ்சிக்கும் உண்டுன்னு சொல்லப்படுது. ஆன்டி டியூபர்குலோசிக் ஆக்டிவிட்டி, நம்ம டிபி கேள்விப்பட்டோம்ல, டிபி ஜெனரலா வரும், அந்த டிபிக்கு வந்து வரக்கூடிய அந்த கோளை அந்த எரிச்சல் அந்த கிருமியினுடைய தாக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து அத்தி பழ மனப்பாக்கும் உண்டு மேடம். அது இல்லாம ட்ரை காஃப், சில பேர் பாத்தீங்கன்னா வறண்ட இருமல், வறட்சி இருமல், இருமிட்டே இருப்பாங்க, தொண்டை வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கும், அந்த மாதிரி வறண்ட இருமலுக்கு வந்து இந்த அத்தி பழம் மனப்பாக்கூடிய ரொம்ப எக்ஸ்டெண்ட வளர்ச்சி, ரொம்ப எக்ஸ்டெண்ட வளர்ச்சி, அந்த வறண்ட இருமல் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நீம் அடிநைட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் கிளாண்ட்ரோ அடிநைட்டுன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு தொண்டை பக்கம் டான்சைட்டிஸ் வந்துச்சு, இந்த இன்ஃபர்மேஷன் ஆயிடும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து கட்டி மழை ஆயிடும் கழுத்துக்கிட்ட, அது நிறைய குழந்தைகளுக்கு வரும். அந்த மாதிரி டான்சைட்டிஸ் டான்சைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அத்தி பழ மனப்பாக்கம் நம்ம கொடுத்தீங்கன்னா நல்லாவே இதுல குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா, அந்த அல்சைமர் டிசீஸ் வந்து உங்களுக்கு குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. அல்சைமர் டிசீஸ்னா நமக்கு வந்து இப்ப சின்ன வயசுல நல்லாவே நமக்கு ஞாபக சக்தி உண்டு மேடம், படிக்கும்போது நல்லா ஞாபக சக்தி உண்டு, மிடில் ஏஜ்ல வந்து நல்லாவே நமக்கு ஓல்டுக்கு நல்லா

0: ஆசக்தி உண்டு, நல்லா படிப்போம், நல்லா வேலைக்கு போவோம், அந்த வேலை செய்ய இடத்துல நல்லாவே வந்து ஞாபகத்தன்மையோட நல்லாவே வேலை செய்வோம். ஆனா வயசு 60 மேல போகும்போது வயசு ஆக பிரைன் செல்ஸ் டெத் ஆக ஆரம்பிக்கும். பிரைன் செல்ஸ் டெத் ஆக ஆரம்பிக்கும் போது டீஜெனரேட்டிவ் சேஞ்ச் நம்ம சொல்லுவாங்க. மரங்கள் இது இல்ல மெடிக்கல் டெர்ம் என்னன்னா, பிரைன் செல்ஸ் டீஜெனரேட்டிவ் செல்ஸ் ஆகிட்டு ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா பிரைன் செல்ஸ் டெத் ஆக டெத் ஆக நமக்கு வந்து என்ன ஆகணுமா, ஞாபகங்கள் வந்து நமக்கு இல்லாம போக ஆரம்பிக்கும். அப்ப ஞாபகம் இல்லாம போச்சுன்னா அதுக்கு அந்த நிலைக்கு என்ன பேர் தான், அல்டிமேட் டிசிஷன் பெறும். அத வயசானவங்க வரக்கூடிய அல்டிமேட் டிசிஷன் தாக்கத்தை நன்றாக குறைக்கக்கூடிய இருந்தா இந்த அத்தி பழம் மனப்பாங்க மேடம். இதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி லேடிஸுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த அத்தி அத்தி மரத்துடைய பல விஷயங்கள் வந்து பயன்பாட்டில் இருந்துட்டு இருக்கு. மிக முக்கியமா வந்து ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன் ஆயிட்டு இருக்கு, பாத்துருப்பீங்களா நிறைய நடைமுறையில் வந்து நிறைய பேர் ஒரு சில பேர் பார்த்தா 3-4 முறை வந்து குழந்தை அவங்களுக்கு வந்து கரு உள்ள தங்கும், ஆனா ஒரு 2-3 மாசத்துல வந்து கரு களைஞ்சிடும். அபார்ஷன் சொல்லிருவாங்க, உடனே களைஞ்சிடும் அவங்களுக்கு, ஏன்னா கரு உள்ள நிக்காது. சோ அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன் ஆகிற பேஷண்ட் அந்த லேடிஸ்க்கு வந்து அத்தி மரப்பட்ட குடிநீரை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து சீக்கிரமா கரு வந்து களையாம அந்த கருப்பையில தங்கிரும். ஒரு 3 வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கரு வந்து கருப்பையில உறுதி அடிச்சிடும், அது வந்து கரு களையாது. அது 3 கழிச்சு நம்ம அந்த அத்தி மரப்பட்ட குடிநீரை ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த பிரெகனன்சி டைம் கர்ப்பிணி காலம் முழுக்கமே வந்து அத்தி பழம் மனப்பாங்க மட்டும் எடுத்துக்கிட்டா அது வந்து கர்ப்பிணிக்கு நல்லது, அந்த கருவுல வளரக்கூடிய குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அத்தி பழம் மனப்பாங்க. அதே நேரத்துல உடம்பு சூட்டை நல்லா குறைக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா வந்து கர்ப்பிணிக்கும் அந்த குழந்தைக்கும் கிடைக்கும்.
1: வேற வந்து பெண்களுக்கான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த அத்தி பழம் எப்படி பயன்படுது, அத்தி காயோ அத்தி பழமோ?
0: அத்தி பழமாவே நம்ம யூஸ் பண்ணும்போது லீக்கோரியான்னு சொல்லுவாங்க, வெள்ளைப்படுதல் நோய்க்கு வந்து அதிகமா பயன்படுத்துறோம். அதே மாதிரி குனோரியா, குனோரியானா இந்த எஸ்டிடின்னு சொல்லுவாங்க, செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோயின் மூலமாக வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான் வந்து குனோரியான்னு சொல்லுவாங்க. அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் லேடிஸ்க்கு நம்ம வந்து இந்த அத்திப்பழ மனப்பாக நம்ம பயன்படுத்துறோம் மேடம் சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, கேஸ்ட்ரைட்டிஸ் சம்பந்தமானது, பெப்டிக் ஆசிட் சம்பந்தமானது, பிளீடிங் பைல்ஸ், லேடிஸ்க்கு வரக்கூடிய பிளீடிங் பைல்ஸ் கூட சரி பண்ணக்கூடிய அத்திப்பழம் மனப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடியது. ஜாண்டிஸ் பிரச்சனை வந்து சம்டைம்ஸ் இந்த கர்ப்பிணி காலத்துல பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, அந்த ஜாண்டிஸ் பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியதுன்னா அத்திப்பழம் மனப்பாங்க. இந்த நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் வந்து நம்ம படிப்போம், படிக்கிற வயசுல டீனேஜ்ல பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்ல படிக்கும் போதெல்லாம் அந்த சூழல் அந்த லேடிஸ் ரொம்ப அதிகமா படிச்சுட்டே இருப்பாங்க ராத்திரி பார்க்கலாம். அப்ப படிக்கும் போது பாடி ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிடும், அந்த ஓவர் ஹீட்னால வந்து கண்ணு ரொம்ப எரிய ஆரம்பிக்கும். அவங்க பிரெயின் வந்து ஒரு ஸ்டேபிள் பிரெயினா இருக்காரு, ரொம்ப கன்ஃபியூஷா இருக்கும் அவங்களுக்கு. அத உடம்பு எரிச்சில வந்து தணிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அத்தி பழம் மனப்பாங்க மேடம். ஆமா
1: இப்போ வந்து பெரியவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஞாபக மருதி நோய்க்கு அவங்களோட நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு அத்தி பயன்படுறதா சொல்றாங்களே, அது எப்படி?
0: ஆமா மேடம், இதானது தாது கற்பல் லேக்கு வந்து சித்தாவில ஒரு பெரிய மருந்தை நம்ம யூஸ் பண்றோம். அந்த தாது கற்பல் லேக்கு அத்திப்பழம் அத்திப்பழமும் ஒன்னா பெற்றுதான் தெரியுது. அந்த தாது கற்பல் லேக்கு நம்ம அந்த அல்டிமேட் டிசீஸ் நம்ம கொடுக்குறோம், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது அத்திப்பழ மனப்பாகையும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து இந்த அல்டிமேட் டிசீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அத்திப்பழ ஜூஸாவே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்க சொல்றோம். இது வந்து உங்களுக்கு அவங்கள வந்து ஒரு ரிஜூனேட்டிங்கா ஒரு இளமையா எப்பவுமே இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கோ உங்களுக்கு. ஆமா,
1: இப்போ சித்த மருத்துவ குறிப்புகள்ல ஏதாவது அத்தி பத்தி ஸ்பெஷலா சித்தர்கள் சொல்லியிருக்காங்களா அவங்களோட பாடல்கள்ல?
0: ஆமா, அகத்தியர் குணமாகரம் அப்படிங்கிற புக்கில் வந்து அகத்தியர் என்ன சொல்றாங்கன்னா அந்த அத்திப்பழத்துடைய மிக முக்கியமான பயன்கள் பற்றி இது எல்லாமே சொல்லியிருக்காரு. என்னன்னா மூத்திர கிருச்சிரம் போகும்னு சொல்றாரு. மூத்திர கிருச்சிரம்னா யூரின் போகும்போது பிளீடிங் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹெமச்சூரியான்னு பேர், மரண டைம்ல ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியானா சிறுநீரில் ரத்தம் போதல், அந்த கண்டிஷனுக்கு வந்து நீங்க அத்திப்பழம் மனப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரமேகம்னு சொல்றாரு. பிரமேகம்னா

0: எஸ்டிடி நோய், செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல வரக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு நீங்க வந்து இது அதிபல மனப்பாக கொடுங்க சொல்லிட்டார். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது டயபெட்டிஸுக்கும் ஹைப்பர் டென்சுக்கும், அதாவது அதிகுறித அழுத்த நோய்க்கும் நீரிழிவு நோய்க்கும் நீங்க அத்திப்பழத்தை பயன்படுத்த சொல்லி அவங்க அகத்தியை குணவாடணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: உயிரணுக்கள் வளர்ச்சிக்கு வந்து அத்திப்பழம் பயன்படுதா?
0: ஆமா மேடம். அதாவது நாதாணு அப்படின்ற ஓவம் ப்ரொடக்ஷன், நம்முடைய லேடிஸ்க்கு வந்து ஓவம் ப்ரொடக்ஷனுக்கு அத்திப்பழம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் விந்தலுக்கு உற்பத்திக்கும் அத்திப்பழத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்துவோம். நாமளா எல்லா சொல்லணும், எதெல்லாம் வந்து இந்த உலகத்துல வித்துக்கள் விதைகள் இருக்கோ அது எல்லாமே வந்து ஓவம் ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பயன்படுத்தும் சொல்லி சித்தவில ஒரு காமனான ஒரு கான்செப்ட் உண்டு. புரியுதுங்களா? இப்ப வந்து எதுதான் விதைகளா இருக்கோ அந்த விதைகள் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பா இதுக்கு பயன்படுத்தலாம், ஸ்பெர்ம் கவுண்ட் பண்றதுக்கும் நாலா அணுக்கள் ஓவம் ப்ரொடக்ஷன் நம்ம பயன்படுத்தலாம் சொல்லி வந்து சித்தர்கள் நிறைய வந்து அந்த வித்துக்கள் சேர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முருங்கை விதை நீங்க காரணமா வந்து இதுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் யூஸ் பண்ணிருக்கோம், முருங்கை விதைகள்லாம். அது பாதாம் வந்து அதிகமா யூஸ் பண்றோம், திராட்சைகள் அதிகமா யூஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கும் ஓவம் ப்ரொடக்ஷனும் அதிகமா யூஸ் பண்ணும்போது அத்திப்பழத்தையும் வந்து இதுக்காக பயன்படுத்துறாங்க.
1: கண்டிப்பா ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் பேசலாம்.
2: இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 1:38 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில. இன்னைக்கு அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட பேசிடலாம். சொல்லுங்க சார், இந்த அத்தி வந்து பல் நோய்களுக்கு எப்படி மருந்தா பயன்படுத்தப்படுது?
1: ஆமா மேடம், அத்தியுடைய மிக முக்கியமா வந்து அத்தி பிஞ்சி இருக்க பாத்தீங்களா, அதை வந்து பிளீடிங் கம்ஸ் சொல்லுவோம். நீங்க கேள்விப்பட்டீங்க, பிளீடிங் கம்ஸ்னா பல்லு ஈரல் வந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, நீங்க பாத்துருக்க பல்லு ஈரல பிளீடிங் ஆச்சுன்னா அப்ப வந்து அத்தி பிஞ்சி வந்து ஒரு 2-3 எடுத்து வாயில போட்டு நல்லா மென்னு வந்து அந்த தண்ணியை வந்து அப்படியே மெதுவா வந்து அந்த பிளீடிங் கம்ஸ் அப்படி படுற மாதிரி நல்லா கலக்கிட்டே இருந்து கீழே துப்பலாம், எல்லா சந்தோஷம் உள்ள கூட விழுங்கலாம். அப்ப விழுங்கும் போது அது பிளீடிங்க வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒண்ணு. அப்புறம் நம்ம வாயில இருந்து வரக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஒரு மாதிரி பேசும்போது சில பேர் பேட் ஸ்மெல் வரும் அவங்களுக்கு. அது என்னன்னா அவங்களுக்கு வாயில புண்ணு இருக்கலாம், தொண்டையில புண்ணு இருக்கலாம், அப்படி எல்லாம் வந்து அந்த ஈசோஃபேகஸ் சொல்லுவோம். அந்த
0: வயிற்று புண்கள் இருந்தாலும் கூட அது வாய் வழியா ஸ்மெல் கொடுக்கும்ல, வயிற்று வலி.
1: ஆமா, அந்த உணவு குடல்ல புண்ணுக்கெல்லாம் வயிற்றுல வந்து புண்ணு இருக்கா, இவ்வளவு இந்த இடத்துல எல்லாமே புண்ணு இருந்தா அவங்க பேசும்போது வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் அவங்களுக்கு. அந்த புண்ணு இருக்கும் போது வரக்கூடிய பேட் ஸ்மெல்ல வந்து இந்த அத்தி பழம் வந்து நீங்க ஜூஸா சாப்பிடும் போதோ இல்ல அத்தி பழத்தை மனப்பாக நீங்க எடுக்கும் போது நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். காமனா இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த அதுல வந்து கொஞ்சம் கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கிறதுனால அந்த எலும்புகளுடைய வலிமைக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுது. அது மாதிரி அதுக்காக அந்த வாயுக்கு பற்களின் ஸ்ட்ரென்த்னஸ், அந்த பற்களுடைய வலிமைக்கு வந்து நம்ம அத்தி பழத்தை வந்து நம்ம மென்று சாப்பிடலாம். உஷ்ணத்தினால அந்த கல்லீரல் வந்து கொஞ்சம் வீங்கி போகும். அதே மாதிரி ஸ்பினோமெகாலில என்னன்னா ஸ்பிலின் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்ஸ் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வீங்கிரும். இது மாதிரி உள்ளு உறுப்புகள் வீங்கிருக்கும் போது ஒரு உஷ்ண நோயினால அதிகரிக்கும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த அத்திப்பழம் மலப்பாக கொடுக்கும் போது ரொம்ப அற்புதமாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடல்ல வந்து சில சில இடங்களில் வந்து ஒரு மீக்கோஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி அதில் வீங்கி இருந்தாலும் அதுக்கும் வந்து அத்திப்பழம் மலப்பாக நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். கிட்னில வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகி சிஸ்ட் மாதிரி வந்துச்சுனாலோ கட்டிமா வந்துச்சாலோ அதுக்கு நம்ம அத்திப்பழம் மலப்பாக கொடுக்கும் போது அந்த உஷ்ணத்தை நல்லா குறைக்க குறைக்க அந்த சிஸ்ட் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மூத்திர பையில வந்து சிஸ்டைட்டிஸ் சொல்லுவோம், அந்த மூத்திர பையில சிறுநீர் பையில வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாகும் போதும் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அலர்ஜி நோயை குறைக்கிறதுக்கு நம்ம அத்திப்பழம் மலப்பாக பயன்படுத்துறாங்க.
0: இப்போ இந்த அத்தி மணப்பாகு மணப்பாகுன்னு சொல்றீங்க இல்லையா, இதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சேருது அத்தி? இதை தவிர வேற எதுவும் மூலிகைகள் சேருதா இல்ல இதுல என்ன அனுபானம் எப்படி?
1: இல்ல, அத்தியில வந்து வெறும் அத்தி பழத்துடைய அந்த சாறு தான் யூஸ் பண்றாங்க. அத்தி பழ சாறு எடுத்து அதுக்கு ஈக்குவல் கொண்டு சர்க்கரை சேர்த்து மணப்பாக ரெடி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான் இது.
0: சரி சரி சரி சரி.
1: ஒன்னே ரெண்டே ரெண்டு தான், ஒன்னு சர்க்கரை, ரெண்டாவது வந்து அத்தி பழத்துடைய அந்த சாறு. இது ரெண்டுத்தையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி அவங்க மணப்பாக எடுத்து பண்ணிக்கிறாங்க. அந்த மணப்பாக தான் வந்து ஒரு 5-10 ml வந்து சாதாரணமா தண்ணியில கலந்து குடிச்சாலே போதும், எதுவுமே பண்ண வேண்டாம்.
0: நீங்க சொல்லக்கூடிய நோய்களுக்கு எல்லாம் டைரக்டா அத்தி பழம் சாப்பிடாம இந்த மணப்பாகு சாப்பிடலாம். அத்தி மணப்பாகு,
1: அத்தி பழம் மணப்பாகு சாப்பிடலாம். ரொம்ப எக்ஸ்டெண்டா வேலை செய்யும். சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டா ரொம்ப நல்லது. காலையில மதியம் நைட்டு 3 வேளையுமே சாப்பிடலாம்.
0: 3 வேளையும் எல்லா வயதினரும் சாப்பிடலாமா எப்படி?
1: எல்லா இதுல சாப்பிடலாம். எல்லா 6 மாசம் குழந்தையிலிருந்து சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 6 மாசம் குழந்தையிலிருந்து வயசானவங்க எல்லாமே இந்த அத்தி பழம் வந்து சாப்பிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. என்னன்னா ஆர்பிசி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும், எச்பி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு உடம்புல வந்து பாண்டு நோயோ இல்லை ஒரு அனிமிக் நோயோ வராமல்

0: காப்பாற்றக்கூடியது, உடம்புல வந்து நம்ம ரத்த சத்து அதிகரிக்கக்கூடியது, மோஷன் நல்லா ஃப்ரீயா போகும் குழந்தைகளுக்கு, கான்சன்ட்ரேஷன் வரவே வராது.
1: சரி, இப்போ இந்த அத்தி வந்து புண்களுக்கு மருந்தாக பயன்படும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சுகர் புண்களை கூட கழுவுறதுக்கு இந்த அத்திப்பட்டையோட வேற அத்திப்பட்டை நீர் வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி புண்களை குணமாக்குறதுக்கு எந்த வகையில் அத்தி பயன்படுத்தப்படுது?
0: ஒன்று நம்ம இன்டர்னல் மெடிசனாகவும் அத்தி உடைய அந்த பால் யூஸ் பண்ணுறாங்க, அத்திப்பட்டையுடைய அந்த குடிநீரும் யூஸ் பண்ணுறாங்க உள்ள அந்த புண்கள் குணமாகிறதுக்காக. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் அந்த குடிநீர் ரெடி பண்ணி, அத்திப்பட்டையை வந்து குடிநீராக ரெடி பண்ணிட்டு அந்த குடிநீர் வச்சு அந்த புண்களை நல்லா கழுவ என்ன பண்ணதுன்னா, அது தோற்புச்சுவையுடைய அஸ்டிஜென்ட் ஆக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, அந்த புண்ணு வந்து சீக்கிரமாக சரி பண்ண முடியும். அதே மாதிரி அத்திப்பட்டையை நல்லா பிடிச்ச மைன்யூட்டான பவுடருமான ஆக்கி லைட்டாக தூவிட்டு வந்தாங்கன்னா வெகு விரைவில் வந்து அந்த புண்கள் வந்து குணமாக்குது. மைக்ரோ ரொம்ப ரொம்ப உண்டு. இது வந்து ரொம்ப காலமாக வந்து சித்தாலு வந்து இந்த புண்களை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த அத்திப்பட்டை குட்னியை வந்து பயன்பாட்டு இருந்துட்டு வரும் மேடம். ஓகே ஓகே, இது இந்த இந்த அப்ளிகேஷன் தான் மேடம். ரொம்பவும் பெருசாக நம்ம செய்யறதில்ல. என்ன விஷயம்னா, நம்ம ஒரு சின்ன அடிப்பட்டா கூட நம்ம உடனே தாங்கறதில்ல, உடனே ஓடி போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த காயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம சித்த முறையில் தமிழ் மருத்துவத்தில் என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உடனே ஓடி போயிட்டு மாடர்ன் டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவாக இருக்கு, ஒரு தாக்க ஒரு மனசுல ஒரு தாட்டா இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம சித்தர்கள் சொன்னதோ நம்ம தமிழ் மருத்துவம் சொன்னதோ நம்ம மனசுல பதியதே கிடையாது. இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான எளிமையான மருந்துகள் தான். ஆனா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நம்ம பயப்படுறோம். நிறைய மருந்துகள் நம்ம சாப்பிட்றது வந்து நோய் குணமாகிறதுக்காக கிடையாது, பயத்தினாலேயே நம்ம நிறைய மருந்து எடுக்க ஆரம்பிச்சுக்கிறோம். அதாவது மரணம் செல்வதும் நிறைய பயத்தினாலே நிறைய மருந்து எடுக்கிறோம். பட் உண்மையிலே ஒரு ஒரு தைரியமான ஒரு ஆளா இருந்தா என்னன்னா, நமக்கு உணவுகள் மூலமா நம்ம நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒவ்வொரு மனிதனுக்குமே உண்டு. சித்தாவை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து, மருந்தே உணவு, அவ்வளவுதான். எந்த விதமான இதுமே கான்செப்டே கிடையாது. இந்த மிக இந்த சின்ன விஷயமே வந்து மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய அளவு ரீச்சாகும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் பேசுறோம், லைன்ல இருங்க.
0: ஓகே ஓகே.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 1:49 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நலம்தானா நலம்தானா நிகழ்ச்சியில் இன்னைக்கு அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்களோட தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசிடலாம். டாக்டர் டாக்டர்
1: மேடம் சொல்லுங்க மேடம்.
0: இந்த அத்தி வந்து தோல் நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுத்தப்படுது?
1: ஆமாம் மேடம், ஆக்சுவலி அத்தி பழத்துல வந்து சொராலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கு, பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த சோரியாசிஸ்க்கும் அந்த சோரியாசிஸ் நோய்களுக்கும் வந்து இந்த அத்தி பழ மலப்பாக நம்ம பயன்படுத்தலாம். உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்தா நம்ம சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஃப்ளேவோனாய்ட்ஸ் அப்படின்னு கலரிங் ஏஜென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அத்தி பழம் பாத்தீங்கன்னா பிங்க் கலரா இருக்கும், ரெண்டாவது வந்து சிவப்பு கலரா இருக்கும் இல்லையா? ஆனா கலரிங் ஏஜென்ட் என்ன பண்றோம், நம்ம தோல் வந்து ஒரு கான்டாக்ட் டைமிட்டிட்டு சொல்லுவாங்க, கரப்பான் நோய்களை பாதிக்கப்பட்டு தோல் கலரே மாறி இருந்தா, அழிச்சு அழிச்சு சொரிஞ்சு சொரிஞ்சு அந்த இடமே ரொம்ப தடிப்பா இருந்தா, கருப்பா இருந்தா, அந்த தோல் நிறத்தை இயல்பான தோல் நிறத்துக்கு கொண்டு வரத்துக்கு இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்டிவிட்டி இருக்கிற இந்த அத்தி பழம் பயன்படுத்தப்படுது மேடம். சரிங்களா? அதே மாதிரி வந்து சப்போஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நமக்கு எங்க வரும்னு பாத்தீங்கன்னா தலையில வரும் சில பேருக்கு, சில பேருக்கு வந்து அரை இடுக்கு, அதாவது பிறப்பு சுத்தி நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கூட நம்ம வந்து அத்தி பழத்துடைய மலப்பாக பயன்படுத்தும் போது ரொம்பவே அந்த இன்ஃபர்மேஷன் குறைய ஆரம்பிக்கிறது மேடம். சரிங்களா? இந்த காமா இந்த மாதிரி டிசீஸுக்கு நம்ம ரொம்ப பயன்படுத்துறோம். இன்னொன்று வந்து செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. செல்லுலைட்டிஸ்னா இந்த கீழே வந்து இந்த கணுக்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் வந்து ரொம்ப சிவப்பாயிடும், அந்த இடம் வந்து ரொம்பவும் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கும். இன்ஃப்ளமேஷன்னா அலர்ஜி ஆகிருக்கும். அந்த அலர்ஜி கண்டிஷனை வந்து நம்ம வந்து அத்திப்பழத்துடைய மலப்பாக்கம், அத்திப்பழம் சேர்ந்த தாதுதல் பள்ளிக்கும், அத்திப்பழம் சேர்ந்த மாத்திரைகள் நம்ம பயன்படுத்தும் போது வெகு சீக்கிரமா வந்து அது சரியாக ஆரம்பிக்கின்றன.
0: அடுத்து இந்த அத்தி வந்து எந்தெந்த சித்த மருத்துவங்களில் வந்து துணை மருந்தா பயன்படுத்தப்படுது, இல்ல முதன்மை மருந்தா பயன்படுத்தப்படுது, இதை பயன்படுத்தி என்னென்ன மருந்துகள்லாம்
1: செய்யப்படுறாங்க? அத்தி மருத்துவ விதை, அத்தி விதை மற்றும் அத்தி பழம் இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தி தாதுகள் பல் லேகியம் அப்படிங்கிற மிக சிறப்பான ஒரு லேகியம் வந்து சித்தாவில் பயன்படுத்தப்படுது. அது என்ன பண்ணுதுன்னா, சவளப்பிள்ளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? சவளப்பிள்ளைனா வெயிட் அதிகமாகாது, எப்பயுமே வந்து ஒரு 5 வயசாகியும் ஒரு 10 வயசாகியும் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, 10 கிலோ இருப்பாங்க, ஒரு 12 கிலோ இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து வெயிட் போடுறதுக்காக தாதுகள் பிள்ளைக்கும்
0: பயன்படுத்துவோம்,
1: மசில் குரோத்துக்காக தாதுகள் பிள்ளைக்கும் பயன்படுத்துவோம். அந்த தாதுகள் பல் லேகித்த இந்த அத்தி விதையும் அத்தி பழமும் சேர்ந்த மருந்துகள் வந்து பயன்பாட்டில் இருக்கு மேடம். அடுத்தது நெல்லிக்காய் கிரதம்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கு நம்ம சித்தாவில். நெல்லிக்காய் கிரதம் அப்படின்னா நெய், நெல்லிக்காய் சாறு கொண்டு தயாரிக்கப்படுகிற ஒரு நெய் மருந்து அது. அதுல வந்து ஒதியம் பட்டை, நாவல் பட்டை, அத்திமர பட்டை, இந்த மாதிரி பல பட்டைகள் சேர்ந்த ஒரு சிறப்பான ஒரு மருந்தா அது வந்து நம்ம சித்த மருத்துவம் பயன்படுத்தப்பட்டோம். அது எதுக்காக அந்த நெல்லிக்காய் கிரதம் பயன்படுத்த

0: மிக முக்கியமான விஷயம்னா யூரின் போகும்போது பிளட் வந்துச்சுன்னா அது வந்து சரி பண்றதுக்கு சரிங்களா. ஓவரா ப்ளீடிங் போனா மெனரோஜியா சொல்லமுடியல பெரும்பாடு மெனரோஜியா கண்டிஷன் மெட்ரோஜியா கண்டிஷன் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமா போச்சுன்னா அவ அது வந்து சரி பண்றதுக்கு வந்து நெல்லிக்காய் கீரை பயன்படுத்துறோம். ஸ்டெம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நெல்லிக்காய் கீரை பயன்பாட்டு இருக்கு. இந்த சிறப்பா இந்த மருந்துகள் நம்ம பயன்படுத்தப்பட்டு வரோம். அடுத்தது பஞ்சத்தோர்ப்பு பட்டை குடிநீர் ஒரு குடிநீர் இருக்கு. பஞ்சத்தோர்ப்பு பட்டை குடிநீர் அது என்னன்னா நாவல் மரப்பட்டை அத்தி மரப்பட்டை அரச மரப்பட்டை ஆலமரத்து பட்டை இத்தி மரப்பட்டை இந்த ஐந்து விதமான பட்டைகளுக்கு வந்து குடிநீராக்கி நம்ம கொடுக்கும் போது உடம்புல எங்க அடிப்பட்டு இன்டர்னல் ப்ளீடிங் ஆனாலும் அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டாப் பண்ணதுங்களா. உதாரணத்துக்கு பிரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஆர்டரிஸ் டக்குன்னு வெடிஞ்சிடும். அப்ப வரும்போது ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டீங்களா பக்கவாதம் வந்துடும் பாத்திருக்கீங்களா. ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி பிரெயின்ல வந்து ஆர்டரிஸ் சின்ன சின்ன ஆர்டரிஸ் டக்குன்னு வெடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ப்ளீடிங் ரத்த கசிவு ஏற்படும் முறையில. ரத்த கசிவு தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடும் பக்கவாதம் வந்துடும். அந்த ரத்த கசிவு வந்து சரி பண்றதுக்கு வந்து இந்த அத்திமரப்பட்ட குடிநீர் வந்து பயன்படுத்துறோம்.
1: சரி சார், இப்போ இந்த அத்தி பத்தி இவ்வளோ நேரம் பேசினோம், இந்த அத்தி வந்து இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, யார் யார் இதை எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா?
0: இல்லை, பொதுவாக வந்து அத்தி மரப்பட்டை அத்தி மரப்பால் இதை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வயசுக்கு மேல இருக்கவங்க வந்து எடுத்துக்கலாம். அத்தி பழம் மணப்பாகு வந்து நீங்க 6 மாசத்துல இருந்து 8 மாச குழந்தையில இருந்து நீங்க எல்லா வயசுக்கு அத்தி பழம் மணப்பாகு பயன்படுத்தலாம். பிரச்சனை கிடையாது. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி 5 ml to 10 ml வரைக்கும் அத்தி பழம் மணப்பாகு சாப்பிட ஆரம்பிக்கும். பக்க விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா அத்தி பழ அத்தி மரத்துல பக்க விளைவு அதிகமா கிடையாது. ஏதாவது வந்து டிசென்ட்ரிக்கு பயன்படுத்துறோம், வேதியை நிறுத்தத்துக்கு பயன்படுத்துறோம், அது இல்லாம மூலம் ப்ளீடிங் பைல்ஸ்க்கு பயன்படுத்துறோம், அது இல்லாம வந்து உடம்பு வெயிட் போறதுக்கு பயன்படுத்துறோம். அத்தி மரப்பட்டை மட்டுமே நீங்க கொடுத்தீங்கன்னா வெயிட் குறைக்க பயன்படுத்துறோம். அதனால பெரும்பாலும் வரைக்கும் நோய் சரியாயிட்டா நம்ம மருந்து ஸ்டாப் பண்ணணும். அவ்வளவு விஷயமே இல்லை. எப்போ வந்து ஒரு நோய்க்கு நீங்க மருந்து எடுக்கிறீங்களோ அப்ப வந்து அந்த நோய் சரியான உடனே அந்த மருந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் யாருக்கும் வராது.
1: சரி சார், சரி.
0: நீங்க வந்து ஏதாவது சித்த மருத்துவம் சார்ந்த சித்த மருத்துவம் நீங்க எடுக்க விரும்புனீங்கன்னா பக்கத்துல இருக்க சித்த மருத்துவ கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா சித்த மருந்து எடுத்தாகணும். அப்பதான் வந்து அது ஒரு ஒரு புரோட்டோகால் படி நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க அங்க எடுக்க முடியும். இல்ல நீங்க தானா நீங்க மருந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாள் கணக்காக எடுக்க எடுத்துட்டே இருப்பீங்க, அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கும் தெரியாது. சோ அதனால ஒரு சித்தார்டா கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து உங்களுக்கு நோயும் சரியாகும், மருந்துகளும் வந்து குறைவான மருந்துகளும் நோய்கள் சரி செய்யப்பட முடியும்.
1: கண்டிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இவ்வளவு நேரம் அத்தியின் மருத்துவ பயன்கள், அத்தி மணப்பாகு, அத்தி பழம், அத்தி காய், அத்தி பிஞ்சு, இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுது, சித்த மருத்துவத்தில் உணவே மருந்து அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளவு கருத்துக்களை சொன்ன உங்களுக்கு நெல்லை பண்பலை சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார், நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். நேர்லே இதுவரைக்கும் அத்தியின் மருத்துவ பயன்கள் குறித்து சித்த மருத்துவர் கோகுலன் அவர்கள் கருத்துக்களை கூற கேட்டீங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடல் வருது, கேளுங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேளுங்க. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

ஹாய் ஹலோ அன்பு உள்ளங்களே, என் அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான பிற்பகல் வணக்கம். ஒரு கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இல்லைங்க. ஒரு மனுஷனோட துடிப்பு, ஒரு நினைவின் நறுமணம், ஒரு புன்னகையின் தொடக்கம். நம்ம தொலைவில் இருந்தாலும் இதயங்களை இணைக்கக்கூடிய அந்த அன்பு கடிதங்களோடு இந்த ஒரு மணி நேரம் பயணிக்க வந்திருக்கிறேன். இது உங்கள் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அன்பின் வரிகள். உங்களோட அன்பான வரிகளையும் அழகான நினைவுகளையும் மனசை நிகழ்ச்சி செய்யக்கூடிய உணர்வுகளையும் ஒன்றாக வாசித்து ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட

இருக்கிறேன். நான் உங்கள் சுட்டி பெண் ஜோனா. நேரம் 2:02. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களோட கடிதங்கள் வாசிக்கப்படுது. இதுக்கு நானும் கடிதம் எழுதணும், இன்றைக்கி ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு, எனக்கும் இதை பற்றி கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, குடுகுடுன்னு ஓடி போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்களோட கருத்துக்களை எழுதிட்டு 2 அட்ரஸில் இப்படி எழுதுங்க. நிலை இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் நிகழ்ச்சி, நிலைப்பண்பலை 102.6, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 6-2-7-0-0-2 அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போடுங்க. அந்த கடிதம் இந்த நிகழ்ச்சியில் படிப்போம். நிகழ்ச்சியில் இப்போ என் கையில் இருக்கிற கடிதம் யாரோட கடிதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேலன், வீரவநல்லூர் கருணாநிதி, வம்சபுரம் மீனா, மேலப்பாளையம் பிஸ்மி அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்னைக்கு எழுதியிருக்காங்கன்னா, May 10, 2026 அன்று நேயர் தொகுப்பாக கேடிசி நகர் ஜெயராமன் தொகுப்பை கேட்டோம். அதில் பரதநாட்டிய பாடலும் துள்ளல் இசை பாடலும் தேர்வு செய்தது எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடலாகும். அதில் எங்கள் இதயத்தில் இடம் பிடித்த ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற பாடல் அழியாதது, காலத்திற்கும் அழியாதது, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தூத்துக்குடியிலேருந்து ஏ ஃபாரூக், சிவக்கலை கே கே தாமஸ், சாத்தாங்குளம் எம்எஸ் மயில், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவங்களோட கடிதம் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லை. அந்த ஹேண்ட் ரைட்டிங்காகவே நம்ம 1 லிட்டர் 2 தடவை வாசிக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 7-8-2026 சுகமான ராகங்கள், கோகிலா பழனிசாமி தெரிவு இடம்பெற்றது, இளமைக்கால நினைவு, காதல் புதுப்பாடல்கள் ஒழித்தன, 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை, 102.6 பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன அப்படின்னா, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், ஃபேட்மார் நகரம் ஏ ஃபாரூக், உக்கரன்கோட்டை மணி இவங்களோட கடிதம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 9-8-2026 ஞாயிறு நலம்தானா, உடலுக்கு தேவையான இரும்பு சத்து உள்ள கீரைகளின் பயனை கூற கேட்டோம், கூடவே பழைய பாடல்கள் இசை விருந்து படைத்தது, பண்பலைக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு கடிதம் என் கையில் இருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்றேன். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்திலிருந்து தெரியுமா? ஆமாங்க, நந்தா திரைப்படத்திலிருந்து அந்த அட்டகாசமான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 2:08. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸோடு.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
0: அடுத்ததா யாரோட கடிதம் என் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏ குமார் அவர்களோட கடிதம் தான். கோயில்பட்டியிலிருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா, நாங்கள் நலமாக இருக்கோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு மனசார நம்புகிறோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் அனைவருமே நீங்கள் நலமாக இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 12/8/2026 புதன்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் அட்ஜெக்டிவ் பற்றி எடுத்துரைத்து அதற்குரிய சில எடுத்துக்காட்டுகளுடன் கூறினார்கள். நவுன் பற்றி விவரித்து சொல்லக்கூடியது என்றும் ஆங்கிலத்தில் அதற்குரிய வார்த்தைகளையும் சொல்லி விவரித்து கூறிய தூத்துக்குடி சகோதரி பிரபாவதி அவர்களுக்கு நெல்லை பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் பிரபாவதி அம்மா அவங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கேன்னா, 12/8/2026 புதன்கிழமை காலை 7:15 தமிழை அமுதை நிகழ்ச்சியில் தகவூர் மன்சன் அதியம்மான் தகூர் மன்சன் அதியமான் அவங்களோட சிறந்த கொடை வள்ளல் தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்து மகிழ்வது. பின்பு நெல்லிக்கனியின் மகிமையை அறிந்த ஔவையார் மன்னரிடம் கேட்டபோது, மன்னன் அதியமான், நீங்கள் சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்யலாம் என்று கூறி அதற்கு இன்பமான திருக்குறளையும் எடுத்துரைத்து விருந்தோம்பல் பண்பை பற்றி விவரமாக எடுத்துரைத்த மதிப்பிற்குரிய சகோதரர் கல்லடை குறிச்சி திருவருள் லத்தீப் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதமும் குமார் சாரோட கடிதம் தான். என்ன எழுதி 12/8/2026 புதன்கிழமை இரவு இலக்கிய சாரலில் இலக்கிய வரிகளுக்கு இடையே மனித வாழ்க்கை என்ற தலைப்பு இடம்பெற்றது. சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் மிகவும் அருமையாக எடுத்துரைத்தார்கள். பாராட்டுக்கள். துன்பமும் இன்பமும் இரவு பகல் போன்று மாறி மாறி வரும் மனித வாழ்க்கையில் இரண்டிலும் சமநிலை வலியுறுத்திய புறநானூறு பாடல் கூறி விளக்கம் கொடுத்தார்கள். இரண்டுமே நமக்கு புதிய புரிதலை கொடுக்கிறது. அகநானூறு மற்றும் குறுந்தொகை பாடல் மூலம் அன்பின் ஆழத்தை எடுத்துரைத்து மனித வாழ்க்கைக்கு முதன்மையானது எது என கூறியது சிறப்பு. தொடர்ந்து வந்த பாடல்கள் முக்கணி சாப்பிட்டது போல் இருந்தது அப்படின்னு குமார் சார் ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என்கிட்ட இருக்குது. 13/8/2026 காலையில் 7:15 தமிழே அமுதை நிகழ்ச்சியில் கல்லடை குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்கள் மனிதநேயத்தின் மாண்பு இரக்கம் பற்றி சொன்னார்கள். 100 குழந்தைகளுக்கு முதலில் ஹிட்லரின் நாசிக் படை பற்றியும் அடுத்து தோட்டைக்களை பற்றியும் இறுதியில் அன்னை தெரசா அவர்களின் படம் காண்பிக்கப்பட்டது. அதன் பின் 100 குழந்தைகளையும் படத்தின் இறுதியில் ஆராய்ந்து பார்த்தபோது அன்னை தெரசா அவர்களை பற்றிய படம் பார்த்த பின்பு குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்ததாக தெரிய வந்தது. அதே கருத்துக்களை வலியுறுத்தியும் திருக்குறளையும் கூறி

சிறப்பாக அருமையான சொன்ன கள்ளிக்குறிச்சி சகோதரர் திருவருள் லத்தீப் அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுக்கள், நன்றி அப்படின்னு ரொம்ப அன்பாக எழுதியிருக்காங்க குமார் சார். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, அழகி திரைப்படத்தில் வந்து தான் வந்துட்டே இருக்குது. கார்த்திக் குரலில் பாடல் இதோ.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:18. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததா யாரோட கடிதம் என் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, காரக்குறிச்சி புதுக்கொடி கனகா சங்கர் அவங்களோட கடிதமும், உடையாம்புலி பத்மா அருள்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து எழுதியிருக்காங்க. என்னைக்கு எழுதியிருக்காங்கன்னா 12/8/2026 அன்னைக்கு எழுதியிருக்காங்க. வணக்கம். வணக்கம் அம்மா. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 12/8/2026 மதியம் 12 மணிக்கு ஸ்நேகிதிய தலைப்பு அக்கம் பக்கம் மீட்டரோடு இருக்கும் நட்பு பற்றி ஆர்ஜி ஜெமிமா மேடம் ஆர்ஜி திவ்யா மேடம் கேட்டிருந்தாங்க. நிகழ்ச்சி நல்லா இருந்தது கேட்க. நான் அளவோடு அக்கம் பக்கத்தினரிடம் எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்போடு நான் அன்போடு மட்டும் பழகுவேன். யார் ஒருவரை பற்றி பேச நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதோட 12/8/2026 இலக்கிய சாரல் இலக்கியங்களில் உள்ள வாழ்க்கை பற்றி ஆர்ஜி மணிமுத்தாறு கணேசன் சார் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி மூலம் பல நடந்தோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்ததான் என்ன அப்படின்னா, யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காட்டிலிருந்து SP பாபு மற்றும் சரஸ்வதி அவங்க தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 13/8/2026 அன்று காலை மாலை பொதிகை தும்பி நிகழ்ச்சி கேட்டோம், ரசித்தோம், மகிழ்ந்தோம். அன்று நமது நேயர்கள் 5 மார்க் எடுத்தார்கள். அன்றும் வழக்கம் போலவே நிகழ்வு கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் வளம் வந்தது. மிக சிறப்பு. 1 மணி நேரம் போனதே தெரியாமல் நிகழ்வு சென்றது. அருமை. நல்ல நிகழ்வை ரசிக்க தந்த நமது பண்பலைக்கும் சிறப்பாக நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அன்பு சகோதரிகள் லிசி ஜெகன் உஷா இருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தொடரட்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது லிசி ஜெகனுக்கும் உஷா அவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துதல தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, தென்காசி மாவட்டத்திலிருந்து சே குத்தாலிங்கம் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 11 தேதி பொதிகை தும்பையில் சுபக்கலா மங்கலம் இருவரும் கலகலப்பாக பேசினார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. அதில் 2 பெண் நேயர், 1 கண்ணம்மா திரைப்படங்கள் பற்றிய பொது அறிவு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார், அவருக்கு பாராட்டுகள். 2 பெருமாள்புரம் கோமதி நமச்சிவாயம் அவர்கள் நன்றாக பேசினார்கள், அவருக்கு பாராட்டுக்கள். நன்றி. பொதுவாக 102.6 நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சே குத்தாலிங்கம் தென்காசிலிருந்து எழுதியிருக்காங்க. எல்லாத்துக்கும் பாராட்டுக்களை நம்மளும் தெரிவிச்சுக்கலாம்னு நமது நெல்லை பண்பலை 102.6 MHz சார்பாக இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, சரவணா திரைப்படத்திலிருந்து.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நேரம் 2:26. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்கள் அன்புக்கு பாத்திரமான அன்பு நேயர் மருதுகுளம் தூ வீரபாண்டியன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆமாங்க, மருதுகுளத்தை சேர்ந்த வீரபாண்டியன் ஐயா அவர்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 10/8/2026 9:30 நெல்லை ஆல் இண்டியா ரேடியோ 102.6 FM இலக்கிய சாரல் கேட்டேன். தமிழர்கள் வாழ்வில் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நிலத்தின் சிறப்பையும் அங்கு வாழ்ந்த மக்களின் உணவு மற்றும் பழக்க வழக்கங்களை இலக்கிய நூல்கள் மூலம் தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நெல்லை வானொலி நிலையத்துக்கும் 10 பாட்டில் பகிரும் தமிழர் வாழ்வியல் தலைப்பு அந்த தலைப்பில் வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 11/8/2026 9:30 நெல்லை நமது எஃப்எம்மில் இலக்கிய சாரல் கேட்டேன். தோழியின் கூற்றாக குறுந்தொகை என்ற தலைப்பில் தலைவன் தலைவி தோழி துணை மாந்தர்கள் ஐவகை நிலங்களில் வாழ்வது குறித்து கூறப்பட்டது. தலைவன் தலைவியை காணாத போது தோழியிடம் கூறி காணச் சொல்லும் போது தோழி மறுப்பது யாரும் உதவ மாட்டார்களா? தலைவன் கனவு காதலை தோழி மனம் முடிக்க வேண்டியது அறிய முடிந்தது. தலைவி ரொம்ப தலைவன் சேர்ந்தால் தீரும் என தோழி மூலம் அறிய முடிந்தது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம் பாடும்போது அன்பு நடம் ஆடும்போது உன்னிடத்தில் என்னை கொடுக்கும்போது நாளாம் நாளாம் திருநாளாம் போக போக தெரியும் பூவின் அந்த பாடல் நான் மலரோடு தனியாக கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் ஒளிபரப்பி அசத்திய அறிவிப்பாளர் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் சார் எழுதியிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 12/8/2026 அன்னைக்கான சுகமான ராகங்கள் முயற்சி திருவனையாக்கும் என்ற வரிக்கு ஏற்ப பல நாட்களாக தொலைபேசி வழியாக விருப்ப பாடல் கேட்க தொடர்பு கிடைத்தாலும்

இணைப்பு கிடைப்பதில்லை. ஆனால் 12/8/2026 அன்று முதல் நேயராக தொடர்பு கிடைத்து இணைப்பு மூலம் என் விருப்ப பாடல் ஒலிபரப்பானது. நேயர்களுக்கு தொடர்பு கிடைத்தால் இணைப்பு வழங்குங்கள், எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்துடலாம். அடுத்ததாகவும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. என்னென்னா 12/8/2026 அன்னைக்கு இலக்கிய சாரல் கேட்டேன், இலக்கிய வரிகளுக்கு இடையே வாழ்க்கை என்ற தலைப்பில் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையின் வழிகாட்டியாக அனுபவம் இலக்கியம் விளங்கியது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதோட மனித வாழ்க்கை பயணம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஒருவனுக்கு ஒருத்தி மனித நேயம் நற்செயல்கள் நற்பண்புகள் நம்பிக்கை அன்பு ஒருவரை ஒருவர் உறவு அந்த ஒருவரை ஒருவர் உறவு மதிக்கும் பண்பு குறித்து அறிய முடிந்தது அப்படின்றாங்க. இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையில் இன்பத்தை மட்டும் கண்டு நம்ம துன்பம் வரும்போதும் சோர்வு அடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அறிய முடிஞ்சது அப்படின்னு ஐயா எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இன்னும் ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, ரெண்டு இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா 13/8/2026 அன்னைக்கு இலக்கியச்சார நிகழ்ச்சியில் மனித வாழ்க்கையில் நிலையில்லாதது செல்வமா கல்வியா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் போல் நாலடியார் நூலில் கூறப்பட்ட கருத்துக்கள் தொகுத்து செல்வத்தின் நிலையாமை கல்வியின் சிறப்பு குறித்து ஒளிபரப்பப்பட்டது. செல்வம் நிலையில்லாதது, கல்வி நிலையானது என அறிய வைத்த இலக்கியச்சார நிகழ்ச்சிக்கு பாராட்டுக்கள். மறு ஒளிபரப்பு தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 13/8/2026 அன்னைக்கான கடிதம் என்ன அப்படின்னா 9:30 எஃப்எம் ரெயின்போ 102.6 எஃப்எம்இல் இலக்கியச்சாரல் கேட்டேன், நாலடியார் கூறும் செல்வம் நிலையாமை கல்வி சிறப்பு குறித்து அன்பு தொழில் ஸ்ரீவை கோமதி அவர்கள் நாம் உழைக்கும் சம்பாதிக்கும் பணம் செல்வம் ஓடும் நதிநீர் போன்றது என்ற வார்த்தை பணம் எவரிடம் நிலையாக இருப்பதில்லை என்று உணர முடிந்தது. பணம் பிறருக்கு உதவும் வகையில் பயன்படுத்த வேண்டும். கல்வி செல்வம் காலத்தால் அழிக்க முடியாது. சுடச்சுட ஒளிரும் பொன் போல கல்வியின் சிறப்பு குறித்து அறிய முடிந்தது. குறித்து கருத்துக்கள் எழுத கடிதம் போதாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. நன்றி ஐயா, உங்களோட கடிதத்துக்கு மிக்க நன்றி. நிறைவாக என்ன கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா 14/8/2026 மதியம் 1:00 நலம்தான நிகழ்ச்சியில் நலம் நலம் அறியாவல் ஒளிபரப்புனாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கேட்டவங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. 14/8/2026 மதியம் 1:00 நலம்தான நிகழ்ச்சி சொன்னாங்க. பருத்திப்பால் மருத்துவ குணம் பற்றி அறிஞ்சேங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. பருத்திப்பால் பயன்களுக்கு நன்மைகள் குறித்து நேயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னும், அது ரொம்ப ஆரோக்கியம் சுத்தமான முறையில் தயாரான பருத்திப்பால் அருந்துவோம் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் அவர்கள் மருத்துவகுரத்துலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னா காதல் திரைப்படத்திலிருந்து.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் 2:37. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட கடிதம் என் கையில் இருக்குது தெரியுமா? ஆமாங்க, எழுத்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க எழுதின மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப அக்கறையோடு எழுதியிருக்காங்க. யாருன்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்து சௌமியா, மேலரத விதி டவுன்லேருந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஐயா, உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நமது பண்பலையில் 11/8/2026 அன்று பொதிய தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் மங்களம் ராதாகிருஷ்ணன் பேச்சுக்கலையரசி சுபகலா இருவரும் அன்று ஆரம்பமே மிக மிக துள்ளல் இசையுடன் நிகழ்ச்சியில்

கோக், இடியாப்பம், கடிகாரம், குடம் என்று மறக்க முடியாத வார்த்தை விளையாட்டு, ஒரே விளையாட்டுக்கு ஒரு சபாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்று படமும் பாடலும் நிகழ்ச்சியில் சகோதரி சுபகலா 1970 படத்தின் அதன் அரிய தகவல் மிக தெளிவாக எடுத்து, அன்று பாடல்கள் அனைத்து மிக மிக அருமை, சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையில் அனைவருக்கும் என் அன்பு நன்றி நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் இன்னும் என் கையில் இருக்கு. என்னென்னா 11/8/2026 என்ற ஆனந்த பூங்காற்று பகுதியில் இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன் தனது மிருதுவான குரலால் நேயர்களில் பதில் பெற்று அன்று தலைப்பு கீற்ற பாடல்கள் அனைத்தும் மிக அற்புதம். நிறைவு பகுதியில் தனது நேற்று இன்று நாளை என்று ஊமையின் கருத்து மிக மிக அவசியமானது. அன்று மனம் விரும்புதிய பகுதியில் சகோதரி மனம் நிறைந்த கோமதி நாராயணன் பொது அறிவு கேள்வி, அதன் விரிவான தகவல் மிக மிக அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலையில் அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் 11 தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 7:00 அறிவியல் பகுதியில் சகோதரர் கடையம் ஞான வில்சன் அவர்கள் தனது கணீர் என்ற குரலில் மரத்தின் அரிய வயது, அதன் அடியில் இருக்கும் வட்ட குறியீடு பற்றி மிக தெளிவாக எடுத்து கூறியது மிக அற்புதம். அன்று இரவு இலக்கியச்சாரலில் தோழியர் கூற்று குறுந்தொகை கூறும் நெறி என்ற தலைப்புக்கு கருத்து விளக்கம், அன்று பாடல்கள் தேர்வு அனைத்தும் மிக மிக அற்புதம். அன்று சுகமான ராகங்கள் பகுதி நேயர்க பாடல் அருமை, சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் அன்புடன் நன்றி நன்றி அப்படின்னு ஐயா எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 12/8/2026 அன்று மனம் விரும்புதிய பகுதியில் சகோதரி ரியோ தனது கணீர் என்று குரல் வளர்த்தால் பொது அறிவு கேள்விகள், காமன்வெல்த் விளையாட்டுகள் பற்றிய கேள்வி, அதன் விரிவான விளக்கம் மிக மிக அருமை. அன்று இரவு 7:00 அறிவியல் பகுதியில் மனிதன் உடல் உயிர் எதிர்ப்பு சக்தியின் விரிவான தகவல் மிக தெளிவாக இருந்தது. அன்று இலக்கிய சாரலில் சகோதரர் மணிமுத்தாறு கணேஷ் அவர்கள் இலக்கிய வரிகளிடையே வாழ்க்கை என்ற தலைப்புக்கு தனது தத்துவ குரலால் அரிய விளக்கத்துடன் முதல் பாடல், கே பி சுந்தரம்பாள் பாடல் அற்புதம், சகோதரருக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு ஐயா எழுதியிருக்காங்க. அடுத்ததான் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள 14/8 அன்னைக்கு எழுதியிருக்காங்க, 12 எழுதியிருக்காங்க. 12/8/2026 அன்று புதுகை தும்பியில் ஆர்ஜே திவ்யா, பேச்சு கலையரசு சுமித்ரா இருவரும் தனது இனிய குரலால் கனிவான நேயர்களிடம் கேள்வி, ஜோக், பாடல்கள் என்று மிக கலகலப்புடன் அன்று 1 சந்தோஷம். அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் இளம் வயதினருக்கு குழந்தைகள் உடல் பருமன் கூடுதல் பற்றி மருத்துவர் நந்தினி போஸ் அவர்கள் மிக தெளிவான உணவு சத்து மாவு பற்றி மிக தெளிவான விளக்கம் அருமை. நமது நேயர் சிவகலை தாமஸ் அவர்கள் குழந்தையின் எடை, வயது வித்தியாச எடை விவரம் கேள்வி மிக தெளிவானது. சகோதரர் கேள்விக்கு விளக்கமும் அருமை அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 13/8/2026 அன்று பொதுகி தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் லிசி, ஜெகன், உஷா இருவரும் இணைந்து அன்று ஒரு புதுமையான முறையில் ஜோக், வார்த்தை, படவசனம் சொல்லி விளக்கம், 1 அற்புதம், 72 எங்களுக்கு சந்தோஷம். அன்று இரவு இலக்கியச்சாரலில் நாளடியார் செல்வம் நிலையாமை கல்வியின் சிறப்பு என்ற தலைப்புக்கு சகோதரி ஸ்ரீ கோமதி அவர்கள் அதன் விரிவான விளக்கத்துடன் அரிய பழைய பாடல்கள் அனைத்தும் சிறப்பு, சகோதரிகளுக்கும் நமது பண்பலைக்கும் பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் 13/8/2026 அன்று ஆனந்த பூங்காற்று பகுதியில் சுதந்திரம் என்ற பெயரில் இளம் வயதினர் தனிமை தேடுகிறதா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ரம்யா தனது இனிய குரலால் மிக தெளிவாக பதில் கேட்டு அன்று பாடல்கள் மிக அருமை. அன்று மனமிருமுதை பகுதியில் சகோதரி ஆர்ஜே வசந்தி பாலமுருகன் 10:15 மேல் பொது அறிவு கேள்விகள் நேயர்களிடம் கேட்டு பதில் பெற்று அதன் விரிவான விளக்கங்கள் மிக தெளிவாக இருந்தது. அன்றின் அன்பின் வரிகள் ஆர்ஜே ரம்யா அருமையான தெளிவாக கடிதம் படித்தாங்க. மிக்க சந்தோஷம் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் எம் கருப்பசாமி, வசந்த கருப்பசாமி, எம் முத்து சௌமியா மேலரத வீதி டவுன்ல எழுதியிருக்காங்க. இந்த வயசுலையும் எங்களுக்கு கடிதம் எழுதுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, பிதாமகன் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: ஒரு வயசான ஆசிரியருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட படித்த ஒரு மாணவர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒன்று வந்துச்சான். எப்படி அப்படின்னா, சார், நான் நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தான் அந்த ஆசிரியரும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞாபகப்படுத்தி பார்த்தாராம். ஆனாலும் ஆசிரியருக்கு அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரவே இல்லையாம். ஆனால் அந்த கடிதத்தோட முடிவில் அந்த வார்த்தையை அந்த ஸ்டூடெண்ட் வந்து எழுதியிருந்தாங்களாம். என்ன எழுதியிருந்தாங்களான்னா, சார், உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு காரணம். அதுதான் நான் நம்ப தொடங்கிய முதல் நாள், என்ன நானே நம்ப தொடங்கிய முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த ஆசிரியர். வயசான ஆசிரியர் அந்த கடிதத்தை மடித்து வச்சுட்டு அப்படியே யோசிச்சிருந்தாராம். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நல்ல வார்த்தை கூட இன்னொரு ஒருத்தங்களோட வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இப்போவும் நல்ல வார்த்தைகளே சொல்லுவோம். அடுத்ததாக, யாரோட கடிதம் என் கையில் இருக்குது அப்படின்னா, பி முருகன் அவர்களோட கடிதம் மேலச்சவள்ளன்னு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம், நலம் நலம் அறிய ஆவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாங்கள் இங்கே எல்லாருமே நலமாக இருக்கோம், நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன எழுதியிருக்காங்கன்னா, 10/8/2026 அன்று மதியம் 2 மணிக்கு அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களின் அன்பான கடிதங்களை நல்ல விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் வாசித்தார்கள். இடையிடையே கதை சொல்லுவார்கள், நன்றாக இருக்கும். ஆனால் இப்போது கதை வருவதில்லை. ஒரு சகோதரி மட்டும் வாசிப்பதால் இவ்வளவு வேகமாகவும் மூச்சு விடாமல் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் பாவம் சகோதரி ஜோனா அப்படின்னு எனக்கு தான் கடிதம் எழுதியிருக்காங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு 2 சகோதரிகள் வாசித்தால் மிக நன்றாக இருக்கும் அப்படின்னும், ஒரு ஆள் தூக்க முடியாமல் இருக்கும் சுமையை இன்னொரு ஒருத்தங்க சேர்ந்து தூக்குனா அது நல்லா இருக்கும் அப்படின்னும், கொஞ்சம் லேசாக இருக்கும் அல்லவா அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நேயர்களின் அன்பான கடிதங்களை ஒரு சகோதரி வாசித்ததற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். 2 சகோதரிகள் வாசிக்கும் போது அவர்களுக்கு கொஞ்சம் லேசாக இருந்தாலும் அவர்களது கடிதங்களை வாசித்த சகோதரி சுட்டிப்பன் ஜோனா அவர்களுக்கு 3x பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களோட வார்த்தைகள் ஒன்றே போதும், நாங்கள் மறுபடியும் உயிர் பெற்றெழும்ப அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக, அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 10/8/2026 அன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி KTC நகர் சகோதரர் என் ஜெயராமன் அவர்கள் தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. அதுவும் இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட பழைய பாடல்கள் கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை தொகுத்து வழங்கிய திருநெல்வேலி KTC நகர் சகோதரர் என் ஜெயராமன் அவர்களுக்கும், அறிவிப்பாளர் சகோதரருக்கும், நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், 102.FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கும் மிக்க நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்ததாகவும், அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்குது. 12/8/2026 அன்று காலை 10 மணிக்கு மனமிருந்ததே நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளும் அதற்கான விளக்கமும் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி ரியோவுக்கு 3x பாராட்டுக்கள் அப்படின்னும், இந்த மனமிருந்ததே நிகழ்ச்சி கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும். இந்த நிகழ்ச்சி 11 மணி வரை முடிந்து விடுகிறது. ஒரு நேயருக்கு ஃபோன் கிடைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகியும் லைன் கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ள இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. அதனால் இந்த மனம் விரும்புதல் நிகழ்ச்சி கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும். இதை நிலை இயக்குனர் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஐயா கேட்டிருக்கதை வந்து நிறைவேற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்தது என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்போது ஃபோன் லைன் கிடைப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே தயவு செய்து இந்த மனமருமுதை நிகழ்ச்சியை கூடுதலாக ஒரு அரை மணி நேரம் வைக்குமாறு மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிலை இயக்குனர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து சொல்லிட்டோம். அடுத்ததாக என்ன அப்படின்னா,

2/8 அவங்களோட கடிதம் தான். 12/8/2026 அன்று மதியம் 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் முதல் உதவி பட்டியலில் என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியே எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் நடித்த படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சகோதரி திவ்யாவுக்கு ட்ரிபிள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எழுதியிருக்காங்க. அடுத்தும் அவங்களோட கடிதம் தான் என் கையில் இருக்கு. 1/10/13/8/2026 அன்று மதியம் 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் எலும்பு மற்றும் மூட்டு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஏற்ற உணவு முறைகள் பற்றி மிக தெளிவாக சொன்னார்கள். நிகழ்ச்சி நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு டபுள் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் வந்த பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. திரு நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றி நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கடிதம் தான் நிறைவான கடிதமா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, 13/8/2026 அன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1971 வெளியான படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. ஒவ்வொரு படத்தில் உள்ள கதை வசனங்களை ஒளிபரப்பி அதன் பின் அந்த படத்தில் உள்ள கதை வசனங்களை சகோதரி லிசி ஜெகன் மிக அருமையாக சொன்னார்கள். நிகழ்ச்சி மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி லிசி ஜெகனுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள். நிலை இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி வணக்கம். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை, அந்த அளவுக்கு பாடல்கள் மிக இனிமையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு. தாண்டவம் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் சுட்டிப்பன் ஜோனா. இதே மாதிரி உங்களோட கடிதமும் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் வாசிக்கப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி கடிதம் எழுதுங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சிக்கு நிலைய இயக்குனர் அவர்கள் அகில இந்திய வானொலி நிலையம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி 6/2 அப்படிங்கிற அந்த அட்ரஸ்க்கு. இதோட நான் கிளம்புறேன். டாடா பை பை. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். செய்திச்சிருக்க நீ

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. ஒற்றுமையின் வலிமையே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருபவர்களுக்கான விருதுகளை பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபுதை சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரோவிந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 215 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி 4 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. திரையருவி நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. திரையருவி நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்னைக்கு திரை கேள்விகளை தான் நான் கேட்க இருக்கிறேன். திரை சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாரா இருங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கணுமா நீங்களும் அப்படின்னா 0462 2561 1 3 2 2561 1 3 3 அப்படிங்கிற எண்களுக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இனிய உற்சாகமான மாலை வணக்கம். வீரவநல்லூர்ல இருந்து கணேசன் மேடம்.
1: வீரவநல்லூர் கணேசன், உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா இன்னைக்கு திரை சம்பந்தப்பட்ட கேள்வி?
2: கேளுங்க மேடம்.
1: கௌரவம் திரைப்படத்தின் இயக்குனர் யார்?
2: சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்திருக்கிறார் அப்படிங்கறது தெரியும். அதுக்கு அவர் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் என்பதும் தெரியும். ஆனா டைரக்டர்
1: கௌரவம் திரைப்படத்தின் இயக்குனர் யாருன்னு சொல்ல வந்திருக்கிறது யாரு? கஷ்டமான கேள்வியா இது?
2: எப்போ வந்தீங்கன்னு தெரியாது.
1: இவரோட பேரோட வந்து வீடு அப்படின்னு சேர்த்து ஒரு வார்த்தையும் வரும். நிகழ்ச்சியில இப்ப ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 3:11 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி. நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கோலாங்குளத்துல இருந்து முத்து பேசுறேன்.
0: எதுக்கு இப்படி எக்கோ அடிச்சுட்டே இருக்கு?
1: தூர பேருவோம்,
0: தள்ளி நில்லுங்க.
1: தள்ளியாச்சு.
0: முத்து சொல்லுங்க, உங்ககிட்ட கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க.
0: முத்து திரைப்படத்தில், முத்துக்கு முத்து திரைப்படத்துல இருந்து கேள்வி, முத்து திரைப்படத்தில் வந்து வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய ராதாரவி அவர்களோட அந்த கதாபாத்திர பெயர் என்ன பெயர்?
1: அம்பலவாணன்.
0: அம்பலவாணனா, சரியான வார்த்தை இன்னும் சொல்லியே.
1: ஆலமந்தான்.
0: இல்லை, அம்பலை அப்படிங்கிறது கரெக்டு, ஆனால் அது அம்பலவாணன்னு வராது.
1: அம்பலவாணனா.
0: சரி, அடுத்த நைட்டே கேட்டுருவோமா?
1: என்ன என்ட கேட்டுருவேன்.
0: அப்போ சொல்லுங்க.
1: சரி மேடம், ஏதாவது ஒரு குழு கொடுங்க.
0: நீங்க அம்பலன்னு சொன்னது கரெக்டு, ஆனா முழுசா அது எப்படி சொல்லுவாங்க அதை சொல்லுங்க.
1: அம்பலம்மா.
0: இல்ல இல்ல இல்ல
1: இல்ல இல்ல இல்ல அம்பலம். ஐயோ, சரி தெரியலையே.
0: சரி,
1: அப்படி வாய்ப்பு கொடுத்துருவோம்.
0: அடுத்த நேரத்தை கேட்டுருவோம். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து மாலினி தேவி பேசுறேன்.
0: மாலினி தேவி, உங்களுக்கு தெரியுமா அந்த கேள்விக்கான விடை?
2: என்ன கேள்வி கேட்டீங்களா?
0: முத்து திரை

0: படத்தின் முத்து திரைப்படத்தில் வந்து வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய ராதா ரவியோட கதாபாத்திர பெயர்?
1: முத்து படத்துல ராதா ரவியா?
0: ராதா ரவி வந்து வில்லன், அவரோட கதாபாத்திரத்தோட பெயர் என்ன பெயர்? இல்ல, அது வந்து இப்போ நம்ம முத்து பூலாங்குளம் முத்து வந்து அம்பலவாணன் அப்படின்னு சொன்னாரு, ஆனா அது முழுமையான பெயர் வந்து அம்பலவாணன், அம்பலத்தார். கரெக்ட், அம்பலத்தார் என்பது சரியான விடை. நன்றிமா, நன்றி
1: நன்றி நன்றி.
0: நம்ம நிகழ்ச்சியில் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அம்பலவாணன் அப்படிங்கிறத முத்து சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இப்போ கரெக்டான விடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதோ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேளுங்க.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: மூன்று மணி 19 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 திரையருவி திரையருவி நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மகிமைதாஸ் சீர்வாண்டி விழுக்கலாம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் மகிமைதாஸ். இன்னைக்கு என்ன 3 மணிக்கே வந்துட்டீங்க?
2: என்ன கிடைக்க மாட்டேங்குது,
1: அதனால இங்க வந்துட்டீங்களா?
2: ஆமா, சிம்சிராக்காவும் கூட வர மாட்டேங்காங்க.
1: வருவோம் இன்னைக்காவது, திடீர்னு வருவோம்.
2: ஏற்கனவே வெயில் அடிக்குது, கொஞ்சம் மழை வந்தா தான் நல்லா இருக்கும்.
1: வந்துடும், நாங்க வந்தா மழை வந்துடும்.
2: ஆமா, மழை பெஞ்ச மாதிரி தானே நீங்க வந்தாலே. சரி, கேள்வி கேளுங்க.
1: கேள்வி வந்து என்ன அப்படின்னா, ஒரு க்ளூ கொடுக்குறேன், அந்த க்ளூ வச்சு அது என்ன திரைப்படம்னு கண்டுபிடிக்கணும், சரியா? இரண்டு நடிகைகள் திரைப்படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை கதாபாத்திரத்தில் இருப்பாங்க. இருவருமே வந்து ஒரே ஒரு நடிகரை வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள், அது என்ன திரைப்படம்?
2: அம்பிகா ராதாவா? அக்கா தங்கச்சின்னா அதுதான் வரும்.
1: இல்லை, இரண்டு திரைப்படத்துக்குள்ள நடிகைகள் வந்து அக்கா தங்கை கதாபாத்திரத்தில் இருப்பாங்க. இரண்டு நடிகைகள் வந்து திரைப்படத்தில் அக்கா தங்கை கதாபாத்திரத்தில் இருப்பாங்க. இந்த அக்கா தங்கை ரெண்டு பேருமே ஒருவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புவார். ஒரே ஆளை ரெண்டு பேரும் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சூழல் வரும் அந்த திரைப்படத்தில், அது என்ன திரைப்படம்?
2: இதில் பெரும்பாலும் அப்படித்தான் நடக்குது. நீங்கள் படம் வந்து சொல்லணுமோ?
1: ஆமாம், என்ன படம்னு சொல்லணும்.
2: நடிகர் யாருன்னு தெரியுமா?
1: எல்லாத்தையும் சொல்லிட்டே எப்படி, இதுதான் க்ளூ.
2: எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுங்க, உங்களுக்கு 4 மணிக்கு எப்பயாவது உங்களுக்கு ஈஸியாக கொடுங்க.
1: என்ன டீலிங்கு? ஆ, இப்போ நீங்கள் ஈஸியாக கேளுங்க, அப்புறம் நாங்கள் ஈஸியாக கேட்கணும், டீலிங்கு.
2: சரி, அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: சரி, அடுத்த நேரத்தை கேட்டுருவோம்.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மகாலட்சுமி பேசுகிறேன்.
1: மகாலட்சுமி, உங்களுக்கு தெரியுமா இரண்டு நடிகைகள் வந்து திரைப்படத்தில் அக்கா தங்கை கதாபாத்திரத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் வந்து ஒருவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். சூப்பரா சொல்லிட்டீங்களே, கரெக்டா கரெக்டா சொல்லிட்டீங்களே.
3: சரிங்க மேடம்,
1: தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி கண்டுபிடிச்சீங்க?
3: புரியல,
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரிம்மா, நன்றி நன்றி
3: நன்றி மேடம்
1: நன்றி. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம், பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: 3:27 திரையறிவி நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சிங்க. திரையறிவி நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் வருது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது நான் சுபகலா.

0: और उनके शहीद स्थलों पर मेले लगते हैं।
1: भारत सरकार ने उन्हें सम्मान देते हुए भारतीय स्वतंत्रता संग्राम का आदिवासी स्वतंत्रता सेनानी घोषित किया। उनकी स्मृति में डाक टिकट जारी किया।
2: வணக்கம் ஆர் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000த்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

4:03 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. கேட்க இருக்கிறீங்க பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சி அசத்தில் ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0462 2 5 6 1 1 3 2 2 5 6 1 1 3

0: 3 அப்படிங்கிற எண்களுக்கு அழைக்கலாம். ஏன் கூட பேசுறதுக்கு ரெடியா வந்திருக்கிறாங்க உஷாக்கா.
1: அவளே கேட்டு அவளே எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு உஷாக்கான்ட்டு வேற சொல்லியாச்சு.
0: ஆமா, உங்க பேரு உஷாக்கா தானே?
1: ஆமாக்கா. ஆமாக்கா.
0: சரிக்கா, நம்ம நிகழ்ச்சியில முதல்ல யார் வராங்கன்னு பாத்துருவோமா?
1: பார்க்கலாம்.
0: வணக்கம்.
2: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நான்கு மணி பத்து நிமிடம் ஆயாச்சு. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. நிகழ்ச்சியில பேசக்கூடிய முதல் நேயர் யாரு, எங்க இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு, இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெண்டு பேரும் காலேஜ்ல முன்னாடியா படிச்சாங்க.
0: சரி.
1: அந்த பொண்ணு வந்து பொண்ணோட அப்பா வந்து இந்த வீட்டுல வந்து வேலை பார்த்தவங்க. அதனால அவங்க அப்பாவை வந்து இந்த பையன் வந்து கூப்பிட போறான் வேலைக்கு. ஆமா, இவன் இந்த பையன் வந்து ஒரு ராஜா மவன். அதனால அங்க போய் வந்து அந்த பொண்ணு வந்து வெளியில உட்கார்ந்துருக்கா வீட்டுல.
2: கண்டிப்பா
1: விடுகதைதான். அதனால உங்க அப்பா எங்கன்னு கேக்குறதுக்கு உங்க அப்பா ஒரு உங்க அப்பன் எங்கன்னு கேட்டான் அந்த பையன் வந்து. அந்த பொண்ணு வந்து கோபத்துல ஒரு விடுகதை
0: போடுறான்.
1: எங்க அப்பா வந்து செத்தவனை பிழைக்க வைக்க போயிருக்காரு அப்படிங்கா. அப்படின்னா என்ன செத்தவனை பிழைக்க வைக்க போயிருக்காருன்னா
0: தெரியல. கேள்வி இவ்வளவு பெருசா இருக்கும் போதே தெரியல எனக்கு என்னன்னு.
2: டாக்டரா?
1: டாக்டர் இல்ல. நீங்களே
2: பதில் சொல்லிடுங்க ரேணுகா.
1: சீக்கிரம் கதைய சொல்லுங்க. எனக்கு தலை இருந்தா இது உடல் இருந்து எரியுது அப்படிங்க.
0: இன்னும் போய்கிட்டே இருக்கு, ஒண்ணும் புரியலையே.
1: இந்த மூணு விடுக்க வரைக்கும் மூணு மார்க் உங்களுக்கு நான் சொன்னா. மூணு எனக்கு தான், நீங்க மூணு மார்க் தரணும்.
0: உங்களுக்கு தான் மூணு மார்க் தந்துட்டோன்னு நினைச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. ஆனா விடைய சொல்லிருங்க.
2: தெரியல, நீங்களே சொல்லிடுங்க.
1: செத்தவன பிழைக்க வைக்க போயிருக்காருன்னா அவர் பிடிக்கு போட்ட நாத்த நட போயிருக்காரு. பிடிக்கு போட்டா செத்திரும்.
0: சரி,
1: திரும்ப நட்டவனே உயிர் எழுந்திருங்களா.
0: சரி, ரைட்டு. ஒண்ணு,
1: அவர் வந்தா வரமண்டாரு, வரலன்னா வருவாருன்னா ஆத்துல தண்ணி வந்தா வரமண்டாரு, வரலன்னா வருவாரு. வந்தா தண்ணி பாய்ச்சிட்டு வருவாரு.
0: சரி,
1: வரமண்டாரு.
0: சரி,
1: தலை இருந்து அவியுது, உடல் இருந்து எரியுதுன்னா அடுத்துல நெல் அவியுது, வக்கில வச்சு எரிச்சிட்டு இருக்கா. அதனால சீக்கிரம் தீர்த்தல போனோம். எனக்கு தலை இருந்து அவியுது, உடல் இருந்து எரியுது, சீக்கிரம் விடுக்கதையா சொல்லுங்க.
0: ஒரு விவசாயியோட வாழ்க்கை கதையை இப்படி ஒரு கதையா போட்டு சொல்லி எங்களை பாடா படுத்து.
1: பழைய காலத்து கதை எங்க அப்பா சொன்னது.
0: உங்க அப்பா சொன்ன கதை சூப்பர். யாராலையும்
2: வைக்க
0: முடியாது.
2: உங்களுக்குதான் மூணு மார்க் எல்லாம் கிடையாது,
0: ஒரு மார்க். சரி, கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான், அது எந்த காலம் சொல்லுங்க. கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான், டைம் போட்டு விட்டாச்சு.
1: கடி ஜோக்கு
0: தான். கடி ஜோக்கு காமெடி எல்லாம் ஒண்ணுதான்.

0: கும்பகர்ணன் மாதக்கணக்கில் தூங்கினான், இது எந்த காலம்?
1: எந்த காலம்? அது அந்த காலம்.
0: அது அந்த காலம், இது இந்த காலம்.
1: எல்லா காலமும் தூங்கிருப்பாரு.
0: இது ஒரு கடி ஜோக், கடிக்கிற ஜோக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
2: கடிக்கிற ஜோக்.
0: ஆமா, கடிக்கிற ஜோக்.
2: காலம் காலம் காலம் வச்சே யோசிங்க ரேணுகா.
1: காலம்
0: தெரியல இல்லையே. முடிஞ்சு போச்சு நேரம்.
2: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
0: கும்பகர்ணன் மாத கணக்கில் தூங்கினான், இது வந்து கொசுவே இல்லாத காலம். கொசுவே இல்லாத காலம்.
1: கொசுவே இல்லாத காலம்.
2: இப்ப எங்க கொசு இல்லாத காலம் இருக்கு?
0: கும்பகர்ணன் தூங்கினது மாத கணக்குல தூங்கிருக்காரா? கொசு கடிச்சு எழுப்பலையாம், அதனால கொசுவே இல்லாத காலம்.
1: யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நீங்க கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க.
2: சிரிப்பு அவளுக்கு ஏற்கனவே அடக்க முடியல. நீங்க வேற யாருமே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு வேற சொல்றீங்க.
1: ஆமா, கொசு இல்லாம என்னைக்கு கேட்போம்.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்போம், விளம்பரத்தை தொடர்ந்து.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTECH, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 4:20 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம பொதிகை தும்பியில அடுத்து உஷா காக்கா கிட்ட யாரு கேள்வி கேட்க வராங்கன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாரு எங்க? நல்லா இருக்கும் மாவட்டக்கால் மகாலட்சுமி. உங்ககிட்ட நீங்க கேள்வி கேக்குறீங்களா? உஷாக்காக்கு நீங்க கேள்வி கேக்குறீங்களா இல்ல அவங்க கேக்கட்டுமா?
1: நீங்க கேளுங்க மகாலட்சுமி. செம்பருத்தி பெண் ஒருத்தி செம்பவள பூ இருக்குது.
0: சரி ஒண்ணு
1: அடுத்து அடுத்து.
0: டைம் டைம் போய் கொண்டிருக்கிறது.
1: செம்பூவே செம்பூவேன்னு
0: செம்பருத்தி.
1: செம்பருத்தி படத்துலயே ஒரு பாட்டு உண்டு இல்ல?
0: ஒண்ணுதான் வந்திருக்கு.
1: செம்பருத்தி கிட்டக்க உட்காந்துட்டு கம்மன் இருக்கா பாருங்களேன், ஏதாவது ஹெல்ப் பண்றாளான்ட்டு.
0: எனக்கும் யோசிக்க எனக்கும் வர மாட்டேங்குது. செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண் ஒருத்தி.
1: சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
2: செம்பருத்தி பூவே சித்திரத்த பூ.
1: செம்பருத்தி படம்.
0: மூணு.
2: செம்பருத்தி அப்புறம் எனக்கே வந்து போச்சு.
0: செம்பருத்தி
1: பூவுக்கும்
0: தென்பாண்டி காற்றுக்கும்
1: அப்படி இல்ல வரும்.
0: ஆமா அந்த பாட்டு உண்டு.
1: வேற
2: செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ளே பூவே போனா நினைவில்லையா,
1: இப்படிலாம் பாட்டு இருக்கா?
0: உங்களுக்கு தான் தெரியும் எப்படி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. சரி மகாலட்சுமிக்கு தான் ஒரு மார்க் அப்படிதானே?
1: ஆமா மகாலட்சுமிக்கு தான், நான் ஒரு பாட்டு தானே சொன்னேன் இந்த மகாலட்சுமி. சரி உங்களுக்கு ஒரு நாப்பிரல் வாக்கியம் கொடுத்துடலான்னு. டங் ட்விஸ்டர். குத்துக்கல்லுக்கு கீழே குண்டுக்கல்லு, குண்டுக்கல்லுக்கு கீழே சுண்டுக்கல்லு. குத்துக்கல்லுக்கு கீழே குண்டுக்கல்லு, குண்டுக்கல்லுக்கு கீழே சுண்டுக்கல்லு.
0: குண்டுக்கல்லுக்கு கீழே குத்துக்கல்லு, குத்துக்கல்லுக்கு கீழே சுண்டுக்கல்லு.
1: தப்பு. குத்துக்கல்லுக்கு கீழே குண்டுக்கல்லு, குண்டுக்கல்லுக்கு கீழே சுண்டுக்கல்லு.
2: குத்துக்கல்லுக்கு கீழே சுட்டுக்கல்லு,
0: சுட்டுக்கல்லு இல்ல குத்துக்கல்லு.
1: குத்துக்கல்லுக்கு கீழே குண்டு கல்லு, குண்டு கல்லுக்கு கீழே சுண்டு கல்லு. குத்துக்கல்லுக்கு கீழே குண்டு கல்லு, குண்டு கல்லுக்கு கீழே சுண்டு கல்லு.
0: தப்பு.
1: மகாலட்சுமி டைம் முடிஞ்சு.
0: கீழே அவமான டைமே போடல, முடிஞ்சிச்சு.
1: குத்துக்கல்லு, குண்டுக்கல்லு, குண்டுக்கல்லு, சுண்டுக்கல்லு, அவ்வளவுதான்.
2: குத்துக்கல்லுக்கு கீழே சுண்டு.

0: குத்துக்கல்லுக்கு கீழே குண்டு கல்லு, குண்டு கல்லுக்கு கீழே சுண்டு கல்லு.
1: சரி மகாலட்சுமி,
2: நன்றி.
0: நன்றி
1: மகாலட்சுமி.
2: நிகழ்ச்சியில ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வருது, கேட்கலாம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 4:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. நம்ம நிகழ்ச்சியில விளையாட போற அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம், யாருன்னு பேர் சொல்ல
2: மாட்டேங்கல.
0: ராசாத்தி, நீங்க கேள்வி கேக்கீங்களா? கேளுங்க.
2: ஒரு விடுதலை சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: இத்தனை கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி.
1: இத்தனை கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி.
0: சேவல்.
2: இல்ல,
0: டைம் போட்டுக்கிறேன். வெங்காயம்.
1: கரெக்ட் தானே?
2: இல்ல.
0: வேற ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: இல்ல.
1: ஆ, க்ளூவும் கிடையாது. இல்ல, போங்க.
0: க்ளூவும் இல்லையா?
1: குறிப்பு கேக்காங்க ஏதாச்சு.
2: அதெல்லாம் சொல்ல முடியாது.
1: அதெல்லாம் சொல்ல முடியாது.
2: இது காலியே சிம்பிள்.
1: அது இதுவே சிம்பிள். நீ என்னமா நீ இப்படி பண்றிய?
0: திருண்டி கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி சேவல்னு நினைச்சேன் நான்.
2: இல்ல.
0: தெரியல, நேரம் முடிய போது, நீங்களே சொல்லிருங்க. நல்லா இருக்கும் ரெண்டு பேரும். நீங்க நல்லா இருக்கீல்ல?
2: என்ன
0: விடுகத?
2: அழிங்க
0: அழிங்க.
2: இத்தனையும் கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி தீக்குச்சி.
1: ஆமா ஆமா, பாத்தியா
0: தீக்குச்சி. ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்திருந்தா கண்டுபிடிச்சிருப்போம்ல.
2: ஒரு
0: பையனுக்கு வந்து இன்டர்வியூ போறதே பிடிக்காதான். ஏன்? அதாவது வேலைக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்கல்ல, அந்த இன்டர்வியூ பண்றதுக்கு போறதுக்கே பிடிக்காதான்.
2: ஏன்
0: இல்ல? என்ன காரணம்?
2: என்ன காரணமா?
1: நீங்களும் க்ளூ கேளுங்க ராசத்திமா.
0: க்ளூலாம் இல்ல, குழுவே இல்ல.
1: கொடுங்க ராசத்திமாக்கு.
0: நான் க்ளூவே கொடுக்க மாட்டேன், எனக்கு க்ளூ தெரியல. அதனால இதுவும் சிம்பிள் தான். அதான் கண்டுபிடிங்க. ஒரு பையனுக்கு இன்டர்வியூ போறதே பிடிக்காதான். ஏன்?
1: அவன் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான் போல இருக்கு. அழிங்க அழிங்க.
0: ஆளுக்கு ஒரு மார்க்கா வச்சுக்கிடுவோம்.
1: அழிங்க.
0: அழிச்சிருவோமா? ஏன்னா அவங்க அப்பா சொன்னாரா, நாலு பேர் நாலு கேள்வி கேட்கற மாதிரி நடக்காதன்னு சொன்னாராம்.
2: மகாமாரிங்க.
1: நன்றி ராசாத்திமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: இப்போ ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்டுட்டு மீண்டும் தொடர்வோம்.
3: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 4:38 நிமிடத்தில் பொதிகை தும்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இணைப்பில் இல்லை அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? ஏர்வாடி சுல்தானி. நீங்க கேள்வி கேக்கீங்களா? உசாக்கா கேக்கட்டுமா?
1: கேளுங்க சுல்தானி, கேளுங்க.
2: என்ன கேள்வி கேட்கலாம்? தண்ணியே இல்லாத கடல் எங்க இருக்கு?
1: தண்ணியே இல்லாத கடலா?
0: டியூரேஷன் போட்டு விடுவோம்.
1: தண்ணியே இல்லாத கடல்,
0: கடல்லையே இல்லையா?
2: ஆமா,
1: அது இந்த கடல்.
2: சீக்கிரம்
0: எனக்கு தெரியுமே.
2: தெரியலவா?
1: நீங்க இருங்க, 40 செகண்ட் முடியிட்டா அதுக்குள்ள என்ன சொல்லவா சொல்லவான்ட்டு. சரி சொல்லிருங்க நீங்களே.
0: நான்
1: உங்ககிட்ட குறுக்க குறுக்க பேசாம இருந்தா கொஞ்சம் யோசிச்சிருந்திருப்பேன். என் மூளைய கசக்கி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கேன் உங்களுக்கு. மதியம் என்ன சாப்பிட்டீங்க?
2: மதியம் சாம்பார் சாதம்.
1: உங்களுக்கு பிடிச்ச உணவா?
2: எனக்கு சாம்பார் சாதமே பிடிக்காது.
1: சரி.

0: உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது?
1: பிரியாணி தான்.
2: மீன் சாப்பாடு பிடிக்கும்.
0: என்னது?
1: மீன்.
0: மீன். சரி, மீனை பற்றி இந்த யோசிக்காம அப்படிலாம் யோசிக்காம கட கட கட கட கடன்னு ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு பேசுங்க பாப்போம்.
2: மீன் வந்து நம் உடலுக்கு ரொம்ப நல்லது. மீன் வந்து டெய்லி சாப்பிடுறதால் தைராய்டு பிரச்சனை வராதுன்னு வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். மீன் வந்து அதாவது இன்னும் கூட புத்தம் புது மீன், அதுக்கு வந்து பச்சை மீன் என்று சொல்லுவார்கள். அந்த மீன் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்கள், நல்ல உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் மட்டன் சாப்பிடலாம், மட்டன் இன்னும் சாப்பிடக்கூடாது. சரி, கோழி எல்லாம் சாப்பிட இந்த
0: இணைப்பு சரியாவே இல்ல.
1: ஆடிக்கிட்டே பேசுனீங்களோ மீனை பத்தி? டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசுனீங்கன்னு நினைக்க விட்டு விட்டு
2: படிச்சிட்டீங்க
0: என்ன? சரி, நன்றிமா சுல்தானி. ஒரு மீன் வேண்டாமா, இவ்வளவு நேரம் பேசினதே போதும். நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி நிகழ்ச்சியில ஒரு பாடல்.
2: நன்றி.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 4:46 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி நம்ம நிகழ்ச்சியில விளையாடக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். ஐயோ, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டனே. நீ
1: உங்ககிட்டும்
0: மூணாவது எழுத்தும் மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருளா?
1: ஆமா.
0: சரி,
1: அடுத்து இரண்டாவது எழுத்து ஆறாவது எழுத்து உயிரற்ற பொருள்.
2: ஏ, அப்ப ஆறு எழுத்தாமா?
0: கண்டிப்பா முடியாது, சொல்லுங்க.
1: அப்புறம் நாலாவது எழுத்து ஐந்தாவது எழுத்து ஒரு திரைப்படம்.
0: ஐயா, இப்பவே சொல்லிருந்தேன், நீங்க கேக்குற கேள்விக்கு சத்தியமா எனக்கு விட தெரியாது.
1: மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தின ஒரு பொருள், போர்க்கருவின்னு கூட சொல்லலாம்.
2: சரி,
0: எவ்வளோ நேரம் வேணாலும் ஓடட்டும், எனக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி. நான் அமைதியாக உட்காந்துருப்பேன் டைம் முடியாத வரைக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஆன்சரை சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள்.
2: சரி, நீங்களே சொல்லுங்கள்.
1: நான் சொல்லிடுவா. நாகர்கோவில்.
0: நாகர்கோவிலா?
1: கோவில் வந்து படம்.
0: ஆமாம், கோவில்.
1: வில்லு இருக்கு, போர்க்கருவி, போர்க்கருவி பயன்படுத்து.
0: வில்லு. சரி,
1: அது மரத்துல இருந்து கிடைக்க பொருள் நார்.
0: நாரா? அது நாகர்லாயா இருக்குது. ஓ,
2: நார்.
0: சரி சரி, நாரு. சரி சரி,
2: இந்த ஆரோட நிப்பாட்டிடுவீங்களா இல்ல அடுத்து வரும்போது ஏழு எட்டு எழுத்துக்கள் எல்லாம் போயிட்டு இருக்குமா? சரி சரி, ஓகே.
0: சரி, உங்களுக்கு வாட்டரை ஊத்துங்க, வாய்ஸ் ஏத்துங்க, கொடுத்துருவோமா. தண்ணி வச்சிருக்கீங்களா பக்கத்துல? அடுப்பங்கரையில இருக்கிறது, எல்லாவித சமையலுக்கும் பயன்படுத்துவது, இது குறித்து ஒரு பழமொழி கூட உண்டு, அது என்ன?
1: அடுப்பங்கரையில் இருப்பது
0: எல்லா சமையலுக்கும் பயன்படுத்துவது.
1: எல்லா சமையலுக்கும் உப்பு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலும் சொல்லுவாங்க. அதே மேடம்
0: இல்ல,
1: அதான் உப்பு தான் எல்லாரும் வீட்லயும் கண்டிப்பா இருக்கும். உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் பழமொழி இருக்கு.
0: இல்ல,
2: அவங்க நினைச்சதை சொல்லுங்க நீங்க.
0: அடுப்பங்கரையில இருக்கிறது, எல்லாவித

0: சமையலுக்கும் பயன்படுத்துவது. இன்னும் சொல்லணும்னா ஆமாம், எல்லா வித சமையலுக்கும் இது பயன்படுத்தலாம். இது அஞ்சரை பட்டி இல்லையே, அதை கொடுத்து என்ன பழமொழி இருக்கு?
1: அஞ்சரை பட்டியில் பழமொழி இல்லை
0: இல்லை. டைம் போட மறந்துட்டு பார்த்தீங்களா?
1: டைம் போட டைம் போட்டாலும் தெரியல, தெரியலாம் தெரியல ஒத்துக்கணும்.
2: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, கரெக்டா?
1: சிரித்தாலும் காரம் குறையாது,
0: கடுகுதான் சரியான விடை.
1: உப்பு இல்லாத குப்பையில அதான் உப்பு தான் உப்பு வரும்.
0: இல்ல, எல்லாவித சமையலுக்கும் பயன்படுத்துவது. இன்னொரு குழுவை நான் சொல்லியிருந்தேன்னா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, மிகவும் சிறியதாக இருப்பதுன்னு
1: சொல்லியிருந்தேன்.
0: சார், அது ரொம்ப நேரம் பேசுற மாதிரி போகுதுங்கிறதுனாலதான் வந்து ஒவ்வொரு நேயருக்கு
1: தான் முயற்சி பண்ணிட்டு
0: இருக்கேன்.
2: நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு.
0: நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுருமா?
2: கேட்டலாம்.

0: 4:56 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பொதிகை தும்பி. இன்னைக்கு யார் யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாமா? வெட்காளிப்பட்டி ரேணுகா 1 பாயிண்ட்டு, சுபகலா 1 பாயிண்ட்டு, மாவடிக்கால் மகாலட்சுமி 1 பாயிண்ட்டு, நான் 1 பாயிண்ட்டு, சுப்பையாபுரம் ராசாத்தி அவங்க 1 பாயிண்ட்டு, சுபகலா 1 பாயிண்ட்டு, ஏர்வாடி சுல்தானி 2 பாயிண்ட்டு, முள்ளக்காடு பாபு 1 பாயிண்ட்டு, நீங்கள் 1 பாயிண்ட். மொத்தமாக நேர்கள் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க.
1: நேர்கள் தான் அதிகமாக எப்போதுமே எடுப்பாங்க, வின் பண்ணுவாங்க. சரி, இதுவரைக்கும் நம்ம பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நேர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பேசியது நான் சுபகலா,
0: நான் உஷா.
1: நம்ம நிகழ்ச்சியில் அதிக நேரம் பேசுகிறது மட்டுமே போது அப்படிங்கிற காரணத்தினால ஒவ்வொரு நேயர் எடுத்துகிட்டு பாட்டு போட்டுட்ருக்கோம். அதனால் இப்போ நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து பாடல் தான் கேட்க இருக்கிறீங்க.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 99.92% கிராமங்கள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்குள் வங்கி வசதியை கொண்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு முழுமையாகவும், 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சத்திற்கும் கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவியக்க அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தாவேக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தாவேக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அஜர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப்பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கிஜா இணை பட்டம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஓம் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கல்லேயில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

5:04 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. படமும் பாடலும் 1973 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களை தான் கேட்க இருக்கிறீங்க, அதோட பாடல்களையும் கேட்க இருக்கிறீங்க. எம்ஜிஆர் இயக்கத்தில் 1973 மே 11 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் பல நாடுகளில் படமாக்கப்பட்ட முதல் பெரிய தமிழ் திரைப்படமாகும். இந்த படத்துக்கு முதலில் மேலே வானம் கீழே பூமி என்று பெயரிட முடிவு செய்யப்பட்டது. அறிவியல் புனைக்கதை மற்றும் அதிரடி சாயல் கொண்ட இத்திரைப்படம் பல சாதனைகளை படைத்து படப்பிடிப்பு மற்றும் வெளிநாட்டு பயணம் மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான் போன்ற பல நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. ஜப்பானில் ஒசாகா நகரில் நடந்த எக்ஸ்போ 70 காட்சியில் பல காட்சிகள் மற்றும் பாடல்கள் பதிவு செய்யப்பட்டது. தாய்லாந்து நாட்டு நடிகை மெட்டா ரூரங் இப்படத்தில் முக்கிய கதை

0: கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அப்போது தமிழகத்தின் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தால் இப்படத்தின் மீது காட்டிய பிடிவாதத்தால் விளம்பரங்களுக்கு வரி விதித்தது. இதனால் போஸ்டர்கள், பேனர்கள், விளம்பரங்கள் எதுவுமின்றி இந்த திரைப்படம் திரைக்கு வந்தது. விளம்பரம் இல்லாமலேயே மக்களின் வாய்மொழி பிரச்சாரத்தால் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 250 நாட்களுக்கு மேல் ஓடி திரையரங்குகளில் ஓடி சாதனை படைத்தது இந்த உலகம் சுற்றும் வாலிபன். அந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். விளம்பரத்தை தொடர்ந்து
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஐந்து மணி 11 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் 1973 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் அந்த பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. 1973 ஆண்டு ஜூலை 14 வெளிவந்த திரைப்படம் எங்கள் தங்க ராஜா. இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மஞ்சுளா மற்றும் சௌகார் ஜானகி ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தை வி பி ராஜேந்திர பிரசாத் தயாரித்து இயக்கினார். இது ஒரு உளவியல் மற்றும் அதிரடி கடந்த குடும்ப கதையாகும். கதை மற்றும் உத்வேகன் வந்து ஒரு நாவல் மூலம் இந்த திரைப்படம் உருவாயிருக்கு. இந்த திரைப்படத்தில் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதிய டாக்டர் ஜெகில் அண்ட் மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிற நாவலை அடிப்படையாக கொண்டது தான் இந்த திரைப்படம். இது 1972 தெலுங்கில் வெளியான மானவுடு தானவுடு அப்படிங்கிற படத்தின் தமிழாக்கமாகும். இயக்குனர் அறிமுகம் எப்படி அப்படின்னா, தெலுங்கில் பல வெற்றி படங்களை இயக்கிய வி பி ராஜேந்திர பிரசாத் தமிழில் இயக்கிய முதல் படம் இந்த திரைப்படம் தான், எங்கள் தங்க ராஜா. இந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1973 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்தும் பாடல்களையும் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா நடிப்பில் ஜனவரி 26, 1973 வெளியான பக்தி படம் தான் வந்து கங்கா கௌரி. இது கன்னடத்தில் டாக்டர் ராஜ்குமார் நடித்து வெற்றி பெற்ற கங்கே கௌரி படத்தின் தமிழாக்கம். இத்திரைப்படம் வந்து சிவபெருமானின் லீலைகள் மற்றும் தட்ச யாகம் போன்ற புராண கதைகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. திரைப்படத்தில் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சிவனாகவும், ஜெயலலிதா கங்காவாகவும், ஜெயந்தி கௌரியாகவும் மற்றும் சோ நாரதராகவும் முக்கிய வேடங்களில் நடித்தனர். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கண்ணதாசன் பாடல்களை எழுதினார். இயக்குனர் பி ஆர் பந்தலு தன் சொந்த கன்னட படமான கங்கை கௌரி திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்தார். புராண கதையாக கங்கை கௌரி மற்றும் சிவன் பூமியில் மனித அவதாரம் எடுப்பது போன்ற சுவாரஸ்யமான புராண அம்சங்களை கொண்டது இத்திரைப்படம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

பங்கு சனி என்றும் பங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். பொங்கு சனி என்றும் பங்கு சனி என்றும் வடிவம் பலவாக நின்றாய். தங்கும் இடம் கண்டு சொந்த மடம் கண்டு தன்மை பல கோடி செய்வாய். சனி

5:25 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 1973 வெளிவந்த திரைப்படங்களோட பாடல்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய திரைப்படம் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் பிப்ரவரி 9, 1973 அன்று வெளியான திரைப்படம் அரங்கேற்றம். இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகில் ஒரு தைரியமான சமூக மாற்றத்தை பேசிய படைப்பாகும். ஏழை பிராமண குடும்பத்தை காப்பாற்ற தன் வாழ்வை தியாகம் செய்யும் ஒரு பெண்ணின் கதையை சொன்ன இப்படம் பல சுவாரஸ்யமான பின்னணிகளை கொண்டுள்ளது. இதோ அந்த திரைப்படத்திலிருந்து இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்து அக்டோபர் 25, 1973 வெளியான புகழ்பெற்ற தமிழ் திரைப்படம் கௌரவம். இது ஒரு சக்தி வாய்ந்த நீதிமன்ற நாடக திரைப்படமாகும். இந்த திரைப்படம் சுந்தரத்தில் கண்ணன் வந்தான் அப்படிங்கிற நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டது. திரைப்படத்தின் சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை வேட நடிப்பு. இப்படத்தில் சிவாஜி கணேசன் கம்பீரமான மூத்த வழக்கறிஞராகவும் நேர்மையான இளம் வழக்கறிஞராகவும் நடித்து அசத்தியிருப்பார்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

5:31 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1973 வெளிவந்த திரைப்படங்களில் உள்ள தகவல்களோடு பாடல்களையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் இயக்கத்தில் நடிகர் திலகம்

5:37 கேட்டுட்டு இருக்கிறீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 படமும் பாடலும். 1973 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த தகவல்களோடு பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஜே ஜெயலலிதா மற்றும் ஆர் முத்துராமன் நடிப்பில் July 27, 1973 அன்று வெளிவந்த புகழ்பெற்ற தமிழ் குடும்ப திரைப்படம் சூரியகாந்தி. கணவன் மனைவிக்கு இடையேயான அகந்தை போராட்டத்தை, குடும்ப உறவுகளை பேசிய இப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்றது. இத்திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக ஜே ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது. பெண்ணை மையமிட்ட கதை. அந்த கால தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணின் வேலை மற்றும் வெற்றியினால் கணவனுக்கு ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையை மையமாக கொண்டு தைரியமாக உருவாக்கப்பட்ட கதை இதுவாகும். இதோ சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

5:55 கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1973 வெளிவந்த திரைப்படங்களும் பாடல்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக வருது. இதுவரைக்கும் நிகழ்ச்சியை வழங்கியது நான் உங்கள் சுபகலா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றுள்ளவர்களுக்கு

முழுமையாகவும் 75,000 முதல் 1,00,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 கூடுதலாக பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தவேக அரசு உறுதி செய்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சிறுவர் சீர்திருத்த இல்லங்களின் பாதுகாப்பை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. போதையினால் ஏற்படும் குற்றங்களை தடுக்க தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபியுதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. கலேயில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் பிரிவில் இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருக்கிறோம் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.
2: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இன்றைய நாளை இனிதாக்கி தந்த இறைவனுக்கு நன்றி கூறும் நேரம் இது.

இணைந்திருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நிலை பண்பலை 102.6 நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயம் குறையும். இறைவனை நம்புவதோடு நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையும் வேண்டும்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி, நிலை பண்பலை 102.6. வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்முடைய வலிமையை உணர்த்துவதற்காக.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் நம்முடைய செயல்களிலும் நல்ல மாற்றம் தானாகவே வெளிப்படும்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பக்தி மாலை நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனமும் மாற்ற முடிந்தவற்றை மாற்றும் துணிவும் இருந்தால் வாழ்க்கை அமைதியாக அமையும்.
1: ஃபாத்தி முத்து

0: இதுவரை இணைந்திருந்தோம் இறைச்சிந்தனையோடு இன்னிசை பாடல்களும் உலா வந்த பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நேரம் 6:30. இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6
1: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

மற்றும் மண்டல அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள், பள்ளி கல்லூரி பொது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளாக 38 வகையான 196 விளையாட்டுகளுடன் திருநெல்வேலி மாவட்டத்தில் 4/9/2026 முதல் 30/9/2026 வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த போட்டிகளில் பள்ளி கல்லூரி பொதுமக்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசு ஊழியர்கள் கலந்து கொள்வதற்கான விவரத்தினை sdat.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாகவும் cmtrophy.sds.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாகவும் 31/8/2026 அதாவது ஆகஸ்ட் 31 வரைக்கும் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கலாம். இணையதளத்தை மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், sdat.tn.gov.in இது ஒரு இணையதளம். அதே போல் cmtrophy.sdat.in அப்படிங்கிற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். முன்பதிவு செஞ்சவங்க மட்டும்தான் இந்த போட்டிகளில் பங்கு பெற முடியும். ஒவ்வொரு பிரிவிற்கான விரிவான விளக்கங்களுமே அந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. போட்டிகளில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இணையதளத்துக்கு போய் அந்த முழு விவரத்தையும் முழுமையாக படித்து தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். மாவட்டம் மாநிலம் ரெண்டு அளவில் நடக்குது. மாவட்ட அளவிலான போட்டிகளில் முதலமைச்சர் கோப்பை, தனிநபர் மற்றும் குழு விளையாட்டுப் போட்டிகளில் முதல் 3 பரிசு பெறுறவங்களுக்கான பரிசு தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் ₹3000, ₹2000, ₹1000 அதாவது முதல் பரிசு 3000, இரண்டாம் பரிசு 2000, மூன்றாம் பரிசு 3000. இந்த ஊக்கத்தொகையோடு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்படும். அதே போல் மாநில அளவில் வெற்றி பெறவங்களுக்கு இந்த தனிநபர் விளையாட்டுப் போட்டியில் முதலிடம் பெறவங்களுக்கு பரிசு தொகையாக 1 லட்சம், இரண்டாம் இடம் 75000, மூன்றாம் இடம் பெறவங்களுக்கு 50000 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதே போல் இந்த 3 நிலைகளில் வெற்றி பெற்றவங்களுக்கு தலா ஒருவருக்கு 75000, இரண்டாம் இடம் பெற்றவர்களுக்கு 50000 மற்றும் மூன்றாம் இடம் பெறவங்களுக்கு 25000 அப்படிங்கிற ஊக்கத்தொகையோடு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்காங்க. இந்த முன்பதிவுக்கான தேதிங்கிறது 31/8/2026. போட்டிகள் நடக்கக்கூடிய தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் 4/9/2026 முதல் 30/9/2026 வரைக்கும். இப்போ இந்த தகவலோட பாடல் வருது எம்டன் மகன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து நினைச்சிருங்க.

நிலைப்பண்பலை 102.6 நேர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிறீங்க சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவது செய்தி அப்படிங்கிறது, முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட மற்றும் மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற தகவல் தான். 2027 அந்த ஆண்டிற்கான மாவட்ட

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: என்ன இருக்கீங்க நலிப்பண்பலை 102.6 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சேவை செய்திகள். அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கன்னிகள் இவங்கள்லாம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை களைந்து அவங்க வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவிக்குழுக்கள் அமைப்பது, தொழில் பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூக பாதுகாப்போட சிறப்பான முறையில் வாழ்றதுக்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் செயல்பட்டு வருது. இந்த பயன்களை பெறுறதுக்கு நலவாரியத்தில் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், முதிர்கன்னிகள், ஆதரவற்ற மகளிர் மற்றும் பேரிளம் பெண்கள் தங்களது விவரங்களை www.tnvidowelfareboard.tn.gov.in அப்படிங்கிற வலைதளத்திலையும் புதிதாக பதிவு செஞ்சு பயன்பெறலாம். அல்லது மாவட்ட சமூக நல அலுவலகம், மணிமுத்தாறு வளாக முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், திருநெல்வேலி, இங்கேயும் போய் நீங்கள் வந்து புதிதாக பதிவு செஞ்சுக்கலாம் நலவாரியத்தில். அதே போல் தொலைபேசி எண்களும் கொடுத்துருக்காங்க, 0462 இது முன்னிணைப்பிற்கு, 2576267 இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டும் நீங்கள் இந்த நலவாரியத்தில் இணைகிறதுக்கான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம். இதில் நீங்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யாதவங்க பதிவு செஞ்சுக்கலாம். இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, ஜெமினி திரைப்படத்திலிருந்து பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6.

நேரம் 6:45 கேட்டுட்ருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6 சேவை செய்திகள். அடுத்த தகவலும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கானது தான். இது மானூர் மாவட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மக்கள் தொடர்பு முகாம் குறித்த தகவல் தான். அதாவது நாளைக்கு 18/8/2026 அன்னைக்கு வெங்கடாச்சலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வச்சு மனுக்கள், மக்கள் தொடர்பு முகாம் தொடர்பான மனுக்கள் பெறப்பட இருக்குது. திருநெல்வேலி மாவட்டம் மானூர் வட்டம் பிராஞ்சேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மக்கள் தொடர்பு முகாம் 9/9/2026 அன்று நடைபெற இருக்குது. அதற்கு முன்னோடியாக 18/8/2026 அன்று வெங்கடாச்சலபுரம் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரைக்கும் மனுக்கள் பெறப்பட இருக்குது. இந்த முகாமில் வருவாய் கோட்டாட்சியர் திருநெல்வேலி, அதே போல் தனி துணை ஆட்சியர், மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் மற்றும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் ஆகியோர் கொண்ட குழுவினரார்

இந்த மனுக்கள் அப்படிங்கிறது பெறப்படும். முகாம் முடிவடைஞ்ச உடனேயே பிற்பகல் அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்தும் இந்த குழுவினரால் ஆய்வு மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற தகவலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தந்திருக்காங்க. இந்த முகாமுக்கும் இந்த ஆய்வுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்கள். இப்போ இந்த தகவலோட பாடலும் வருது, பாடலை கேளுங்க. கஜினி திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6.

இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 நேர்களை இனி கேட்கலாம். நிலை பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிட இசைமொழி, 9:30 இலக்கியச் சரல் ஔவையார் பாடல்களில் அறம், 10 மணிக்கு சுகமான ரகங்கள், வீரநல்லூர் பேராட்சி அவர்களுடைய தொகுப்பு இடம்பெறும். இனி நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தான் நிலவு கேட்க உரை வழங்குவோர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள், 6:15 வணக்க பொருட்கள் பக்தி பாடல்கள், 6:45 கவுளர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் தொழில் வழங்குவோர் பவர் சித்திரம் அறிவுபுறம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள், சூழல் ஒளி வழங்குவோர் பிஆர் பீட்டர் சந்திரசேகரன் அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணியில் தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குவோர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள், 7:15 தமிழை அமதே உரை வழங்குவர் திருவருள் லத்தீப் அவர்கள், 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குவர் தூத்துக்குடி சி பத்மாவதி அவர்கள். காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை வழங்குவோர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், 8:15 வேதமும் நாதம் உரை வழங்குவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பொங்காற்று உனக்காக தானே சொல்கிறேன் என்று அன்பின் பெயரில் திணிக்கப்படும் பிறரின் எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிப்பது, 10:02 பிடபிள்யூஎஃப் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள், 10:12 மனமிருந்தது, 11:02 மணித்திருநாடு தஞ்சாவூர் பொம்மைகள், 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே பிள்ளைகளால் பெருமை பெற்ற தருணம். ஒரு மணிக்கு நலம் தானா முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவோர் முதுகு தண்டுவிட மருத்துவ நிபுணர் சேகர் அவர்கள், 1:05 நலம் தானா வெட்டி வேரின் வியக்க வைக்கும் பயன்கள், 2 மணிக்கு குக்கு நெருப்பு பாடல்கள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:02 பொதுகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 1974 வெளிவந்த திரைப்பட பாடல்கள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7 மணிக்கு அறிவியல் தகவல், 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9 மணிக்கு இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் சங்க இலக்கியங்களில் மடலேறுதல், 10 மணிக்கு சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது நிலை பண்பலை 102.6 இன்று மாலையும் நாளையும் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நேரம் 7 மணி.

அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் தகவல்கள். இன்றைய அறிவியல் தகவல்கள் தர காத்திருக்கிறது நிறங்களை பற்றி. முதலாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறது சிவப்பு நிறம் தான். சிவப்பு நிறம் அப்படிங்கிறது எச்சரிக்கை மற்றும் ஆபத்தை உணர்த்துறதுக்காக பயன்படுத்தப்படுது. சிவப்பு ஒளியினுடைய அந்த அலைநீளம் அப்படிங்கிறது மற்ற பல நிறங்களை விட அதிகம் அப்படிங்கிறதுனால அது வளிமண்டலத்திலிருந்து குறைவாக சிதறி தொலைவிலையும் தெளிவாக தெரியுது. அதனால தான் போக்குவரத்து விளக்குகள், தீயணைப்பு வாகனங்கள், அபாய எச்சரிக்கை பலகைகளில் இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இந்த தகவலோட பாடலும் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேறுங்கள். பாடல் இதோ காற்றலைகளில் கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்டுட்ருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள். அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நிறங்களை பற்றின தகவலில் அடுத்ததாக நீல நிறத்தை பற்றின தகவல் தான். பொதுவாகவே நீல நிறம் அப்படிங்கிறது அமைதியையும் குளிர்ச்சியையும் குறிப்பிடக்கூடிய வண்ணமாக பார்க்கப்படுது. அதை உணர்த்தக்கூடிய நிறமும் அது பார்க்கப்படுது. அதனால தான் அது மருத்துவமனைகள்லையும் சரி, சீருடைகள் போன்றவற்றிலெல்லாம் இந்த நீல நிறம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. வானம் நீளமாக தெரியறதுக்கும் ஒரு அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வளிமண்டலத்துக்குள்ளே இந்த நீல நிற சூரிய ஒளி நுழையும் பொழுது இந்த நீல நிறம் அப்படிங்கிறது அதிகமாக ஒளிச்சிதறலுக்கு ஆட்படுதான். அதனால தான் வானம் முழுக்க நமக்கு நீளமாக தெரியுது. இப்போ இந்த தகவலோட இதயம் திரைப்படத்திலிருந்து கே ஜெயசுதாஸ் குரல், இளையராஜனுடைய சில பாடல் வருது. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேருங்கள். நிலைப்பண்பலை 102.6.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்டுட்டு நிலைப்பந்தலை 102.6 அறிவியல் தகவலோடு அருமையான பாடல்களும். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறங்களுடைய பல விதமான நிறங்களை பற்றின தகவல் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது பச்சை நிறம் அப்படிங்கிறது தான். பொதுவாகவே பச்சை நிறம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது இயற்கையோடையும் பாதுகாப்போடையும் நெருக்கமாக தொடர்பு கொண்டது தான் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது. மரங்கள் செடிகளில் இருக்கக்கூடிய அந்த குளோரோஃபில் அப்படிங்கிறது தான் பச்சை நிறத்தை நம்ம கண்ணுக்கு கொடுக்குது. குளோரோஃபில் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் போது அது சிவப்பு மற்றும் நீல ஒளியை அதிகமாக உறிஞ்சுதான். அதனால தான் பச்சை ஒளி அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக வெளியில் தெரியுது. அதனால தான் இலைகள் நமக்கு பச்சையாக தெரியுது அப்படிங்கிற தகவல் தான் வந்து அறிவியல் தகவல். எதனாலங்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா? குளோரோஃபில் அப்படிங்கிறது சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் போது சிவப்பு மற்றும் நீல ஒளியை அதிகமாக உறிஞ்சக்கூடியதனுடைய விளைவு தான் நமக்கு இலைகள் பச்சையாக தெரிகிறது. சரி, இப்போ பாடல் வருது. சூப்பரான திரைப்படத்தில் இருந்து

நேரம் 7:19 நிமிடம். இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 அறிவியல் தகவல் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் நிறங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா. நிறங்கள் எதற்கெல்லாம் பயன்படுது, எதனால் நமக்கு அப்படி நம்ம கண்ணுக்கு அந்த நிறங்கள் அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதையும் பேசிட்டு இருந்தோம். மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மங்களகரமான நிறம் அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக கவனத்தை இருக்கக்கூடிய நிறமாகவும் இந்த மஞ்சள் நிறம் இருக்குது. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஒளியை அது பிரதிபலிக்கிறதுனால தான் தொலைவிலிருந்து நம்ம பார்க்கும்போது கூட எளிதாக கண்ணுக்கு தெரியுது. அதனால தான் சாலை எச்சரிக்கை பலகைகள்லையும் பள்ளி வாகனங்கள்லையும் பாதுகாப்பு குறியீடுகள்லையும் இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மங்கலான வெளிச்சத்தில் கூட இந்த மஞ்சள் நிறம் தெளிவாக தெரிகிறது தான் மஞ்சள் நிறத்தோட சிறப்பு. இரவு நேரங்களில் நம்ம சாலைகளில் போகும்போது இந்த சாலை எச்சரிக்கை பலகைகள் மிக அதிக பயன்பாடை நமக்கு கொடுக்குது இந்த மஞ்சள் நிறம். சரி, இந்த தகவலோட இப்போ பாடல் வருது, புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம் நிலை பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கீங்க அறிவியல் தகவல்கள். நேரம் 7:26 ஆயிட்டுருக்கு. நேர்களே, இன்றிரவு 9:30 இடம்பெற இருக்கிறது இலக்கிய சரல். இன்றைய இலக்கிய சரல் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில். அதே போல 8:05 இடம்பெற இருக்கிறது குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சி வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம். அறிவியல் தகவலில் அடுத்ததாக என்ன நிறத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஆரஞ்சு நிறம். அதாவது ஆரஞ்சு நிறமே வந்து பார்வைக்கு பளிச்சு அப்படின்னு தெரியக்கூடிய தன்மை கொண்டது தான். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம்

களுக்கு இடைப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறதுனால பல்வேறு வெளிச்ச நிலைகள்லையும் கூட இது எளிதாக கவனிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சாலை பணியாளர்களுடைய பாதுகாப்பு உடைகள், உயிர் மிதக்கும் மிதவைகள், எச்சரிக்கை பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே இந்த ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு நிறங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது, அதை வச்சு தான் அதனுடைய பயன்பாடும் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அறிவியல் தகவலுடைய நிறங்கள் பலவிதம் அப்படின்னு நிகழ்ச்சியில் தெரிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பாடல் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தேறுங்கள்.

நேரம் 7:31 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. அறிவியல் தகவல் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததா அறிவியல் தகவலில் நிறங்கள் பல விதத்தில் ஊதா நிறத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஊதா நிறத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து கலை அலங்காரம், பொதுவாக அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறமாகவே இந்த ஊதா நிறம் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக நம்ம ட்ரெஸ்ஸஸில், அதாவது ஆடைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கலர் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊதா கலர் தான். ஏன்னா பளிச்சுன்னு பார்த்த உடனே எடுக்கிற மாதிரியான ஒரு நிறம் அப்படிங்கிறது இந்த ஊதா நிறம் தான். மனித கண்களுக்கு தெரியக்கூடிய ஒளியினுடைய குறைந்த அலைநீள பகுதிகளை இந்த ஊதா நிறம் அப்படின்னு ஊதா நிறம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையில் ஊதா நிறம் குறைவாக காணப்படுறதுனால இந்த நிறம் தனித்துவமாக நமக்கு தெரியுது. நீலம் மற்றும் சிவப்பு ஒளியினுடைய கலவையும் நம் கண்களில் ஊதா நிற உணர்வை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மை. இந்த தகவலோட அடுத்ததாக பாடல் வருது, பிள்ளைக்குட்டிக்காரன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்து

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பந்தலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க அறிவியல் தகவல்கள். நிறங்கள் பலவிதம் அப்படிங்கிற தலைப்பில் பல கரல் பல நிறங்கள் குறித்த தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நேர்கள் அடுத்ததாக தெரிஞ்சிக்கக்கூடிய நிறம் என்ன நிறம் அப்படின்னா வெள்ளை நிறம் தான். வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய நிறைய நிறங்களை பிரதிபலிக்கிறதுனால அது வந்து வெள்ளை நிறமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வெள்ளை நிற பொருட்களை கருப்பு பொருட்கள் போல் அதிக வெப்பத்தை உறிஞ்சிறதில்லை. அதனால தான் வெப்பமான பகுதிகளில் வெள்ளை ஆடைகள் அணிகிறதும் கட்டிடங்கள் வெளிப்புறத்தில் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறதும் வழக்கமாக இருக்குது. வெள்ளை நிறம் அதிக ஒளியை பிரதிபலிக்கிறதுனால இடங்களையும் பிரகாசமாக நமக்கு காட்டுது. இப்ப இந்த தகவலோட சூப்பரான பாடலும் வருது, பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது நிலைப்பண்பலை 102.6.

அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனக்கும் சந்தனமே. அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: கேட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கி அறிவியல் தகவல் நிகழ்ச்சியில் நிறங்களை பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக தெரிஞ்சிக்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறது பழுப்பு நிறம். நம்ம பேச்சு வழக்கில் காபி கலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழுப்பு நிறம் அப்படிங்கிறது மண், மரம் போன்ற இயற்கை பொருட்களில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். பல நிறங்கள், பல நிறங்களோட ஒளி ஒன்றோட ஒன்று கலக்கும்போது இந்த பழுப்பு நிறம் ஏற்படுறதா சொல்கிறாங்க. அதனால தான் கட்டிடங்கள், மரச்சாமான்கள் இது எல்லாத்துலேயுமே இந்த இயற்கையான தோற்றத்தை தர்றதுக்கு பழுப்பு நிறம் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுது. இந்த தகவலோட அடுத்த பாடல் வர காத்திருக்குது. நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேட்டுக்கிட்டு நிலைப்பண்பலை 102.6 அறிவியல் தகவல்கள். பல நிறங்கள் இருக்கு இல்லையா, நம்ம நிறங்களை வந்து இத்தனைதான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வகைப்படுத்த முடியாது. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க இருக்கக்கூடிய நிறம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த கருப்பு நிறம் தான். அது வந்து அதன் மீது விழக்கூடிய அந்த ஒளியினுடைய பெரும் பகுதியை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால அங்கே சூரிய ஒளி படும்போது அந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை அதிகமாக உள்வாங்கக்கூடிய நிறமாகவும் இந்த கருப்பு நிறம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் கோடை காலத்தில் கருப்பு ஆடைகள் அதிகமாக அணியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அது வெப்பத்தை அதிகமாக உறிஞ்சும். அதே போல் சூரிய வெப்பத்தை உறிஞ்ச வேண்டிய கருவிகளில் இந்த கருப்பு நிறத்துடைய அந்த பயன்பாடும் இருக்குது அப்படின்னு.

அறிவியல் சொல்லுது. அதே போல் சாம்பல் நிறம் அப்படிங்கிறது கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடைப்பட்ட தோற்றம் கொண்டது தான் இந்த சாம்பல் நிறம். கருப்பு மற்றும் வெள்ளை ஒளி அல்லது நிறப்பொருட்களுடைய அளவை மாற்றுறதுனால பல்வேறு சாம்பல் நிழல்களை உருவாக்க முடியும். அதனால தான் தொழில்நுட்ப பொருட்கள், கட்டிடங்கள் போன்றவற்றில் இந்த சாம்பல் அப்படிங்கிறது பரவலாக பயன்படுத்தப்படுது. அதே போல் தங்க நிறமும் ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய தன்மையினால் பளபளப்பாக தெரியுது. உண்மையாக தங்கத்தினுடைய மேற்பரப்பு அப்படிங்கிறது ஒளியை சிறப்பாக பிரதிபலிக்கிறதுனால அதற்கு தனித்துவமான மஞ்சள் கலந்த ஒரு நிறம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால தான் தங்க நிறம் ஆபரணங்கள் மற்றும் அலங்காரங்களில் மதிப்பை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படுது. வெள்ளி நிறத்தை பொறுத்த வரைக்கும் உலோகங்களுடைய பளபளப்பான தோற்றத்தை குறிக்குது. உலோகத்தினுடைய மேற்பரப்பு ஒளியை அதிகமாகவும் ஒழுங்காகவும் பிரதிபலிக்கிறதுனால நம்ம கண்களுக்கு பளபளப்பான வெள்ளி நிறமாக தெரியுது. இதனால் அலங்கார பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப பொருட்களில் இந்த நிறம் பயன்படுத்தப்படுது. இன்னொரு நிறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீலப்பச்சை. இந்த நீலப்பச்சை நிறமும் நீலமும் பச்சையும் கலந்த தோற்றம் கொண்டது. இந்த நிறம் வந்து கண்களுக்கு தெளிவாக தெரிகிறதுனால சில தகவல் பலகையில் மற்றும் வடிவமைப்பில் இது பயன்படுத்தப்படுது. நீரும் இயற்கையும் நினைவுக்கு வர்றதுனால சுற்றுச்சூழல் சார்ந்த வடிவமைப்புகள்லையும் இந்த நீலப்பச்சை நிறம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுது. இன்றைக்கி நிறங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நேர்களே. அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. தினமும் அறிவியல் தகவல் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வர காத்திருக்குது. நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்கள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நெல்லை பண்பலை 102.6 சரியாக 8:05 இடம்பெற இருக்கிறது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. அதில் உங்கள் பாடல் இடம்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாடலை இந்த எண்களுக்கு அனுப்புங்கள். குரல் பதிவு அனுப்பலாம், நீங்கள் குறுஞ்செய்தியும் அனுப்பலாம் இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு 944 3 3 6 0 7 9 4. இப்போ பாடல் கட்டளைகளில்

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திகள்.
1: அறிக்கை. வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. வழக்கின் விசாரணை வரும் 24 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச் செயல்களை தடுக்க தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது

மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச் செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 13-21, 21-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஷி யு கியூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபி உதய் சௌத்ரி ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேச உறவுகளுக்கு பாச வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6. உங்கள் அன்பின் நலைவரிசையில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றலைகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் கவி பாடும் நேரம். இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல் விடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எண்களுக்கு குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு அனுப்பலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண்கள் 9443360794. குரல் பதிவு அனுப்பும்போது பின்னால் பாடலோ இறைச்சலோ இல்லாத பகுதியில் இருந்து யார் எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன திரைப்படம், என்ன பாடல், இது எல்லாத்தையுமே முழுமையாக குறிப்பிட்டு குரல் பதிவு செஞ்சு அனுப்புங்க. அதே போல தான் நீங்கள் குறுஞ்செய்தி அனுப்பும்போதும். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, ரெட்டைக்குளம் பொன்னுத்தாய், வென்சிகா, வேலரசன், இன்பரசன், லோகேஸ்வரன் இவங்களுக்காக தான் வர காத்திருக்கு. கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள்ல.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸினுடைய ஒலிபரப்பு. கொக்கோ வாட்ஸ்அப் ஜாஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, சாம்பவர் வடகரை பரமசிவன் தமிழழகன் கே தாமஸ் சுரண்டையிலிருந்து அவருக்காகவும் இந்த பாடல் வருது. புது கவிதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நெல்லை பண்பலை.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: நேரம் 8:18. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்களே. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யார் அப்படிங்கறது அவங்க குரல் பதிவு மூலமாவே கேட்டலாமா?
1: கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி என்ற பாடலை ஜெயம் திரைப்படத்திலிருந்து விரும்பி கேட்பது சிந்துபுந்துரை முருகன். குக்கு நிகழ்ச்சியில் நன்றி.
0: சிந்துபுந்துரை முருகனுக்காக பாடல் வருது ஜெயம் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BE, BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

0: இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து அவங்க குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, யார் அப்படிங்கிறத கேட்டலாமா?
1: வணக்கம் சார், சாம்பவர் வடகரையிலிருந்து ஐயப்பன் பேசுகிறேன். எனக்கு அன்புள்ள அப்பா படத்திலிருந்து அன்புள்ள அப்பா என்னப்பா இந்த பாடலை ஒலிபரப்பு செய்யுங்கள். நன்றி சார்.
0: சாம்பார் உடனே ஐயப்பனுக்காக பாடல் தோ காட்டலைகள்ல அன்புள்ள அப்பா திரைப்படத்திலிருந்து.

0: அது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: மலரும் நினைவுகள் உண்டா?
1: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம், அவள் நினைவுகளே என் சுவாசம்.

0: பாப்பா நாற்றி கலப்பா.
1: அப்பா அம்மா உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா?

0: அப்பா.
1: மகளே, நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள், என் வானத்தில்

0: நேரம் 8:30 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி நிலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடமிடம்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 9443360794. இந்த எண்களுக்கு நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், குறுஞ்செய்தியும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கக்கூடிய அன்பான நேர் யார் அப்படிங்கிறது அவர் குரல் பதிவு மூலமாகவே கேட்டலாமா?
1: ஹலோ சார், நமஸ்காரம். நான் கொல்லத்திலிருந்து பெருமாள் பேசுகிறேன். எனக்கு வைகாசி பிறந்தாச்சு படத்தில் ஆத்தா உன் கோவிலே அலங்கார வாசலிலே ஏத்த வந்தோ மா விளக்கு எங்கே குறைய நீ விளக்கு பாடலை போடவும். நன்றி, வணக்கம்.
0: அவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திலிருந்து. பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலை பண்பலையோடு.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விருப்பம் யாருக்கானது அப்படின்னா காவூர் முருகன் அவருக்கானது தான். பாடல் வருது சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

நெல்லை பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. 8:41 பாடலை கேட்கக்கூடிய அன்பு உள்ளம் யாருங்கிறத பார்த்துடலாமா? ஆழ்வார் திருநகரி முத்துசுவாமி அவங்களுக்காக தான் பாடல் வருது, துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech, AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நிலைப்பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கீங்கன்னீர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காக வர காத்திருக்கு அப்படின்னா, பாளையங்கோட்டை முருகன், எல்சா, ஆறுமுகம் இவங்களுக்காக தான். என்ன திரைப்படம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. பாடல் வருது கட்டளைகளில், பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 குக்கு நிகழ்ச்சியோடு. நேர்களை 9:30 இடம்பெற இருக்கிறது இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். அதே போல 10 மணிக்கு சுகம்

சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி இன்று நேர்களுடைய தொகுப்பா வலம்பர காத்திருக்கு. அந்த வகையில் இன்றைய நேராய் வலம்பர காத்திருக்கிறார் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்கள். நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள். குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவுப்பதிவு வந்துட்டோம். நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த பாடல், நிறைவான பாடல் யாருக்கானது அப்படின்னா, இரண்டு நேர்களுக்கானது. ஒன்று, ஒருவர் வந்து இடையார் தவணை சட்டநாதன் அவருக்காகவும், வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி இவங்களுக்காகவும் பாடல் வருது. கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நெல்லை பண்பலை 102.6 ஒன்பது மணிக்கு வர காத்திருக்கிறது இடைவிடா இசை மழை நிகழ்ச்சி. இப்போ பாடல் வருது கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து, பாடலை கேளுங்க.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடல் கேட்க விரும்பிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மனம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: அன்றும் என்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: FM Rainbow 102.6 இடைவிடா இசை மனம்.

35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.

நெஞ்சில் நிறைந்த நேயுறவுகளுக்கு அன்பில் நிறைந்த இனிய இரவு வணக்கங்கள். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸிலும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பிலும் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இலக்கியங்களின் இனிமையையும் பெருமையையும் உங்களிடம் எடுத்து கொண்டு வரும் இலக்கிய சார நிகழ்ச்சி. இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி தர காத்திருக்கிறது ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில்.

அறம் என்பது பெரிய பெரிய சொற்களில் சொல்ல வேண்டிய ஒன்றல்ல. நாம் அன்றாடம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் நல்ல செயல்கள்தான் அறம். இதை மிக எளிமையாக சொன்னவர் ஔவையார். அவரது பாடல்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் வாழ்க்கையின் நல்ல நெறிகளை சொல்கின்றன. பிறருக்கு உதவுவது, கோபத்தை தவிர்ப்பது, கல்வி கற்பது, அது மட்டுமல்ல ஒற்றுமையாக வாழ்வது என நல்ல மனிதர்க்காக நல்ல மனிதனாக வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் சொல்லி தந்திருக்கிறார் ஔவை பாட்டி தனது அழகான பாடல்கள் மூலமாக. இன்னும் தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து இணைந்தேருங்கள். நெல்லை பண்பலை 102.6 இது இலக்கிய சாரல்.

நேரம் 9:37 இணைந்திருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில். இணைந்திருக்கிறோம் இலக்கியச்சார நிகழ்ச்சியில். இன்று இலக்கியச்சார நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில். அறமும் ஈகையும் அறம் செய்ய விரும்பு என்கிறார் ஔவை பாட்டி. நல்ல செயல்களை செய்வதில் விருப்பம் வேண்டும் என்கிறார் ஔவையார். அதன் பிறகு இயல்வது கரவேல் என்கிறார். நம்மால் முடிந்த உதவியை செய்யாமல் இருக்கக்கூடாது என்பது இதன் பொருள். ஈவது விளக்கேல் என்பதும் அதையே வலியுறுத்துகிறது. நம்மிடம் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து கொள்வதும் தேவையான நேரத்தில் உதவுவதும் நல்ல வாழ்வின் அடையாளம். பிறருக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்வதே அறம் என்பதை இந்த வரிகள் நமக்கு எளிமையாக உணர்த்துகின்றன.

0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு. இன்றைய இலக்கியச்சார் நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறது ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். ஆறுவது சினம், கோபம் வந்தாலும் அது தணிய வேண்டும் என்று ஔவையார் சொல்கிறார். கோபத்தில் பேசிவிடும் ஒரு வார்த்தை பின்னர் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் திரும்ப பெற முடியாது. அதனால் கோபத்தை அடக்குவது மிகவும் அவசியம் என்கிறார். சொற்சோர்வு படேல் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார். பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். கோபத்தை குறைத்து வார்த்தைகளை அளந்து பேசுவது நம்முடைய உறவுகளையும் நிம்மதியையும் காப்பாற்றும் என்பதை ஔவையார் மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறார்.
1: திருடாதே பாப்பா திருடாதே,

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: ஔவையார் பாடல்களில் அறம் என்னும் தலைப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி நெல்லை பண்பலை 102.6. சிறு வயதிலேயே கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் நூல் பல கல் என்றார். ஒரு நூலோடு நின்றுவிடாமல் பல நூல்களை கற்க வேண்டும் என்கிறார் ஔவையார். அதோடு கேள்வி முயல் என்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டு அறிவை பெற வேண்டும் என்கிறார் ஔவை. ஓதுவது ஒளியேல் கற்றலை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. கல்வி என்பது பள்ளி கல்லூரியோடு முடிந்து விடுவதில்லை, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பதுதான் அறிவை வளர்க்கும் என்பதை ஔவையார் இந்த வரிகளில் அழகாக சொல்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு.

0: கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6 இலக்கிய சரல் நிகழ்ச்சி ஔவையார் பாடல்கள் எல்லாரும் என்னும் தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி வரம்பந்து கொண்டிருக்கிறது. ஒற்றுமையாக வாழ்வது குறித்தும் ஔவையார் தெரிவித்திருக்கிறார். ஒப்புரவு ஒழுகு, அதாவது பிறருடன் நல்ல முறையில் பழக வேண்டும். ஊருடன் கூடி வாழ், சமூகத்துடன் இணைந்து வாழ வேண்டும். இந்த இரண்டு வரிகளும் நம்முடைய சமூக வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானவை. நம்முடைய வாழ்க்கையில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை மதித்து அவர்களோடு ஒற்றுமையாக வாழும்போதுதான் வாழ்க்கை சிறக்கும். தனக்காக மட்டும் வாழாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நினைத்து வாழ வேண்டும் என்பதை ஔவையார் இந்த பாடல் வரிகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்.
1: தம்பி.

இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6 இலக்கிய சேனல் நிகழ்ச்சியோடு. அறம் செய்ய விரும்பு என்று தொடங்கும் ஔவையாரின் அறிவுரைகள் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துவதற்கான எளிய வழிகளை காட்டுகின்றன. உதவி செய்வது, பகிர்ந்து கொள்வது, கோபத்தை தவிர்ப்பது, கற்றுக்கொண்டே இருப்பது, பிறருடன் ஒற்றுமையாக வாழ்வது என ஒவ்வொரு கருத்தும் நம் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையது. காலம் மாறினாலும் நல்ல வாழ்க்கைக்கு தேவையான இந்த நெறிகள் மாறுவதில்லை. அதனால்தான் ஔவையாரின் சொற்கள் இன்றும் நமக்கு தேவையான சொற்களாக இருக்கின்றன. நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சார நிகழ்ச்சி.

நிறைவு பெற்றது இலக்கிய சாரல் நிகழ்ச்சி. நேரம் 10 மணி.

அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. திங்கள்தோறும் நேர்களுடைய தொகுப்பாய் உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். அந்த வகையில் இன்றைய நேயராய் வலம் வர காத்திருக்கிறார் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்கள். இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் சொல்வது வீரவநல்லூர் திருமதி பேராட்சி. தோழிகள் ஒருவருக்கொருவர் வாடி போடி என்று உரிமையுடன் பேசி அழைத்து கொள்வார்கள். சில சமயங்களில் காதலர்கள் கூட செல்லமாய் காதலியை அடி என்ற வெகுதியை சொற்களோடு சேர்த்து தமக்குள்ளே பேசிக்கொள்வார்கள். பக்தர்களும் தாங்கள் வணங்கும் பெண் தெய்வங்களை அடி என்று சேர்த்து கூப்பிடுவதும் உண்டு. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக எனது தொகுப்பில் தமிழ் திரைப்படங்களில் வாடி போடி கேளடி போன்ற வார்த்தைகள் இடம்பெற்ற சில பாடல்களை தேர்வு செய்து எழுதி அனுப்பியிருக்கிறேன். இந்த பாடல்கள் நமது பாசத்திற்குரிய நெல்லை வானவில் பண்பலை 102.6 வலம் வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி வணக்கம் என்று எழுதியிருக்கிறார் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்நாள் இந்நாள். திருமதி பேராட்சி அவர்களே, உங்களது பாடல் ஒலிக்க தயாராகி கொண்டிருக்கிறது. கண்களிலிருந்து கனவுக்குள் விழுந்த கட்டழகன், நங்கையர்கள் சூழ நண்பர்கள் புகழ் பாட வந்தது கனவிலென்றாலும் கூட அதிலே கட்டழகிக்கிருந்தது ஒரு சுகம். கனவில் வந்த அவன் அவளை கால் சலங்கை ஒலிக்க கை வலைகள் குலுங்க ஆடவும் வைத்து விட்டான். வாடி தோழி கதாநாயகி. மழைக்கு சுகம் என தொடங்கும் பாடல் துலாபாரம் திரைப்படத்திலிருந்து திருமதி பேராட்சி வீரவநல்லூர் அவர்கள் எழுதி அனுப்பிய தொகுப்பு இன்று ஒலிக்க காத்திருக்கிறது.

0: 35 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பி பிடெக், ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: சுமைகள் சுகமாகும் நேரம் இது. சுகமான ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் நான், உங்கள் அன்பு தோழன் மணிமுத்தாறு கணேஷ். இன்றைய சுகமான ராகங்கள் நேர்களுடைய தொகுப்பாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நேயர் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்கள். அவர் அடுத்த பாடலுக்கான குறிப்புகளை இப்படி எழுதியிருக்கிறார். போடி என்ற தலைப்பில் ஆரம்பிக்கக்கூடிய பாடலை அவர் எழுதியிருக்கிறார். இறைவன் ஒரு நாள் தூங்கிவிட்டான், அதனால் அவளது தலையெழுத்தை அவன் கொஞ்சம் மாற்றி எழுதிவிட்டான். கண்கள் அருகே இமைகள் இருந்த போதிலும் கண்களை அந்த இமைகள் பார்த்ததில்லை. அதுபோல அவள் நேசிக்கும் அவன் அவள் அருகே இருந்த போதிலும் அவளை அவன் கண்டுகொள்ளவே இல்லை. பாடல் அடிபோடி பைத்தியக்காரி, படம் தாமரை நெஞ்சம்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் BTech AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் சுகமான ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க நேர்களே. நேயர் தொகுப்பாய் சுகமான ராகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயராய் ஒலித்து கொண்டிருக்கிறார், ஜொலித்து கொண்டிருக்கிறார் வீரவண்ணலூர் திருமதி பேராட்சி அவர்கள். அடுத்து அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடலின் முதல் வரி பாரடி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலின் முதல் வரி

கொஞ்ச நேரம் அவள் பார்க்காமல் இருந்ததற்கே அவன் பைத்தியமாகிவிட்டான். போதாத குறைக்கு மனிதனாக இருந்த அவனை மடையனாகவும் அவள் மாற்றிவிட்டாள். பிறகு வேறு என்ன செய்வான் அவன்? அடைந்து விட்டான் அவளிடம் தஞ்சம். பாடல் இதோ காற்றலைகளில் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் சுகமான ரகங்கள் நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6 சுகமான ரகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சுகமான ராகங்களில் இன்றைய தொகுப்பாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. வீரவநல்லூர் பேராட்சி, அதாவது திருமதி பேராட்சி அவர்களுடைய தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடலின் தொடக்கம் கேளடி என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலின் தொடக்கம், என்னாலும் எப்போதும் நம் அனைவருக்குமாய் தேன் விருந்தாவது எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் பாடியுள்ள பாடல்களே. அவர் பாடியுள்ள இந்த பாடலை நாம் கேட்பதால் மறைந்தும் மறையாமல் இருக்கும் அவருக்கு நெஞ்சிலோர் நிம்மதி, அந்த நிம்மதியை நாம் அவருக்கு தருவோம். பாடல் கேளடி கண்மணி, படம் புது புது அர்த்தங்கள்.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பி டெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நேயர் தொகுப்பு, நேயர் தொகுப்பாய் உலா

வந்து கொண்டிருக்கிறது. வீரவனலூர் திருமதி பேராட்சி அவருடைய தொகுப்பு. அவருடைய கடிதங்களை வாசிக்கும் பொழுது, பாடல் தொகுப்பை வாசிக்கும் போது மிக அருமையாக எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாடலுக்கான விளக்கத்தையும், சில பாடல்களில் பாடல் வரிகளை குறிப்பிட்டு, சில பாடல்களுக்கு தன்னுடைய சொந்த கருத்தை அழகாக பொருந்துமாறு எழுதியிருக்கிறார். மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுக்கள். அடுத்த பாடல் சொல்லடி என தொடங்கக்கூடிய பாடல். உலகில்

பூமிக்கும் இடையே நின்று ஆடும் அந்த மகாசக்தி இந்த பக்தன் விடுக்கும் வேண்டுகோளை ஏற்று விரைந்து எழுந்து இறங்கி வருவாளா? பாடலை கேட்போமா? படம் ஆதிபராசக்தி, பாடல் சொல்லடி அபிராமி.

0: 25 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பி பிடெக் ஏஐடிஎஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்களோடு. நேயர் தொகுப்பாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. திருமதி பேராட்சி, வீரமனூரை சார்ந்த திருமதி பேராட்சி அவருடைய தொகுப்பு இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த பாடல் அவர் எழுதியிருக்கிறார், நில்லடி என தொடங்கும் பாடல். தொட்டால் சுருங்கும் செடியைப் போல நாணம் கொள்கிறாள் அவள், சிட்டாய் பறக்கும் கால்கள் இருந்தும் அவள் நடையில் அப்படி ஒரு தயக்கம். ஆனாலும் மெல்ல மெல்ல அவன் அருகே வந்து விட்டாள். ஆனால் சொல்ல வந்த சங்கதியை அவள் அவனிடம் சொன்னாளா என்றால் அதுதான் இல்லை. பாடல் நில்லடி நில்லடி சீமாட்டி, படம் என் கடமை.
2: நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்

இணைந்திருக்கிறோம். சுகமான ராகங்கள் நிலை பண்பலை 102.6 இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாய் உலா வந்து கொண்டிருக்கிறது. வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்களுடைய தொகுப்பு பாடல்கள் இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக என்னடி என தொடங்கக்கூடிய பாடலுக்கான விளக்கத்தை எழுதியிருக்கிறார். அவனை மணந்து கொள்கிறேன் என்று உறுதியளித்த அவள் இன்று மனம் மாறிவிட்டாள். அவர்களது காதல் பயணத்தின் பாதை மாறியது. காலம் செய்துவிட்ட மாயம் அல்லாமல் வேறு ஏது? அவளது மனம் மாற காரணமானவன் எவன் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். இனி அவன் என்ன செய்யப்போகிறான் என்று பார்ப்போம். பாடல் என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

0: 15 ஆண்டுகளுக்கு மேல் கல்வி பணியில் சிறந்து விளங்கும் நெல்லை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிடெக் AIDS மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற முன்னணி துறைகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 4961.
1: நெல்லை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. சுகமான ராகங்கள். நேரம் 10:44 ஆயிட்டு இருக்கு. இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நேயராய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்கள். அடுத்து அவர் எழுதியிருக்கக்கூடிய பாடலின் தொடக்கம் யாரடி, அவளது இன்றைய உற்சாகத்திற்கு யார் காரணம், யாரோ ஒருவர் வந்திருக்கிறார், அவளிடம் என்னவோ சொல்லியிருக்கிறார், அதனால்தான் அவள் தனது 6 நீல கூந்தலை அள்ளி முடித்து 1 ஈரடி மெல்ல எடுத்து காவடி தூக்கும் கண்கள் இரண்டையும் வேலாக மாற்றி விடாமல் தயங்கி தயங்கி நிற்கின்றாள் இன்று வெட்கத்திலேயே. பாடல் யாரடி வந்தார் என்னடி சொன்னார், படம் வானம் பாடி.

இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்களோடு நெல்லை பண்பலை 102.6 ஒலிபரப்பில். இன்றைய சுகமான ராகங்கள் வீரவனூர் திருமதி பேராட்சி அவருடைய தொகுப்பில் உலா வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்து கேட்டுக்கோடி என தொடங்கும் பாடலுக்கான விளக்கத்தை அவர் எழுதியிருக்கிறார். கோவிலில் கேட்பது ஒரு வகை மேளம். கோவலன் நாடகத்தில் கோவலன் பாடும் பாட்டை கேட்டால் கைகள் தானாக தட்டும். இத்தகைய கிராமப்புற சிறப்புகள் அனைத்தையும் நாயகன் நாகியிடம் சொன்ன போதிலும் தான் விரும்பும் நகரத்து வாழ்க்கையை அவள் விட்டுவிட்டு வர தயாராக இல்லை. பாடல் கேட்டுக்கோடி உரிமை மேளம், படம் பட்டிக்காடா பட்டணமா.

நேரம் 10:54 இணைந்திருக்கிறோம் சுகமான ராகங்களோடு. இன்றைய சுகமான ராகங்கள் நேயர் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நேயர் வீரவநல்லூர் திருமதி பேராட்சி அவர்களுடைய தொகுப்பில் தான் பாடல்கள் வந்துட்டுருக்கு. அடுத்து தேனடி, மீனடி, மானடி, நீயடி என தொடங்கக்கூடிய பாடலுக்கான தொகுப்பை எழுதியிருக்கிறார். காதல் என்ற ஒன்று மற்றும் சொல்லாமல் கொள்ளாமல் மின்னாமல் முழங்காமல் வரும். மழை போல் திடீரென்று தானாகவே உருவாக்கிவிடும். அது மட்டுமல்ல, அது மாறாமல் மறையாமல் கூடாமல் குறையாமல் நீரோட்டம் போலவும் இருந்துவிடும். பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்பட பாடல்.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க நேர்களே, ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. அடுத்து கொட்டுங்கடி என்ற பாடல் வரிகளுக்காக எழுதியிருக்கிறார் விளக்கத்தை. தாய்மை பேறு பெற்ற பெண் இவளுக்கு குங்குமம் பொங்கிடும் மங்கள மங்கை ஆகிய நீங்கள் அனைவரும் உங்களுடைய கை வளையல்களை கொன்றிட அரைத்து வைத்த சந்தனத்தை எடுத்து பூசி தொடுத்து வைத்த மாலைகளை அவளுடைய கழுத்தில் இட்டு வாழைத்தண்டு போன்ற அவளது கைகளில் வளையல்கள் பூட்டி கும்மி கொட்டி வளைகாப்பு பாடலை பாடி ஆடி மகிழுங்கள். பாடல் கொட்டுங்கடி கும்மி கொல்லிமலை கும்மி, படம் சூரியன்.

0: நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கிளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

வீரவநல்லூர் திருமதி பேராட்சியருடைய தொகுப்பில் பாடல்கள் உலா வந்து சென்றன. நிறைவு பாடலும் ஒலிக்க காத்திருக்கிறது. அடிப்பேனடி என்று தொடங்கும் பாடல், நாயகன் இவர் முன்கூட்டியே சொல்லாமல் யாரையும் அடிப்பதில்லையாம், சொல்லிவிட்டுத்தான் அடிப்பாராம். அப்படி அவர் அடித்து விட்டால் அது நெற்றியடியாகத்தான் இருக்குமாம். பாடல் சொல்லி அடிப்பேனடி, படம் படிக்காதவன். இன்றைய சுகமான ராகங்களுக்கு பாடல் தொகுப்பை எழுதி அனுப்பிய அன்பு நேயர் வீரநல்லூர் பேராட்சி திருமதி பேராட்சி அவர்களுக்கு நமது நிலைப்பண்பலை 102 சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நேர்களே, உங்களது தொகுப்பும் இப்படி இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள் பாடல் தொகுப்பினை. நிலை இயக்குனர், சுகமான ராகங்கள் பகுதி, நெல்லைப்பண்பலை 102.6 அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு. இதோ நிறைவு பாடல் ஒலிக்கிறது திருமதி பேராட்சி, வீரநல்லூர் திருமதி பேராட்சி அவருடைய தொகுப்பில், படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் இனிதே ஆரம்பமாகும். நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைக்கானத்தில் முதல் பாடலாக எல்ஆர் ஈஸ்வரி குரலில் வாலியின் வரிகளில் வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து பாடல்.

12:11 இரவின் மடியில். முதல் பாடலாக ஹரிஹரன் குரலில், பா விஜய் எழுத்துக்களில் வானத்தைப் போல திரைப்படத்தில் தொகுப்பிலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். தொடர்ந்து வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தொடர்ந்து வானத்தை போல திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, சுஜாதா, உன்னிமேனன் சித்ரா, ஜெயச்சந்திரன், அனுராதா ஸ்ரீராம் அவர்களது குரலில் பாடல்கள் தொடர்கிறது.

12:33 இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெயச்சந்திரன் குரலில் பாடல்களை கேட்டோம். வானத்தை போல திரைப்படத்தில் அடுத்த பாடல் சுக்கிந்தர் சிங், அனுராதா ஸ்ரீராம் குரலிலும் சுஜாதா குரலிலும் ஒலிக்கவிருக்கிறது.

வானத்தை போல திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து மாயி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கிறோம்.

நேரம் நள்ளிரவு 12:44. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா, ராஜேஷ் இவர்களது குரலில் பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டது இரவின் மடியில். தொடர்ந்து 1 மணி 10 நிமிடத்திற்கு நினைவில் நின்றுதான் நிகழ்ச்சி தொடரும்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நடிப்பருக்கு கவிதா திரைப்படங்களிலிருந்து. முதலாவதாக குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். கேட்டிணைந்திருங்கள்.

குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும், காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும், கரியும் சோறும்

நேரம் 1:32. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட பாடல் தொகுப்பு குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா, ஏ. எம். ராஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். கேட்டு இணைந்திருங்கள்.

நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்ட பாடல் தொகுப்பு குடும்ப தலைவன் திரைப்படத்திலிருந்து. அடுத்ததாக ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து பி சுசீலா, ஏ எம் ராஜா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். கேட்டு நினைந்திருங்கள்.

0: எது?
1: பெண்.
0: பெண்கள் இல்லாத உலகத்திலே கண்கள் இல்லாத

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக கவிதா திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடர்வது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் இதய வீணை, அன்னமிட்டக்கை, கருந்தேள் கண்ணாயிரம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது இதய வீணை படப்பாடல்கள்.

ஒலித்த இதயவீணை படப்பாடல்களை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து அன்னமிட்ட கைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: வண்ணமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை.
1: ஒன்னொன்னா ஒன்னு.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:30:32. ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இனிய ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசேன் அவர்களின் தப்லா இசை கேட்கலாம்.

தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு தெரிஞ்சு தகட்டு தகட்டு தெரிஞ்சாக்கு

0: Chucky Moore, in Solon District, blocked the Kalka-Shimla National Highway, causing a brief traffic disruption. Vehicles are currently using a single lane for two-way movement as debris clearing continues. India Meteorological Department has issued a red color warning for very heavy rainfall to extremely heavy rainfall over Jharkhand today. The weather agency forecasts heavy to very heavy rainfall over Bihar, Chhattisgarh, East Madhya Pradesh, Himachal Pradesh, Odisha and West Uttar Pradesh today. In badminton, India's Ayush Shetty stunned world number one and defending champion Shi Yuqi of China in the first round of the NINS singles at the BWF Badminton World Championships in New Delhi. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10. பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். துவக்கமாக ஸ்ரீ மகாகணபதிம் பஜேகம், அட்டானா ராகம், ஆதி தாளம், மைசூர் ஜெயசாம்ராஜ உடையார் இயற்றியது.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாதசுரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். இனி சாமகான லோலனே ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம் பாபநாசம் சிவன் பாடல்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகசுரை இசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 பண்பலையில் தொடர்வது புலரும் பொழுது. தேவியின் திருவிளையாடல் படப்பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது. பாடலை பாடியிருப்பவர்கள் பி. சுசீலா குழுவினர்.